வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோ ஹெச்சிலும் 103 மெகா ஹெச் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 20 நாள், பராப்பவ ஆண்டு வைகாசி மாதம் 22 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 5 தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாள் அனைவருக்கும் இனியதொரு மகிழ்வான நன்னாளாக அமையட்டும். நேரம் 5 மணி 57 நிமிடம்.

0: இன்னும் சில நொடிகளில் 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையே நீண்டகால உறவுகள் இருந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் 11 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடைபெறும் செயல்பாடுகள் குறித்து மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஆய்வு செய்தார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் நேரத்தில் நகைக்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட தாவைக்கு அளித்த வாக்குறுதிகள் தெளிவாக இல்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குறை கூறியுள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உலான்பாட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இணைந்திருக்கிறோம் காலை தென்றல் நிகழ்ச்சி தொகுப்பில். நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கலாம் குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 38 அதிகாரம் அறன் வலியுறுத்தல். குரல் வீழ்நாள் படா அமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள்

வழியடைக்கும் கல். விளக்கம்: ஒருவன் அறம் செய்ய தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தை செய்வானானால் அதுவே அவன் உடலோடு வாழும் நால்வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும். குறள்: வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். விளக்கம்: ஒருவன் அறம் செய்ய தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தை செய்வானானால் அதுவே அவன் உடலோடு வாழும் நால்வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும். கேட்டது குறளும் விளக்கமும். டாக்டர் மு. வரதராசனார் அவர்களின் தெளிவுரைவுடன் குறள் எண் 38, அதிகாரம் அறன் வலியுறுத்தல்.

நேர்களை நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்னைக்கு நாம என்னென்ன நிகழ்ச்சிகள் கேட்கவிருக்கிறோம் அதை பத்தின அறிவிப்பு. காலையில 7:30 உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி நீலகிரி உயிர்கோள இயற்கை பூங்காவின் அலுவலர் கார்த்திகா அவர்களின் உரை, தொடர்ந்து 7:30 காந்தி அஞ்சலி. இன்று காலை 8:50 சைவாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை, மனநல ஆலோசகர் சசிச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பாரதியார் கதை ஒயில்குமி வழங்குவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர். சாயந்தரம் 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி ஆணைக்கட்டியில் அமைந்துள்ள நீலகிரி உயிர்கோள இயற்கை பூங்காவின் அலுவலர்கள் கார்த்திகா மற்றும் பாலமுருகன் ஆகியோருடன் நேரலை. மாலை 6:00 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் ஆடிவெள்ளி மகாசக்தி மாரியம்மன் கந்தன் கருணை புதிய தோரணங்கள் வாழ்த்துக்கள் திருநீலகண்டர் முகமது பின் துக்ளக் ஆகிய படங்களிலிருந்து பக்தி இசை கேட்கலாம். 7:25 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கரும்பு விவசாயிகளுக்காக கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் நடத்திய அறிவியல் அடிப்படையிலான ஊட்டச்சத்து மற்றும் வேளாண் இடுபொருள் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு முகாமின் வானொலி தொகுப்பு. 9:15 மயில் மார்க் சம்பாராவையின் நட்சத்திர மயிலிருக்கு இன்றைய நட்சத்திர

0: திரும் பழம்பெரும் நடிகை சி கே சரஸ்வதி. இன்னைக்கு நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல ஒலிபரப்பாகிற நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள்.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற பகுதிகளில் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 6-8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்து உடுமலைப்பேட்டை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக முதல்வரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. இந்த மாதம் 23ஆம் தேதி நாட்டுக்கோழி வளர்ப்பு கட்டண பயிற்சி வகுப்பு உடுமலைப்பேட்டைக்கு அருகில் கோழிக்குட்டையில் உள்ள கால்நடை பண்ணை வளாகம், கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெறவுள்ளது. இதில் விரிவான பாடங்கள் நடத்தப்படுவதுடன் கலந்துரையாடல், வீடியோ படக்காட்சி மற்றும் கேள்வி பதில் பகுதிகளும் இடம்பெறும். கால்நடை பண்ணை வளாகத்தில் உள்ள நாட்டுக்கோழி பண்ணையில் கள விளக்க பயிற்சியும் நடைபெறும். திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாய பண்ணையாளர்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுவினர் அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி பயிற்சியில் பங்கு பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9488088371, மற்றொரு எண் 9677432557. கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம் நெல் துறையில் உற்பத்தி செய்யப்பட்டு இருப்பில் உள்ள நெல் ரகங்களின் ஆதார மற்றும் உண்மை விலை நிலவரம் மற்றும் விற்பனை குறித்த அறிவிப்பு. நெல் ஆதார விலை கோ 54 ரகம், விதை இருப்பு 1860 கிலோ, இதன் விலை 1 கிலோ 44 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை ரகம் கோ 55, விதை இருப்பு 3914 கிலோ, இதன் விலை 1 கிலோ 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை ரகம் கோ 52, விதை இருப்பு 3039 கிலோ, இதன் விலை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 59 ரகம், விதை இருப்பு 7610 கிலோ, இதன் விலை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை கோ 54 ரகம், விதை இருப்பு 60 கிலோ மட்டும், இதன் விலை 1 கிலோ 40 ரூபாய். இந்த நெல் ரகங்கள் தேவைப்படும் விவசாய பெருமக்கள் நேரிலோ அல்லது பார்சல் சேவை மூலமோ பெற்றுக்கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் நெல் துறை, பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. அலைபேசி எண் 9865006933. மின்னஞ்சல் rice@tnau.ac.in. விவசாய பெருமக்களே, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககத்தின் வழியாக ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு டிப்ளமோ இன் அக்ரி இன்புட்ஸ் 2026-27ஆம் ஆண்டிற்கான வகுப்புகள் அக்டோபர் 2ஆம் வாரத்தில் துவங்கப்பட உள்ளது. இந்த பட்டய படிப்பு ஓராண்டு இரு பருவங்களிலும் கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தவறியவர்கள் மற்றும் எந்த கல்வி படித்திருந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம். தமிழ்வழி கல்வியில் இப்பாடங்களுக்கு நேர்முக பயிற்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். இதற்கான கல்வி கட்டணம்

5000 ரூபாய் மற்றும் விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய் ஆகும். இந்த பட்டய படிப்பின் மூலம் உரக்கடை, பூச்சி மருந்து கடை, விதைக்கடை வைக்கலாம். மேலும் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையாளர்களாகலாம். சுய வேலைவாய்ப்பு பெறலாம். மேலும் தொடர்புக்கு இயக்குனர், திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0033. இந்த தகவலை கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வி இயக்ககத்தின் இயக்குனர் தெரிவிக்கின்றார். நேயர்களே, மண் வளத்தை பாதுகாக்கவும் நஞ்சில்லாத ஆரோக்கியமான உணவை வழங்கவும் சுற்றுச்சூழல் மற்றும் நிலத்தடி நீரை மாசுபடாமல் தடுக்கவும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலம் குன்றா அங்கக வேளாண்மை என்ற வானொலி வேளாண்மை பள்ளி பாடங்கள் வருகின்ற 10/6/2026 முதல் 2/9/2026 வரை தொடர்ந்து 13 வாரங்கள் நடைபெறவுள்ளது. வானொலி வேளாண்மை பள்ளி பாடங்கள் கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணியின் பண்பலை 103 அலைவரிசையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 முதல் 8 வரை ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவம், அங்கக கலை மேலாண்மை, பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல், அங்கக வேளாண்மையில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, அங்கக நுண்கீரைகள் உற்பத்தி முறைகள், நீர் மேலாண்மை, நூற்புழு மேலாண்மை மற்றும் தொழில் முனைவோர்களுக்கான வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வகுப்பெடுக்க உள்ளார்கள். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பயன்பெற விரும்புபவர்கள் 9949903835 மற்றொரு எண் 8220469 ஆகிய அலைபேசி எண்களுக்கு அழைப்பு வாயிலாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தொடர்பு கொண்டு தங்கள் பெயரை முன்பதிவு செய்து பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066313858288 இந்த வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும். நிகழ்ச்சியின் 13 வார இறுதியில் பதிவு செய்த நேயர்களுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வளாகத்தில் நேரடி வகுப்பு நடைபெறும். நேரடி வகுப்பில் பங்கு பெறுபவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் வலம் குன்றா அங்கக வேளாண்மை குறித்த கையேடும் வழங்கப்படும். இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை, மனநல ஆலோசகர் சசிச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம்.
1: இன்று மதியம் 2:30க்கு

நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பாரதியார் கதை ஒயில் குமி கேட்கலாம். பாடுவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர்.

இன்று மாலை 5:02 சித்திரசிவானம் நிகழ்ச்சியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி ஆனைக்கட்டியில் அமைந்துள்ள நீலகிரி உயிர்க்கோள இயற்கை பூங்காவின் அலுவலர்கள் கார்த்திகா மற்றும் பாலமுருகன் ஆகியோருடன் நேரலை கேட்கலாம்.

இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் கரும்பு விவசாயிகளுக்காக கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் நடத்திய அறிவியல் அடிப்படையிலான ஊட்டச்சத்து மற்றும் வேளாண் இடுபொருள் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு முகாமின் வானொலி தொகுப்பு இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

0: இன்று காலை 7:30 உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி நீலகிரி உயிர்க்குள இயற்கை பூங்காவின் அலுவலர் கார்த்திகா அவர்களின் உரை. கலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்தி.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உலக யோகாசன சாம்பியன் போட்டியை காணொலி மூலம் தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். இந்த போட்டி உலக விளையாட்டுகளின் அடையாளமாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இது இளைஞர்களுக்கு பெருமளவிலான வாய்ப்புகளை வழங்கும் என்றும் அவர் கூறினார். யோகாசன போட்டிகளை உலக அளவில் விரிவுபடுத்துவதன் மூலம் தடகள வீரர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று அவர் தெரிவித்தார். இதன் மூலம் யோகாசன பயிற்சியாளர்கள், விளையாட்டு அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நிகழ்ச்சி மேலாளர்களுக்கு வாய்ப்புகளையும் வழங்கிடும் என்று அவர் கூறினார். சுகாதாரமான வாழ்வியல் முறைக்கு நீண்டகால தேர்வாக யோகக்கலை சிறந்த தேர்வாக அமையும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். யோகாசன பயிற்சி மனம், உடல் ஆகியவற்றிற்கு புத்துணர்வு அளிப்பதுடன் உலக நல்லிணக்கத்திற்கு உத்வேகம் அளிப்பதாகவும் உள்ளது என்று அவர் கூறினார். அனைத்து நோய்களுக்குமான சிறந்த தீர்வாக யோகக்கலை திகழும் என்பதை வலியுறுத்தும் வகையில் யோகா 365 பிரச்சாரத்தை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தொடங்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த முன்முயற்சியின் தூதுவர்களாக தடகள வீரர்கள் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்தார். ஒலிம்பிக் உள்ளிட்ட உலக அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் யோகாசன போட்டி இடம்பெறுவதற்கு இது முக்கிய பங்கு வகிக்கும் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாணவர்கள் கற்றல் திறனுடன் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் பிற துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாணவர்களின் கல்விக்கு பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு பாடப்புத்தகங்கள், சீருடைகள் உள்ளிட்ட கல்விக்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். முன்னதாக மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவ மாணவியருக்கு பாடப்புத்தகங்கள், கல்வி உபகரணங்கள், சீருடைகள் வழங்கும் பணியை திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அனைத்து மக்களுக்குமான அரசாக தாவிகா செயல்பட வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். போலி மதசார்பின்மையை தவிர்த்து தமிழர் பண்பாட்டை பாதுகாப்பதற்கு மாநில அரசு முன்வர வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 5ஆம் தேதி இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மன்றம் வாயிலாக 50,000 விதைப்பந்துகளை மாணவர்கள் உருவாக்கியுள்ளதாக பேராசிரியர் பிருந்தாதேவி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பெயர் பிருந்தாதேவி. நாங்கள் எங்கள் என்வரன்மெண்டல் டேக்காக இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம், மரக்கன்றுகள் நடுறதுக்காக. நாங்கள் வந்து எங்கள் என்வரன்மெண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் மூலமாக இந்த 1 வருஷத்தில் 50,000 விதைப்பந்துகளை தயாரித்து சிதர்கோயிலில் இருக்கிற நர்சரி கார்டனில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். குருவம்பட்டி ஜூவில் இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலமாக அவங்க வந்து ஒரு சீட்லிங்கை ரெடி பண்ணி ஒரு ட்ரீ ஸ்பீஷஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. திரும்பவும் அது வந்து மரமாகி நிறைய பறவைகளுக்கு அது ஒரு வாழ்விடமாக இருக்குதுங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஸோ ஒரு பறவை தன்னோட வாழ்நாளில் 10,000 மரங்களை உருவாக்குதுங்கிறப்ப நம்ம மனிதர்களாக முடியாதா அப்படிங்கிற ஒரு சிறு முயற்சி தான் எங்கள் என்வரன்மெண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் மூலமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்.
1: கடும் வெப்பத்தை குறைப்பதற்காக அனைவரும் மரக்கன்றுகளை நட முன்வர வேண்டும் என்று அம்மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் தெரிவித்தார்.
3: என்னுடைய பேர் பபீத். எனக்கு செடி மரங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால என்னோடய ஒவ்வொரு பர்த்டேக்குமே நான் வந்துட்டு 100 இல்லை 100+க்கு மேலே நான் செடி வச்சு அது நல்லா க்ரோ பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு அதை அலைவாக வச்சுக்க நான் பார்ப்பேன். இப்போது இருக்க டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகுது, நமக்கு ஹீட் இஷ்யூலாம், இதனால நமக்கு காம்ப்ளிகேஷன் அதிகமாகுது. ஸோ இதிலேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு 2 மரம் மட்டும் வச்சு அதை 2 மரத்தையும் நல்லா க்ரோ பண்ணாவே போதுமானது. கிளைமேட் சேஞ்சஸு அப்புறம் இர்ரெகுலர் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இதேமாதிரி எல்லாருமே பண்ணோம்னா நம்ம நேச்சரோட ஒட்டி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் நமக்கு வராது.
1: மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய மாணவர் லேப்டாப் திட்டத்தின் கீழ் இலவச லேப்டாப்புகள் வழங்கப்படும் என்ற செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இதுபோன்ற விளம்பரங்கள் அல்லது திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என்று அந்த செய்திக்குறிப்பு உறுதி செய்துள்ளது. தனிநபர் அல்லது நிதி சார்ந்த தகவல் பெறுவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இத்தகைய செய்திகள் ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். காசா நகரை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பாலஸ்தீனியர்கள் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். தென்கிழக்கு லெபனானில் மர்ஜயன் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐநா அமைதிக்குழுவை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளது குறித்த விசாரணையை ஐநா உள்நாட்டு பாதுகாப்பு படை தொடங்கியுள்ளது. இந்திய ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். நாகாலாந்து மாநிலத்தில் இயற்கை வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை அம்மாநில ஆளுநர் திரு நந்த் கிஷோர் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பொருளாதார வழித்தடம் அமைப்பதற்கான பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று மிசோரம் மாநில முதலமைச்சர் திரு லால்தோமா கேட்டுக்கொண்டுள்ளார். மதுரை மாவட்டத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடைபெறும் செயல்பாடுகள் குறித்து மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஆய்வு செய்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கிராமப்புறங்களில் கால்நடைகளை வேட்டையாடி வரும் சிறுத்தையை பிடிக்க 10-க்கும் மேற்பட்ட இடங்களில் வனத்துறையினர் கேமராக்களை பொருத்தியுள்ளனர். திண்டுக்கல்லில் மருந்து விற்பனை கடைகளில் அதிக போதை தரும் டானிக் மாத்திரைகளை விற்பனை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர்

0: மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 2,53,000 ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மாநில அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது குறித்து தாம்பரம் சேலையூர் சரக காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். விளையாட்டுச் செய்தி. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் 87 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுனில்குமார் 4-3 என்ற புள்ளி கணக்கில் கிர்கிஸ்தானின் அசாத் சலடினோவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதிஷ்குமார் 13-9 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானின் நுர்சியல் அமனாலை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யோகக்கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலை மதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: நேர்களே, இன்று காலை 7:30 உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி நீலகிரி உயிர்கோள இயற்கை பூங்காவின் அலுவலர் கார்த்திகா அவர்களின் உரை.
1: இன்று மதியம் 2:30
2: தமிழ்

0: நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பாரதியார் கதை ஒயில் குமி கேட்கலாம். பாடுவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர்.
1: இன்று காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை, மனநல ஆலோசகர் சசிச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம்.
0: இன்று 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் கரும்பு விவசாயிகளுக்காக கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் நடத்திய அறிவியல் அடிப்படையிலான ஊட்டச்சத்து மற்றும் வேளாண் இடுபொருள் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு முகாமின் வானொலி தொகுப்பு இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
1: இன்று மாலை 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி ஆனைக்கட்டியில் அமைந்துள்ள நீலகிரி உயிர்கோள இயற்கை பூங்காவின் அலுவலர்கள் கார்த்திகா மற்றும் பாலமுருகன் ஆகியோருடன் நேரலை.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 7:00.
3: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்டு லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் பேக் டு பேக் மூணு சூப்பரான பாடல்கள் கேட்டோம். நாம் கேட்ட முதல் பாடல் கழுகு திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் இளையராஜா எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் பஞ்சவர்ணாச்சலம். அடுத்த பாடல் அம்மா திரைப்படத்திலிருந்து இசை சங்கர் கணேஷ் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து. இப்போ கேட்ட இந்த பாடல் விடுதலை திரைப்படத்திலிருந்து இசை சந்திரபோஸ் எஸ் பி பாலசுப்ரமணியம் சந்திரபோஸ் பாடியது, பாடலாசிரியர் வாலி. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவோட இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி, மீளக்கூடிய இருவழி சுழலிகளை கொண்ட தமிழ்நாட்டின் ஒரே நீரேற்று மின் நிலையம் எது, எங்கு அமைந்துள்ளது? இதற்கான பதிலை வாட்ஸ்அப்ல சொல்லலாம். இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வெளியிட்டுள்ளன. நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றியடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையே எரிசக்தி, அரிய வகை கனிமங்கள், தொழில்நுட்பம், விவசாயம், சுகாதாரம், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், லத்தீன் அமெரிக்காவில் இந்தியாவின் நட்பு நாடாக திகழும் அந்நாட்டுடன் பரஸ்பரம் இருதரப்பிற்கும் பயனளிக்கும் நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என முடிவு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ருத்ரேந்திர டாண்டன், உலகில் அதிக எண்ணெய் வளம் கொண்ட நாடாக வெனிசுலா திகழ்கிறது என்றும், எரிசக்தி துறையில் அந்நாட்டுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா விரும்புவதாகவும் கூறினார். இது தவிர கால்நடை வளர்ப்பு, போக்குவரத்து, வேளாண் உபகரணங்கள், வாகன உற்பத்தி மற்றும் மருந்து உற்பத்தி போன்ற துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக திரு டாண்டன் தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையே பரஸ்பரம் பயனளிக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், இந்தியா வந்துள்ள அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சருடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது பொருளாதார வளர்ச்சி, தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள், பாதுகாப்புகள், பருவநிலை மாற்றம், தூய்மை எரிசக்தி, கல்வி போன்ற துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். வரலாறு மற்றும் கலாச்சார ரீதியில் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான நட்புறவு இருந்து வருவதாகவும், உயர் தொழில்நுட்பம், பொருளாதார நடவடிக்கைகளில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுவடைய செய்வதற்கான முன்முயற்சிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இதனிடையே பெங்களூருவில் லிவர்பூல் பல்கலைக்கழக கிளையை அமைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை அமலாக்கத்தின் குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கற்றல், புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி ஆகியவற்றில் உலகின் மையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். உலக அளவில் முன்னணியில் உள்ள பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் அதன் கிளைகளை அமைத்து வருவதன் மூலம் இளைஞர்களுக்கு சிறந்த கல்விக்கான வாய்ப்புகள் அதிகரிப்பதுடன் கல்வித்துறையில் இந்தியா பிரிட்டன் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையே நீண்டகால உறவுகள் இருந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், அதிக அளவிலான எண்ணெய் வளம் கொண்ட நாடாக உள்ள வெனிசுலாவில் கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் பணிகளில் இந்திய நிறுவனங்களின் தொழில்நுட்ப நிபுணர்

0: மருத்துவம், மனித வளம் ஆகிய துறைகளில் முக்கிய பங்களிப்பை வழங்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் இந்தியாவிற்கு அதிக அளவில் கச்சா எண்ணெயை பெருமளவில் விநியோகம் செய்த நாடாக வெனிசுலா திகழ்வதாகவும், எதிர்காலத்தில் எரிசக்தி துறையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான வாய்ப்புகளை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். கச்சா எண்ணெய் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக இந்திய தொழில்நுட்ப வல்லுநர் குழு விரைவில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில், அவரது இந்த பயணத்தின் போது வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இவ்விரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், போக்குவரத்து, எரிசக்தி, முதலீடு உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பரம் நலன் சார்ந்த பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி அடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். சர்வதேச செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அந்நாட்டின் வெளியுறவுக் கொள்கை சுதந்திரமானது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுடனான பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நடவடிக்கைகளுக்கு ரஷ்ய உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார். விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக சர்வதேச அளவில் எரிபொருளுக்கான விலை அதிகரித்து வரும் நிலையில், உள்நாட்டு விமான நிறுவனங்களுக்கு எரிபொருள் விலையை லிட்டர் 1.86 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விலை அடுத்த 3 ஆண்டுகளுக்கு எவ்வித மாற்றமும் இன்றி இருக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பயண கட்டணம் மற்றும் விமான நிலைய கட்டணங்களை சீராக பராமரிப்பதற்கு இத்திட்டம் உதவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விலை நிர்ணயத்தின்படி எண்ணெய் நிறுவனங்களுக்கான ஈவுத்தொகை, வரிகள் உட்பட விமான எரிபொருளின் விலை லிட்டர் 1 தில்லியில் 115 ரூபாயாகவும், மும்பையில் 114.50 ரூபாயாகவும், சென்னையில் 139 ரூபாயாகவும் இருக்கும் என்று மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் இயக்குநர் திரு ரோஹித் ராஜ் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அம்மாவட்ட ஆட்சியர் திரு சுப்ரத் குமாசென் தெரிவித்துள்ளார். அம்மாநில முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் உயிரிழந்தோரின் குடும்பத்தங்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த 5 உறுப்பினர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்தார். இதனிடையே இந்த தீ விபத்திற்கு மின்கசிவே காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அம்மாவட்ட மொத்த காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கந்தேஷ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். எனினும் இந்த விபத்திற்கான காரணம் குறித்த முழுமையான விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். இந்நிலையில் இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அம்மாநில முதலமைச்சர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 5 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புவியை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 1973 இந்நாளை உலக சுற்றுச்சூழல் தினமாக கடைபிடிக்க ஐநா முடிவு செய்தது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவார இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல்

0: பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. மகளிர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா சீனாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் 87 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுனில்குமார் 4-3 என்ற புள்ளி கணக்கில் கிர்கிஸ்தானின் அசாத் சாலிடினோவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதிஷ்குமார் 13-9 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானின் நுராய்சில் அமனாலை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வெளியிட்டுள்ளன. நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி அடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவார இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

நேர்களில் இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை மனநல ஆலோசகர் சசிச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டிருக்கோம். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியோட இன்னைக்கு உங்களுக்கான குவஸ்டின், மீளக்கூடிய இருவழி சுழலிகளை கொண்ட தமிழ்நாட்டின் ஒரே நீரேற்று மின் நிலையம் எது, எங்கு அமைந்துள்ளது? அதாவது ரிவர்சபிள் டூ வே டர்பைன்ஸ் இருக்கிற தமிழ்நாட்டோட ஒரே ஒரு நீரேற்று மின் நிலையம் எங்கு இருக்குது? இதற்கான இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக்கில் சொல்லலாம். சென்னை மெச்சனிலிருந்து வந்திருக்க தகவலின்படி வெதர் ரிப்போர்ட், கோயம்புத்தூர் இன்னைக்கு அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். நீலகிரியில் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும் திருப்பூரில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் சேலம்ல அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் மிதமான மழைக்கும் வாய்ப்பு இருக்கிறதா சென்னை மெட்சன்லேருந்து வந்திருக்க வெதர் ரிப்போர்ட் சொல்லுது.

0: கேட்ட பாடல் ஆயிரம் பூக்கள் மலரட்டும் திரைப்படத்திலிருந்து இசை வி எஸ் நரசிம்மன், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் மு மேத்தா. இனி கேட்கலாம் உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி நீலகிரி உயிர்கோள இயற்கை பூங்காவின் அலுவலர் கார்த்திகா அவர்கள் வழங்கும் உரை.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேயர்களே, உங்களுடன் இணைவது கார்த்திகா. நீலகிரி உயிர்கோள இயற்கை பூங்கா சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று மிகவும் முக்கியமான நாள், உலக சுற்றுச்சூழல் தினம் June 5. எவ்வளவு முக்கியமான நாள் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆமாங்க, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் எதிர்கால தலைமுறைக்கும் மிகவும் முக்கியமான இந்த நாளில் சில எண்ணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 2026 ஆண்டிற்கான உலக சுற்றுச்சூழல் தினத்தின் கருப்பொருள், நமது பூமியை பாதுகாப்போம், பசுமையான எதிர்காலத்தை உருவாக்குவோம். நாம் தினமும் சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் நீர், உண்ணும் உணவு என அனைத்திற்கும் அடிப்படை இயற்கை தானே. ஆனால் இன்று சுற்றுச்சூழல் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. காடுகள் அழிவது, பிளாஸ்டிக் மாசுபாடு, நீர்நிலை அழிவு மற்றும் காலநிலை மாற்றம், இவை அனைத்தும் மனித சமுதாயத்திற்கும் உயிரினங்களுக்கும் பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது. ஆனால் இவற்றை மாற்றுவது சாத்தியமற்ற ஒன்று அல்ல. நம்மில் ஒவ்வொருவரும் சிறிய செயல்களை மேற்கொண்டாலே

0: போதுமானது. பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். ஒரு மரக்கன்றை நட்டு வளர்ப்போம், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், மழைநீரை சேகரிப்போம், நீர் மற்றும் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவோம், நமது சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருப்போம். அன்பு நேயர்களே, ஒரு மரம் நமக்கு நிழல் மட்டுமல்ல, தூய காற்று, மழை, உயிரினங்களுக்கான வாழ்விடம் மற்றும் ஆரோக்கியமான சூழ்நிலையும் வழங்குகிறது. அதனால் ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் ஒரு மரமாவது நட்டு பராமரிக்க வேண்டும். குறிப்பாக மாணவர்களே மற்றும் இளைஞர்களே, சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உங்கள் பங்கு அதிகமாக இருக்க வேண்டும். நாம் மேற்கொள்ளும் நல்ல செயல்கள் நாளைய பசுமையான உலகத்தை உருவாக்கும். நீலகிரி உயிரிக்கோள இயற்கை பூங்காவில் மரங்களை நடுதல், பல்லுயிர் பாதுகாப்பு, சீட் பேங்க், பட்டாம்பூச்சி பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் கல்வி போன்ற பல்வேறு முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இயற்கையை நேசிக்கும் ஒவ்வொருவரும் இந்த முயற்சிகளில் பங்கு கொள்ளலாம். இன்றைய உலக சுற்றுச்சூழல் தினத்தில் நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுப்போமா? இயற்கையை நேசிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், பசுமையான எதிர்காலத்தை உருவாக்குவோம். ஒரு நிகழ்ச்சியோட நிறைவா ஒரு அழகான வரியோட உங்ககிட்ட முடிக்கிறேன். பசுமையை பாதுகாப்போம், பூமியை காப்போம், பூமியை காப்போம், எதிர்காலத்தை பாதுகாப்போம். நன்றி. இனிய உலக சுற்றுச்சூழல் தின நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும்.
1: உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி நீலகிரி உயிர்க்கோள இயற்கை பூங்காவின் அலுவலர் கார்த்திகா அவர்கள் வழங்கிய உரை கேட்டோம்.

0: காந்தி அஞ்சலி.
1: அண்ணல் காந்தியடிகள் தமது சுயசரிதியான சத்திய சோதனையில் 5 பாகத்தில் ஆரம்ப கஷ்டங்கள் என்ற தலைப்பில் எழுதியதிலிருந்து. தீண்டாதார் குடும்பத்தை சேர்த்து கொண்டது ஆசிரமத்திற்கு சிறந்ததொரு படிப்பினையாயிற்று. ஆசிரமம் தீண்டாமையை பாராட்டாது என்பதை ஆரம்பத்திலேயே உலகிற்கு எடுத்து காட்டினோம். ஆசிரமத்துக்கு உதவ விரும்பியவர்களுக்கு இவ்விதம் எச்சரிக்கை செய்துவிட்டோம். இவ்வழியில் ஆசிரமத்தின் வேலைகள் அதிக அளவுக்கு சுலபமாகிவிட்டன. தினந்தோறும் அதிகரித்து கொண்டே போன ஆசிரமத்தின் செலவுகளுக்கெல்லாம் உண்மையான வைதிகர்களான இந்துக்களே பணம் கொடுத்து வந்தார்கள். இந்த உண்மை தீண்டாமையின் அடிப்படையே ஆட்டம் கண்டுவிட்டது என்பதற்கு தெளிவான அறிகுறியாகவும் இருக்கக்கூடும். உண்மையில் இதற்கு மற்றும் பல சான்றுகளும் உண்டு. என்றாலும் தீண்டாதாருடன் சேர்ந்து சாப்பிடும் அளவுக்கு கூட போய்விடும் ஓர் ஆசிரமத்துக்கு உதவி செய்ய நல்ல இந்துக்கள் தயங்குவதில்லை என்பது மிகச்சிறந்த சான்றாகும். இந்த விஷயத்தை பற்றிய அநேக சமாச்சாரங்களை கூறாமல் விட்டுவிட்டு மேலே போக வேண்டி இருப்பதற்காக வருந்துகிறேன். முக்கியமான விஷயத்தின் மீது எழுந்த கஷ்டமான பிரச்சனைகளையெல்லாம் எப்படி சமாளித்தோம், எதிர்பாராத சில கஷ்டங்களையெல்லாம் எவ்விதம் சமாளித்து சென்றோம் என்பன போன்ற பல விஷயங்களை சத்திய சோதனையில் விவரிப்பதற்கு பொருத்தமானவைகளை கூறாமல் விட்டுவிட்டே நான் மேலே போக வேண்டியிருக்கிறது. இனி வரும் அத்தியாயங்களிலும் இதே போன்ற குறைகள் இருக்கும். முக்கியமான விவரங்களை நான் விட்டுவிடவே வேண்டியிருக்கும். ஏனென்றால் இவ்வரலாற்றில் சம்பந்தமுடையவர்களில் அநேகர் இன்னும் உயிருடன் இருக்கிறார்கள். அவர்கள் சம்பந்தப்பட்ட சம்பவங்களை கூறும்போது அவர்களுடைய அனுமதியை பெறாமல் அவர்கள் பெயரை உபயோகிப்பது சரியல்ல. அவர்களுடைய சம்மதத்தை பெறுவதென்பதோ சம்பந்தப்பட்ட அத்தியாயங்களை அப்போதைக்கு அப்போது அவர்களுக்கு காட்டி சரிபார்த்து வெளியிடுவதோ அனுபவ சாத்தியமானதும் அன்று. மேலும் அத்தகைய முறையை அனுசரிப்பது இந்த சுயசரிதியின் எல்லைக்கு புறம்பான காரியமும் ஆகும். ஆகையால் மீதமிருக்கும் வரலாறு சத்தியத்தை நாடுவோர்க்கு மிக முக்கியமானது என்பதே என் கருத்தாயினும், தவிர்க்க முடியாத விளக்குகளுடனேயே அதை கூற வேண்டியிருக்கும் என்று அஞ்சுகிறேன். என்றாலும் கடவுள் அருள் இருந்தால் இவ்வரலாற்றை ஒத்துழையாமை நாட்கள் வரைக்கும் கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதே என் ஆசையும் நம்பிக்கையுமாகும். ஒப்பந்த தொழிலாளி முறை ஒழிப்பு. வெளிப்புயல்களையும் உப்புயல்களையும் ஆரம்பத்திலேயே சமாளிக்க வேண்டியதாயிருந்த ஆசிரமத்தின் கதையை இப்போதைக்கு நிறுத்திவிட்டு அப்பொழுது என் கவனத்தை கவர்ந்திருந்த மற்றொரு விஷயத்தை கொஞ்சம் கவனிப்போம். 5 அதற்கும் குறைவான காலத்திற்கும் வேலை செய்வது என ஒப்பந்தம் செய்து கொண்டு அதன் பேரில் வெளிநாடுகளுக்கு சென்றவர்களே ஒப்பந்த தொழிலாளர்கள். நேட்டாளுக்கு ஒப்பந்தம்

சட்டப்படி சென்றவர்களுக்கு விதித்திருந்த 3 பவுண்ட் வரி 1914 ஏற்பட்ட ஸ்மட்ஸ் காந்தி ஒப்பந்தத்தின்படி ரத்தாயிற்று. என்றாலும் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் விஷயமே கவனிக்க வேண்டியதாக இருந்தது. ஒப்பந்த தொழிலாளர் முறையை ரத்து செய்துவிட வேண்டும் என்று 1916 மார்ச்சில் பண்டித மதன்மோகன் மாளவியா இம்பீரியல் சட்டசபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். தீர்மானத்தை லார்ட் ஹார்டிஞ்ச் ஏற்றுக்கொண்டார். அதோடு அம்முறையை உரிய காலத்தில் ரத்து செய்து விடுவதாக பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமிருந்து வாக்குறுதி கிடைத்திருக்கிறது என்றும் அறிவித்தார். ஆயினும் இவ்விதமான திட்டமில்லாத ஒரு வாக்குறுதியை கொண்டு இந்தியா திருப்தி அடைந்துவிட முடியாது என்றும் அம்முறையை உடனே ரத்து செய்துவிட வேண்டுமென கிளர்ச்சி செய்ய வேண்டும் என்றும் கருதினேன். அச்சிரத்தையினாலேயே அம்முறையை இந்தியா சகித்து வந்திருக்கிறது. அதற்கு பரிகாரம் வேண்டுமென்று மக்கள் வெற்றிகரமாக கிளர்ச்சி செய்ய வேண்டிய சமயம் வந்துவிட்டது என்றும் கருதினேன். தலைவர்களில் சிலரை சந்தித்து பேசினேன். பத்திரிகைகளுக்கும் எழுதினேன். அம்முறையை உடனே ரத்து செய்ய வேண்டும் என்பதற்கு ஆதாரமாகவே பொதுஜன அபிப்பிராயம் இருக்கிறது என்பதையும் கண்டேன். சத்தியாகிரகம் செய்வதற்கு இது ஏற்ற விஷயமா? ஏற்ற விஷயமே என்பதில் எனக்கு எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அதை எம்முறையில் நடத்துவது என்பதுதான் எனக்கு தெரியவில்லை. இதற்கிடையில் வைஸ்ராய் முடிவாக ரத்து செய்வது என்பதன் பொருள் இன்னதென்பதை குறித்து எந்த ஒளிவு மறைவும் செய்யவில்லை. இதற்கு மாறானதொரு ஏற்பாட்டை கொண்டு வருவதற்கு நியாயமாக வேண்டிய காலத்திற்கு பிறகு அம்முறை ரத்து செய்யப்படும் என்று அவர் கூறினார். ஆகவே அம்முறையை உடனே ரத்து செய்வதற்கு ஒரு மசோதாவை கொண்டு வர பண்டித மாளவியாஜி 1917 பிப்ரவரியில் அனுமதி கோரினார். அனுமதி கொடுக்க லார்ட் செம்ஸ்ஃபோர்ட் மறுத்துவிட்டார். இந்தியா முழுவதிலும் இது குறித்து கிளர்ச்சி செய்வதற்காக நான் சுற்றுப்பிரயாணம் செய்ய வேண்டியதாயிற்று. கிளர்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னால் வைஸ்ராயை கண்டு பேசுவதே முறை என்று கருதினேன். கண்டு பேச விரும்புவதாக எழுந்தினேன். வைஸ்ராயும் உடனே அனுமதி கொடுத்தார். ஸ்ரீ மேபி அப்பொழுது வைஸ்ராயின் அந்தரங்க காரியதரிசி. அவருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டேன். லார்ட் செம்ஸ்ஃபோர்டுடன் நான் பேசியது திருப்திகரமாகவே இருந்தது. திட்டமாகச் சொல்லாமல் தாம் உதவியாக இருப்பதாக அவர் வாக்களித்தார்.

0: ಗಾಂಧಿ ಅಂಜಲಿ.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 7:42. நேயர்களே, இன்று காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி தொடரில் இன்று இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் சிஎஸ்டி சுவாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி.

0: वर्क फ्रॉम होम हाई सैलरी और एक क्लिक लिया आहा
1: மாட்டிக்கிட்டீங்க
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க ஆர்பிஐ சொல்கிறது
3: விவரமா இருங்க எச்சரிக்கையா இருங்க
4: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது
5: அந்த பேகே போதும்ல போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே
4: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே
5: ஏய் இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க கால் 1800 420 2233

0: கேட்ட பாடல் ஜோதி திரைப்படத்திலிருந்து இசை இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம், பி ஆர் சாயா பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து. நெகிழி நம்ம ஃபிம்ல இன்னைக்கு பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை, மனநல ஆலோசகர் சசி சந்திரன் அவர்களுடன் நேர்முகம். இனி கேட்கலாம்.
1: இன்று
2: உலக சுற்றுச்சூழல் தினம். நம் ஆரோக்கியத்தில் நம்மை சார்ந்த சுற்றுச்சூழல் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நமது பூமிக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஏற்படும் இடையூறுகளை குறைக்கும் விதமாகவும் அதன் அவசியத்தை எடுத்து கூறும் வகையிலும் ஐக்கிய நாடுகள் சபையால் அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 5ஆம் நாள் உலக சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. மேலும் நம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தவும் இயற்கையையும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதற்காகவும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் அவசியத்தையும் அதன் கட்டாயத்தையும் வலியுறுத்துவதற்காகவும் காற்று, நீர், நிலம் ஆகியவற்றில் ஏற்படும் மாசுபாடுகளை குறைப்பதையும் வலியுறுத்துகிறது இந்நாள். காலநிலை மாற்றம் மற்றும் பூமியிலிருந்து வரும் அவசர சமிஞ்ஞைகள் மீது கவனம் செலுத்துதல் என்ற மைய கருத்தில் இந்த வருட உலக சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
0: இன்று மாலை 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி ஆனைக்கட்டியில் அமைந்துள்ள நீலகிரி உயிர்கோள இயற்கை பூங்காவின் அலுவலர்கள் கார்த்திகா மற்றும் பாலமுருகன் ஆகியோருடன் நேரலை.
3: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
4: இன்றைய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் உழவர்களின் நண்பன் என்று சொல்லக்கூடிய மண்புழுக்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். இந்தியாவில் 500க்கும் மேற்பட்ட மண்புழு இனங்கள் உள்ளன. மண்புழுக்கள் மண்ணில் அவற்றின் கழிவுகளை வெளியேற்றும். அதனால் மண்ணில் பல நுண்ணுயிரிகள் வளரும். இதன் காரணமாக மண்ணுக்கு அதன் வளமும் வாசனையும் கிடைக்கின்றது. மண்புழுக்கள் மண்ணின் மேல்புறத்திலிருந்து சுரங்கம் அமைத்து கொண்டே செல்லும். இதன்

0: வழியாக நீரும் நைட்ரஜனும் பூமிக்குள் புகுந்து நிலத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கும். நாம் மண்ணில் மற்ற பூச்சிக்கொல்லிகளை உபயோகிக்கும்போது மண்ணுக்கு நன்மை செய்யும் ஒரு சில பூச்சிகளும் அழிக்கப்படுகின்றன. மண்புழு தவிர்த்து ஒரு வகை உருளைப்புழுவும் உழவர்களின் நண்பனே என்று அமெரிக்க ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இவைகள் இயற்கை பூச்சிக்கொல்லிகளாக செயல்பட்டு மண் வளம், இயற்கை சூழல் கெடாமல் செழித்து வளர உதவி புரிகின்றன.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டிருக்கோம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம கேட்டிருந்த க்வெஸ்டின், ரிவர்சபிள் டூ வே டர்பைன்ஸ், மீளக்கூடிய இருவழி சுழலிகளை கொண்ட தமிழ்நாட்டின் ஒரே நீரேற்று மின் நிலையம் எது, எங்கே அமைந்துள்ளது? இதற்கான சரியான பதில் சொன்ன நேர்கள் கணேஷ், சிறுமுகை சோமு, கலைவாணி, சுதாகர், ஜீவா, ரமண முதலிப்புதூர்லிருந்து, மூக்குனூர் ரமேஷ்குமார், என் பார்வதி கணபதியிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க, பிரமீலா சென்னை, அலிநகரம் எஸ், மகாதேவன், திருப்பூர் கணபதி பாளையம், யசோதா, கோவிந்தராஜ், ராயப்பன், ரெஜி, ஜெஃப்ரி, ரீனா, கே ஜி சாவடியிலிருந்து, செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகாநகர், மூக்குனூர், இனிய காலை வணக்கத்தோட முத்துக்குமார், ராதிகா, லக்ஷன், சஷ்வந்த், பிரணீதன் பதில் சொல்லியிருக்காங்க, ஜெகநாதன், பூலக்காட்டுப்பாளையம், கரூர், நாகேந்திரன், அடுத்ததா யாரிங்க சொல்லியிருக்காங்க, செந்தில்குமார், தாராபுரம், ஏ கே பிரகாஷம், ஞானாம்பிகை, போகம்பட்டி, ஸ்ரீனிவாசன், பாண்டிச்சேரி, அன்னபூரணி, கோபாலகிருஷ்ணன், களத்து புதூர்லேருந்து, அண்ட் ரகுராமன், முலைநகர், கோயம்புத்தூர்லேருந்து பதில் சொல்லியிருக்காங்க, கனியூர், அண்ணாதுரை, மகேஸ்வரி, கனகராஜ், இந்து, மல்லீஸ்வரன், அபி, மூக்குனூர், சாமுடிபுரம், பாலா, திருப்பூர், கோணமலை, ஆனந்தன், திருப்பூர், ராஜேந்திரன், ராஜாமணி, இந்திரபிரியா, கல்யா, மூக்குனூர், ஜெய், ரித்விக், விஜயகுமார், உமா, மகேஸ்வரி, கணேஷ், அபினவ், ஆலங்கொம்பு, தண்ணீர் தடம் பகுதியிலிருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, தாசப்பட்டி, பாலசுப்ரமணியம், இளங்கோநகர், திருப்பூர், இளங்கோநகர், அம்பிகாதேவி, சண்முகசுந்தரம், குகன், சிந்து, கோத்தகிரி, நெல்லிமேடு, பூங்குழலி, நாகராஜ, சோழன், பீடம்பள்ளி, வாசுதேவன், அவினாசி, ராயம்பாளையம், பாலசுப்ரமணியம், சிங்கானாலூர், ஜெயலட்சுமி, மனோகரன், மூக்குனூர், சண்முகநகர், சிவகுமார், மலர்குடி, சபரி, பிரியா, சரோஜினி, வீரத்துறை, அரியலூர்.
2: சிறகில்லை நான் கிளியில்லை, அடவானம் ஒன்றும் தொலைவில்லை.
3: பாடு சுந்தரி, சுந்தரி பாடு.

கேட்ட பாடல் வானமே இல்லை திரைப்படத்திலிருந்து. இசை மரக்கதமணி, கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் நாம் கேட்டிருந்த க்வெஸ்டினுக்கு பதில் சொன்ன நேர்கள் புழுவப்பாளையம் ஆனந்தமுருகன், வி என் இளங்கோ சாமிச்செட்டிப்பாளையம், கஞ்சப்பட்டி சண்முக ஆனந்தம், நங்கவள்ளி ராஜாராம், மேட்டுப்பாளையத்திலிருந்து ஜோதி ரமேஷ், ராமசாமி கண்ணையன் கஞ்சப்பட்டியிலிருந்து, பாரதி மகாலிங்கம் கள்ளிவளசு. இனி காலை வணக்கத்தோட கண்ணப்பன் அழகு சிறுமுகையிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து தேவராயபுரம் ராஜா சிவானந்த காலனி எஸ் பழனி, சுதீஷ் கோத்தகிரி கோயம்புத்தூர்லேருந்து, பிரேமா வெளியங்கிரி கருமத்தம்பட்டி, கே என் பாளையம் பேச்சுமுத்து பதில் சொல்லியிருக்காங்க, சண்முக சுந்தரம் ரமண முதலிப்புதூர், குகன் நஞ்சுண்டாபுரம், கனக்கம்பாளையம் பாலசுப்ரமணியம், திருப்பூர் குருபாயூரப்பன் நகர் பிரபஞ்சன் யஷ்வந்த், கோவை ரத்னபுரி ராஜா முகமது, ஜெய கிருஷ்ணா, சஹானா, ஆதி நேப்லா, யோகவர்ஷினி பதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து நடராஜன் திண்டுக்கல் நாகல் நகர்லேருந்து, ரேவதி தினேஷ்குமார், மனவை சந்திரசேகர் பார்த்திபன் பதில் சொல்லியிருக்காங்க, விஸ்வம் அறந்தங்கை, ஹோப் காலேஜ் பிரணயாகுகன், மல்லிகா மந்திராச்சலம், பிரியங்கா பெரியவதம்சேரி, கோவை காந்திபுரத்திலிருந்து ஜஸ்டின் திரவியம், பட்டுக்கோட்டையிலிருந்து ராபர்ட் இளமாறன் பதில் சொல்லியிருக்காங்க, ஐஸ்வர்யமித்ரன் அக்ஷய் மீனாட்சி மணிநகரம் மதுரை, சங்கீதா தங்கவேல் செட்டிக்காடு சாவக்காட்டு பாளையத்திலிருந்து, தென் பொன்முடி தேனா மணிகண்டன், ராமகிருஷ்ணன் கொழுமுக்கொண்டான். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம கேட்டிருந்த க்வெஸ்டின், ரிவர்சபிள் டூ வே டர்பைன்ஸ், மீளக்கூடிய இரு வழி சுழலிகளை கொண்ட தமிழ்நாட்டின் ஒரே நீரேற்று மின்நிலையம் எது, எங்கு அமைந்துள்ளது? இதற்கான சரியான பதில் காடம்பாறை நீரேற்று மின்நிலையம், இது வால்பாறை கோயம்புத்தூர்ல அமைஞ்சிருக்குது. இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம கேட்டிருந்த க்வெஸ்டினுக்கு சரியான பதில் சொன்ன நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இனி கேட்கலாம் சேவை செய்திகள். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026 ஆண்டிற்கான சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசூர் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக அரசூர், பொத்தியாம்பாளையம், குருமபாளையம், தென்னம்பாளையம், செங்கோடு கவுண்டன்புதூர், செல்லப்பம்பாளையம், பச்சாபாளையம், வடுகப்பாளையம், சங்கோதிப்பாளையம், சமத்துவபுரம், அன்பு நகர், அன்னூர் சாலை, பொன்னாண்டாம்பாளையம் மற்றும் மோளப்பாளையம் ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் தடைபடும் என மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. கல்லிமடை துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் மின்பாதை மற்றும் மின்னூட்டியில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக காமராஜர் ரோடு, பாரதி நகர், சக்தி நகர், ஜோதி நகர், ராமானுஜ நகர், நீலிக்கோணம்பாளையம், கிருஷ்ணாபுரம், சிங்காநல்லூர், ஜிவி ரெசிடென்சி, உப்பிலிப்பாளையம், இந்திரா நகர், பாலநகர், சர்க்கரை செட்டியார் நகர், என்ஜிஆர் நகர், ஹோப் காலேஜ் டூ சிவில் ஏரோ, வரதராஜபுரம், நந்தா நகர் ஹவுசிங் யூனிட், ஒண்டிப்புதூரின் ஒரு பகுதி, மசக்காளிப்பாளையம், மெடிக்கல் காலேஜ் ரோடு ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் தடைபட்டு

0: செயல்படும் என மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. இதுவரை கேட்டது சேவை செய்திகள். இன்று இரவு 7:25 ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து கரும்பு விவசாயிகளுக்காக கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் நடத்திய அறிவியல் அடிப்படையிலான ஊட்டச்சத்து மற்றும் வேளாண் இடுபொருள்கள் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு முகாமின் வானொலி தொகுப்பு. மதியம் 2:30 ஊர் பிரச்சினை நிகழ்ச்சியில் பாரதியார் கதை ஒயில் கும்மி வழங்குவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை நான் ஆர்ஜே ஆர்த்திசிவா. இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம். அதைத் தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோவை கண்டினியூ பண்றாங்க ஆர்ஜே பானுரேகா.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலை மதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையே பரஸ்பரம் பயனளிக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையே நீண்டகால உறவுகள் இருந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கிடையே வர்த்தகம் முதலீடு தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ் கூறியுள்ளார். விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் 11 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானையும் மகளிர் பிரிவில் இந்தியா சீனாவையும் எதிர்கொள்கிறது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 8:02.
3: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

காதல் சடுகுடு படத்துல இருந்து ஹரிஹரன் சுஜாதா பாடின பாட்டு கேட்டோம். ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நேரம் 8:14. நம்ம சின்ன வயசுல தங்க முட்டையிடுற வாத்தோட கதையை படிச்சிருப்போம். சுவாரஸ்யமா இருந்திருக்கும், அப்படி ஒரு வாத்து இருந்தா நல்லா இருக்கோ அப்படின்னுலாம் தோணியிருக்கோம். ஆனா அது கதைக்கு நீதிக்காக அது சொன்னது. ஆனா உண்மையிலேயே ஒரு வாத்தோட வயிற்றுல தங்கம் இருந்துச்சு அப்படின்னா நம்ப முடியுதா? இது வந்து சமீபத்தில், அதாவது மார்ச் மாதம் சமூக வலைதளங்கள்லாம் ரொம்ப பிரபலமாக வந்த ஒரு செய்தி. சீனாவில் ஹெனான் அப்படிங்கிற மாகாணத்தில் ஒரு சின்ன கிராமத்தில், லாங்ஹூய் அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் லியூ அப்படிங்கிற ஒரு பெண் வந்து வீட்டில் ஒரு வாத்து வளர்த்திட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இறைச்சிக்காக அந்த வாத்தை வெட்டும்போது அதனோட வயிற்றுலேருந்து சுமார் 10 கிராம் எடையுள்ள தங்கம் கண்டெடுத்தாங்க. என்னடா இது, வாத்தோட வயிற்றுல 10 கிராம் எடை

உள்ள தங்கமா அப்படின்னு நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது இல்லையா. ஆமாங்க, இது வந்து அப்போது சுவாரஸ்யமாக எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு தகவலாக இருந்துச்சு. இது என்ன காரணத்துக்காக இதோட வயிற்றில் இந்த மாதிரி தங்கம் இருந்திருக்கோ அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது, அங்கே வந்து செஞ்சுய் அப்படிங்கிற ஒரு ஆறு, அந்த ஆற்றினுடைய கரையோரம் வாத்து மேய்ஞ்சிட்டு இருந்ததுனால அந்த வாத்தினுடைய வயிற்றில் இந்த தங்க துகள்கள் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செஞ்சுய் ஆற்றினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, தங்கம் படிவங்கள் வந்து அந்த ஆற்றங்கரையோரமாக இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம், இதன் காரணமாக இதனுடைய வயிற்றில் இந்த தங்கத்துகள்கள் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியவங்க அந்த வாத்தை வளர்த்தவங்களுக்கு கடைசியில் அந்த தங்கம் முட்டை கிடைக்கலனாலும் அதோடய வயிற்றுலேருந்து 10 கிராம் தங்கம் கிடச்சிருக்கு.

ஹரிஹரன் சித்ரா பாடின பாட்டு விஐபி படத்துல இருந்து கேட்டோம். ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இனி தொடர்வது ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 MHz.
1: 8:30 பத்தினுடைய ஆகாஷவாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. பொதுவா காளான் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நம்ம கிடைச்ச உடனே வாங்கி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு வந்து காளான் உற்பத்தி இருக்குது, எல்லா இடங்கள்லையுமே காளான் வந்து ஈஸியாக கிடைக்குது. ஆனால் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மழை காலங்களில் எங்காச்சி முளைக்கக்கூடிய நல்ல காளான்கள் பார்த்து பிடுங்கி சாப்பிடுவாங்க. அப்போல்லாம் கொஞ்சம் காளான் வந்து ரேராக தான் கிடைக்கும். அதுவும் இந்த ஈரமான பகுதிகள் மழைக்காலங்களில் அங்கங்கே இந்த மரத்தில் எல்லாம் குட்டி குட்டி காளானெல்லாம் விதவிதமாக முளைக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் கூட நம்ம பார்க்குறது ஒரு சில வகைகள் தான் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிரினமே எண்ணற்ற வகையில் இருக்குது அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரி தான் இந்த காளானும். நாம் பார்க்காத பல வடிவங்களில் பல நிறங்களில் இந்த உலகத்தில் காளான்கள் இருக்குது. அதில் ஒரு அழகான ஒரு காளான் வகை ரோட்டோடோஸ் பல்மேட்டஸ் அப்படிங்கிறது தான். இது வந்து உலகத்தில் மிக அரிதான அழகான காளான் வகைகளில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரோட்டோடோஸ் பல்மேட்டஸ் அப்படிங்கிற காளான் வகை இதனுடைய தனித்துவத்துக்காகவே இது ரொம்ப புகழ் பெற்றது. இதனுடைய தோற்றம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அது எப்படி அப்படின்னா கீழே வந்து வெள்ளை கலரில் அதனுடைய தண்டு பகுதியோ அதோட அந்த கொடைப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா அந்த பீச் கலரில் அழகாக லைட் எரியிற மாதிரி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம மனித மூளையில் இருக்கக்கூடிய மடிப்புகள் மாதிரியே சுருக்கங்களோட பீச் கலரில் மேலே ஒளிரும் பரப்போடு இந்த காளான் காட்சி அளிக்குது. இது வந்து ரிங்கிள்டு பீச் அப்படின்னு இந்த காளானுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இந்த காளான் பொதுவாக வட அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசிய பகுதிகளில் சில இடங்களில் மட்டும்தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த அழுகின நிலையில் இருக்கக்கூடிய மரக்கட்டைகள் மீது தான் இந்த காளான்கள் வளருது. சுற்றுச்சூழல் பாதிப்பு, காடுகள் அழிப்பால் அழிந்து வரக்கூடிய இந்த காளான் வகைகளும் தற்போது அழிந்து வரும் இனங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு.

பம்பாய் படத்திலிருந்து கே எஸ் சித்ரா பாடின பாட்டு கேட்டோம். 8:38 மஞ்சனுடைய ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூரில். வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்ருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு பல்ப் வாங்கி மாட்டோம் அப்படின்னா எப்போ ஃபியூஸ் போகுது அப்படின்னே தெரியாது, அடிக்கடி மாற்றிட்டே இருப்போம். சே, ஃபியூஸ் போகாத ஒரு பல்ப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சது உண்டு. ஆனால் அந்த மாதிரி ஒரு பல்ப் வந்து இந்த உலகத்தில் இருக்குங்க. எங்கெங்க, எப்படிங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியா மாகாணத்தில் லிவர்மோர் அப்படிங்கிற பகுதியில் ஒரு தீயணைப்பு நிலையம் இருக்குது. அங்கே 1901 ஒரு பல்பு ஒன்று மாட்டினாங்க. அந்த பல்பு அணையாமல் தொடர்ந்து 125 கடந்து இன்னும் எரிஞ்சிட்ருக்கு. அந்த பல்புக்கு பேர் என்ன அப்படின்னா சென்டெனியல் லைட் பல்ப் அப்படிங்கிறத. இந்த 125 மேலே ஒளிர்ந்து கின்னஸ் சாதனை புத்தகத்துலேயும் இந்த பல்பு இடம் பிடிச்சிருக்கு. இது வந்து ஷெல்பி எலக்ட்ரிக் கம்பெனி அப்படிங்கிற நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட 60 மின் விளக்கு. தொடக்கத்தில் 60 இருந்த இதனுடைய திறன் இப்போ குறைஞ்ச சுமார் 4 அளவுக்கு மட்டுமே மங்களான வெளிச்சத்தை கொடுத்துட்ருக்கு. எப்படிங்க இத்தனை வருஷமாக அணையாமல் எரியுது அப்படின்னு நமக்கு எல்லாம் யோசனை வருது இல்லையா? இது எப்படி அப்படின்னா, நவீன விளக்குகள் மாதிரி இல்லாமல் இது கைமுறையில் ஊதப்பட்ட கண்ணாடி மற்றும் தடிமனான கார்பன் இழைகளை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கு. மிக குறைவான மின்சாரத்தை பயன்படுத்துறத இது இத்தனை ஆண்டுகள் உழைத்ததற்கு முக்கிய ரகசியம் அப்படின்னு சொல்கிறாங்க.

0: ஷாஜகான் படத்திலிருந்து உன்னிமேனன் பாடின பாட்டிக்கிட்டம் ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல. இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.
1: ஜன் ஜன் கா ரக்கே தியான்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் CST சுவாமி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: வானொலி அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு தெரியாத ஒரு வயசுல வானொலியை எப்படி ரசிச்சீங்க நீங்க?
3: பள்ளி பருவத்துல சின்ன பையனா இருக்கும்போது வீட்டுல எப்பவும் வானொலி ஏதோ ஒரு விதத்துல யாரோ ஒருத்தர் கேட்டுட்டு இருப்பாங்க. செய்திகளாகட்டும், பாடல்களாகட்டும், மற்ற நிகழ்ச்சிகளாகட்டும். இளம் பருவத்துல வானொலி என்பது எங்க குடும்பத்துல தினசரி வாழ்க்கையின் ஒரு அங்கமாவே இருந்தது. செய்திகளாகட்டும், பாடல்களாகட்டும், மற்ற நாடகங்களாகட்டும், எல்லாமே எங்கள் தினசரி வாழ்க்கையோடு சேர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கோம். சில பல நிகழ்ச்சிகளுக்காக நாங்கள் காத்துறதும் உண்டு. அதில் ஒன்று சிறுவர் உலகம். ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 2:15 சிறுவர் உலகம் ஒளிபரப்பாகும். அதில் தொடர்கதை என்று ஒன்று வரும். அதை தவிர மாணவர்களே நடிக்கும் நாடகங்களும் பாடல்களும் மற்ற நிகழ்ச்சிகளும் மிக சுவையான நிகழ்ச்சிகளும் இருந்தன. அப்போதைய வாழ்க்கையில் வானொலி ஒரு அங்கம் என்று சொல்லலாம். அதாவது ஒரு ஊருக்கு நடுவில் ஒரு பொது இடத்தில் ஒரே ஒரு வானொலி பெட்டி இருக்கும். அதில் ஊரார் முழுவதும் மாலையில் 6:45 மாநில செய்திகளை கேட்பதற்கு எங்கிருந்தாலும் வந்து விடுவார்கள். அதே போல காலை 7:15 சரோஜ் நாராயண் சுவாமி அவர்களின் செய்தியை கேட்பதற்கும் ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருந்தது. என்னை அறியாமல் இவற்றை நானும் ரசிக்கத் தொடங்கினேன்.
2: அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன நிகழ்ச்சிகளை வந்து நீங்கள் விரும்பி கேட்க ஆரம்பிச்சிங்க? எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சியாக இருந்தது, இதில் வந்து நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி சொல்லுங்கள்.
3: நானும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்ச நிகழ்ச்சி சிறுவர் உலகம். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, வானொலி கேட்டது அந்த அனுபவம் ஒரு புறம். எங்கள் பள்ளியிலேயே, தூயமைக்கேல் மேல்நிலை பள்ளியிலேயே சிறுவர் வானொலி மன்றம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தது. அதில் வந்து பேச்சு திறமையை மற்ற திறமைகளையும் வளர்த்து கொள்வதற்காக எங்கள் ஆசிரியர்கள் அரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சிகளை தயாரித்து கோவை வானொலியில் எங்கள் மூலமாக வழங்கினார்கள். அதுவும் எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதுபோல் என்னாலும் முடியும் என்று ஒரு உத்வேகமும் ஒரு நம்பிக்கையும் வந்தது வானொலியில் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த வானொலி என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள ஒரு மாணவனாக தான் இருந்தேன். வீட்டில் சொந்தக்காரங்க யாராவது வந்தால் ஓடி போய் ஒளிஞ்சுக்குவேன். ஏன்னா அவங்க என்னை பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்பாங்க, உன் எந்த ஸ்கூலில் படிக்கிறன்னு கேட்பாங்க. இதை கூட சொல்ல தயங்கின ஒரு கூச்சமான ஒரு பையனாக தான் நான் இருந்தேன். இன்றைக்கி வந்து பல்வேறு ஊடகங்களில் பேசுகிறதுக்கும் மேடை பேச்சுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த உத்வேகம், நம்பிக்கை எல்லாமே வந்து வானொலி தான் எனக்கு கொடுத்ததுன்னு நான் சொல்லணும்.
2: ரொம்ப பெருமையாக இருக்குது இதை கேட்கும் போது எங்களுக்கும். அப்படி ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி வானொலியில் அப்படின்னா ஏதாச்சும் இருக்குது?
3: நானே எதிர்பார்க்காத அளவுக்கு ஸ்டுடியோவில் வந்து ஒரு நாடகத்தில் முதல் தடவையாக நடிக்கிறோம். அது என்னென்ன தெரியாது. ஆனால் ஒரு நம்பிக்கை, எங்கள் ஆசிரியர் கொடுத்த உத்வேகம், அதை வச்சு நான் வந்து என்னால் அந்த நாடகத்தில் நடிக்க முடிஞ்சது. அதை தவிர இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம திரிபுர சுந்தரி கமல் அவர்கள், அவங்க வந்து பேசும்போதே வந்து ஒரு தேனினும் இனிய ஒரு குரல் அவங்களுக்கு. அவங்கள வந்து ரேடியோ மூலமாக கேட்கும்போது, நேரில் கூட பார்க்காதப்போ கூட அவங்களோட குரலை கேட்டாலே ஒரு தாயின் குரலை கேட்ட ஒரு கன்று எப்படி மயங்குமோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. அப்புறமா நேர்லேயே அவங்கள பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது வந்து நான் மறக்க முடியாத நாள்னு சொல்லலாம்.
2: உங்களுடைய வாழ்க்கையில் வானொலி எப்படி ஒரு ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது அப்படின்னு சொன்னால், ஏதாச்சும் ஒரு நிகழ்வு இருக்குதா, இல்லைன்னா மனசுலேயே நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்த ஒரு சம்பவம்?
3: நான் வந்து இளைய பாரதம் நிகழ்ச்சியில் வந்து பாடல்களை தொகுத்து வழங்குறதுல ரொம்ப ஆர்வம் காட்டினேன். ஒரு தீமை எடுத்துட்டு அந்த தீமை வச்சு பாடல்களை தொகுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபீச்சர் ரெடி பண்ணி டெலிவர் பண்ணேன். அது பண்ணி நிறைய பேர் அதை வந்து பாராட்டினாங்க, நல்லா பண்ணுற அப்படின்னாங்க, தமிழ் உச்சரிப்பு உனக்கு நல்லா இருக்குது அப்படின்னாங்க. இதுக்கு வந்து நான் புலவர் மருதவாணன் அவர்கள், என்னுடைய தமிழ் ஆசிரியர், அவருக்கு மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி பண்ணும்போது எனக்கு என்ன ஆசை அப்போ இருந்ததுன்னா, நான் ஆர்ஜே வாங்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். வானொலியில் அறிவிப்பாளராக ஆக வேண்டும் என்று நான் கனவு கண்டது உண்டு. ஆனால் அதுக்கப்புறம் தேசிய மாணவர் படையில் கிடைச்ச அனுபவம் காரணமாக நாட்டு சேவைக்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாக்கம் ஏற்பட்டது. அதில் போய் தான் நான் ஆர்மியில் ஜாயின் பண்ணேன்.
2: இப்போ ஆர்மி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக

0: வானொலிக்கும் ஆர்மிக்குமே நிறைய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து ஒரே ஒரு சாதனம், எந்த நிகழ்வானாலும் வானொலி தான் வந்து அறிவிக்கக்கூடியதாக இருந்தது. அப்படி ஏதாச்சும் ஆர்மியில் இருந்த காலகட்டங்களில் வானொலியோடு உங்களுக்கு கிடைத்த அனுபவம்?
1: ஒரு அருமையான அனுபவம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு என்னை வந்து ட்ரைனிங் முடித்து எனக்கு வந்து அவங்க போஸ்டிங் போட்டது வந்து பாகிஸ்தான் பார்டரில், லைன் ஆஃப் கண்ட்ரோலில், எதிரி முகாம்லிருந்து ஒரு 50 மீட்டர் தூரம், அந்த பங்கர்னு சொல்லுவோம், அந்த பங்கர் நேருக்கு நேராக கண்ணுக்கு எதிராக தென்படுற மாதிரி எதிரியோடு இருக்கிற இடம் அந்த இடம். அங்கே வந்து எப்போவுமே ஃபயரிங் நடந்துகிட்ருக்கும், கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும், டியூட்டியும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் டைமில் இருக்கும். டியூட்டியை முடித்து கழித்து போய் நாங்கள் வந்து டென்ட்டு தான் அப்போது தங்குறதுக்கு. அந்த டென்ட்டில் வந்து இருக்கும்போது எங்ககிட்ட அந்த சின்ன ரேடியோ இருந்தது, பாக்கெட் ரேடியோ மாதிரி ஒரு ரேடியோ. ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் ரெகுலராக டெல்லி ரேடியோ ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க, அது வந்து எந்த பார்டர் ஏரியா இருந்தாலும் நல்லா எடுக்கும். ஸோ ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட்டுக்கு லெட்டர் எழுதி அந்த லெட்டர் போய் சேர்ந்து ஒரு மாதம் கழித்து தான் அது நம்ம ரிக்வெஸ்ட்டில் நம்ம பேர் வரும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட்டில் வந்து நம்ம பேர் வருதா, நம்ம கேட்ட பாட்டை ஒளிபரப்புறாங்களா அப்படின்னு கேட்குறதே ஒரு அருமையான அனுபவம். வேறு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒரு காட்டுப்பகுதியில் வானத்தில் நட்சத்திரங்களையும் நிலாவையும் பார்த்துட்டு படுத்துட்டு அந்த வேலை செஞ்சு அந்த களைப்பை போக்குறதுக்காக ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட்ல பாடல்கள் கேட்டது என்னால் மறக்க முடியாத அனுபவம். சொல்லப்போனால் அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருந்ததுன்னு சொல்லலாம்.
0: ஒரு தாய்மடி மாதிரி வானொலி வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருந்தது.
1: ஆமாம். எப்போவெல்லாம் நான் வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருந்தனோ, எப்போவெல்லாம் நான் களைப்பாக இருந்தனோ, எப்போவெல்லாம் எனக்கு ஒரு ஊக்கம் தேவைப்பட்டதோ அப்போ வந்து வானொலி தான் என்னை வந்து மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கு. பல மாதங்கள் நான் வந்து காஷ்மீர் பார்டரில் இருக்கும்போது வேறு எந்த விதமான ஒரு லெட்டர் கூட ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் வரும். ஆனால் கோவையிலோ தமிழ்நாட்டிலோ நடக்கக்கூடிய ஒரு செய்தி உடனுக்குடன் எனக்கு அங்கே தெரிய வந்தது என்பது வானொலியின் மூலமாகத்தான். அப்படி பார்க்கும்போது வானொலி வந்து எனக்கு ஒரு தேவதூதனாக தோன்றினார். ஏனென்றால் வீட்டில் என்ன நடக்குது, நம்ம ஊரில் என்ன நடக்குது, நம்ம தமிழ்நாட்டில், நம்ம கொங்கு நாட்டில், கோயம்புத்தூரில் என்ன நடக்குதுங்கிறது வானொலி மூலமாக தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, 6.75 மாநில செய்தி. அது வந்து அங்கேயும் வந்து ஒரு பர்டிகுலர் சேனலில் வந்து ஆல் ஓவர் இந்தியா எல்லா இதுவும் வரும், லோக்கல் ப்ராட்காஸ்டாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் சேனலில் வரும். அதில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், அது வந்து என்னால் மறக்க முடியாது.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலிக்கு 90 சிறப்பு தொடர். இன்று இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் CST சுவாமி அவர்கள் தன்னுடைய அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்.
0: வானொலி கேட்கறதுல உங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்கு, அடுத்த தலைமுறை வந்து இதே மாதிரி வானொலியை வந்து ரசிக்கிறாங்களா?
1: அடுத்த தலைமுறை வானொலி அப்படிங்கறத வந்து முதல்ல வந்து AM ரேடியோ இருந்தது, அப்புறம் ஷார்ட் வேவ் வந்தது, அதுக்கப்புறம் FM ரேடியோ வந்தது. அது வரைக்கும் குடும்பத்துல கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எப்போ இன்டர்நெட் வந்ததோ அதில் வந்து கொஞ்சம் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்குன்னு நான் சொல்வேன். ஆனால் இப்போ நான் வந்து நிறைய மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்துட்ருக்கேன், தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கும் மற்ற மாணவர்களுக்கும். இதில் இராணுவத்தில் தரைப்படை, கப்பல்படை, விமானப்படை மூணுலேயும் சேர்றதுக்கு, அதிகாரியாக போகிறதுக்கு அவங்களுக்கு நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். அவங்களுக்குன்னு ஒரு செட் ரூல்ஸ் வச்சுருக்கேன், அவங்களோட ஸ்பீக்கிங் எபிலிட்டி, இங்கிலீஷ் எபிலிட்டி, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இதை மூணையும் வந்து அவங்க பழகணும் அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன், இவங்களை வந்து கம்பல்சரியாக நான் வந்து நியூஸ் ஆன் ஏர் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண வச்சு காலையிலையும் மாலையிலையும் இங்கிலீஷ் நியூஸ் ஃபுல்லாக கேட்க வைப்பேன். ஸோ இது வந்து இன்னும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து கொண்டு போயிட்டுருக்கேன், நல்ல பலன் கிடைக்கிது. ஆகாஷ்வாணி செய்திகளை அடிச்சுக்கிறதுக்கு வேறு எந்த ஊடகமும் கிடையாது. ஏன்னா உண்மையை உண்மையாக அப்படியே கொண்டு போய் மக்களுக்கு சேர்ப்பது என்பது நமது ஆகாஷ்வாணி மட்டும்தான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சிவில் சர்வீசஸ்க்கோ வேற எந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ ப்ரிப்பேர் பண்ணுறாங்கனாலும் ஆகாஷ்வாணி நியூஸை தான் நான் வந்து சோர்ஸை எடுத்துக்க சொல்வேன். வேற எந்த சோர்ஸை விட முதல்ல இதை கேளுங்க. இதில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் புது வைக்கப் அவங்கள வந்து நோட்புக் வச்சுக்க சொல்லுவேன், செய்தியை கேளுங்க. சில ஆரம்பத்தில் உங்களுக்கு புரியாமல் போகும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக புது வேர்ட்ஸ் உங்களுக்கு காதில் விழுகும். அந்த வேர்ட்ஸை எப்படி அவங்க உச்சரிக்கிறாங்க, அந்த சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தெரியாத வேர்ட்ஸை எழுதி வச்சு டிக்ஷனரியில் பார்த்து அந்த வேர்டுக்கு மீனிங்கை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இவங்க மேலே ஏற்படுத்தியிருக்கு. ஆங்கிலமே தெரியாமல் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஆகாஷ்வாணி மூலமாக இன்று ஆங்கிலம் நன்றாக பேச கற்றுக்கொண்டு இராணுவத்தில் அதிகாரிகளாக இருக்காங்க.
0: கேட்கவே வந்து ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆகாஷ்வாணி அதாவது வானொலிக்கு 90 அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து?
1: வானொலிக்கு 90 அப்படிங்கிறதே

0: நம்ப முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் வானொலி என்றும் 16. எவ்வளவோ மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் வானொலி அதோட தாக்கத்தை மக்கள் மேலே கண்டினியூஸாக கொடுத்துட்டு தான் இருக்குங்க. எஸ்பெஷலி பார்க்க போனால் ரூரல் ஏரியாஸ், கனெக்டிவிட்டி ஜாஸ்தி இல்லாத ஏரியாவில் கூட எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் வழிவகை இல்லாத காடுகளாகட்டும் மலைப்பகுதிகளாகட்டும் கூடலூர் அதுலேருந்து தாண்டி இருக்கிற ஏரியாவுக்கும் நான் போகும்போது மக்கள் வானொலியை விரும்பி கேட்கறத நான் இன்னைக்கும் பார்க்குறேன். ஸோ வானொலி என்னை பொறுத்த வரைக்கும் 90 வயசு ஆச்சுங்கிறது என்னால் நம்ப முடியல. வானொலிக்கு எனது வணக்கங்கள்.
1: அகில இந்திய வானொலி 90வது ஆண்டை கடந்து 100வது ஆண்டும் எட்டப்போகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். வானொலியை வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் அப்படின்னா என்னென்ன ஆலோசனைகள் வந்து நீங்கள் தருவீங்க?
0: சுருக்கமாக சொன்னால் வானொலியை மீடியாவின் மார்க்கண்டேயன் அப்படின்னு நான் சொல்லுவேன். வால்வ் ரேடியோவில் ஆரம்பித்து டிரான்சிஸ்டர் ரேடியோவுக்கு வந்து அதுக்கப்புறம் சேட்டலைட் ரேடியோவுக்கு போய் இப்போ மொபைல் ரேடியோ யுகத்துக்கு நம்ம வந்திருக்கோம். மற்ற எந்த மீடியாவுமே இந்த மாதிரி கண்டினியூஸான ஒரு ஸ்டெடியான வளர்ச்சியை பார்க்கல. திரைப்படங்கள்னால் ஒரு லெவலில் திரைப்படங்கள் ஸ்டாப் ஆயிடுச்சு, டிவி வந்தது. டிவி வந்ததுக்கப்புறம் சேட்டலைட் டிவி வந்தது, அதுக்கப்புறம் இன்டர்நெட் டிவி, வெப் சீரீஸ், நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி வந்தது. ஆனால் அது எல்லாமே வந்து நம்ம உட்காந்து நேரடியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு மீடியமாக இருக்குது. வானொலி மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய எந்த வேலையானாலும் சைட் பை சைடாக வானொலியும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அதில் இருந்துக்கிற செய்திகளையும் கிரகிச்சுக்கிட்டு நம்ம வேலையும் செய்யக்கூடிய ஒன்று. இன்னத்த நிலைமையில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னா அது வானொலி தான். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இனிமேல் வானொலி மூலமாக எந்த விதமான நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அது எப்படியாவது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் சேரணும், இளைய சமுதாயத்துக்கிட்ட சேரணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை நம்ம எடுக்கணும். அதுக்கு வந்து இதை இன்னும் அவங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம், அவங்களுக்கு உபயோகமாகிற ப்ரோக்ராம் இப்படின்னு அவங்களுக்கு பிடிச்சதா பார்த்து நம்ம கொடுத்தோம்னா வானொலி இன்னும் 100 என்ன 200 ஆண்டுகாலம் கூட இதே மாதிரியான ஒரு மீடியமாக கண்டிப்பாக இருக்கும். மற்ற எந்த மீடியம் சாதிக்காததையும் அகில இந்திய வானொலி ஆகாஷ்வாணி இன்னும் 200 ஆண்டுகள் ஆனாலும் சாதிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன்.
1: இவ்வளவு நேரம் வானொலிக்கு 90 அப்படிங்கிற நிகழ்ச்சியில பல்வேறு வகையான அனுபவங்களை உங்களோடு வானொலிக்கு வந்து எந்த விதத்துல தொடர்பு இருந்தது, வானொலியை வந்து எப்படி அணு அணுவா நீங்க ரசிச்சீங்க அப்படிங்கறது உங்களோட பேச்சில இருந்தே தெரிஞ்சது. நிலையத்தின் சார்பாக நன்றி, வணக்கம்.
0: ஆகாஷ்வாணிக்கு என்னுடைய ஆழ்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று இடம்பெற்றது இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் CST சுவாமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம். உடன் உரையாடினார் கீதா கைலாஷ். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா வெங்கடேசன். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
3: அடுத்த நிகழ்ச்சி தொடரும்.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. யோகக்கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் கலாச்சாரம் மற்றும் சமூக சேவைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவையின் முன்னாள் தலைமை செயலாளராக பணியாற்றிய டாக்டர் சுபாஷ் காஷ்யப்பின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இயற்கைக்கு உகந்த நடைமுறைகள் பெரும் பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இத்தினத்தையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடல் உணவு ஏற்றுமதி தொடர்பான 2 நாள் தேசிய பயிலரங்கு விசாகப்பட்டினத்தில் இன்று தொடங்குகிறது. 2 மாத காலத்திற்கான நிதி கொள்கையை ரிசர்வ் வங்கி இன்று அறிவிக்கவுள்ளது. இந்தியாவின் சார்பில் உலக வங்கியின் செயல் இயக்குநராக திரு நீலகண்ட மிஸ்ராவை நியமிப்பதற்கு பணி நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் 11 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானையும், மகளிர் பிரிவில் இந்தியா சீனாவையும் எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 9:02.
2: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டிருக்கோம் சிறுவாணி சாரல். வால்பாறை கூழாங்கல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ள காரணத்தினால சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்குது. கோவை மாவட்டம் வால்பாறையில் இருக்கிற சுற்றுலா தலங்களை பார்க்கவும் அங்கு நிலவும் இதமான காலநிலையை அனுபவிக்கிறதுக்காகவும் டெய்லியும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து போயிட்டுருக்காங்க. இந்த நிலையில் கடந்த புதன்கிழமை பெய்த மழை காரணமாக வால்பாறையில் இருக்கிற நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வால்பாறை அடுத்த அப்பர் நீராறு பகுதியில் 59 mm மழை பதிவாகி இருக்குது. வியாழக்கிழமை அந்த நீராறு பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்ட தண்ணி காரணமாக எப்பவுமே குளம் போல காட்சி அளித்த கூழாங்கல் ஆறு இப்ப வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இந்த காரணத்தினால ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறது வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

ஜிப்சி படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இசை சந்தோஷ் நாராயணன், சித்தார்த் சந்தோஷ் நாராயணன் பாடினது. பாடலாசிரியர் யுகபாரதி. இன்னைக்கு நம்ம எஃப்எம்ல மத்தியானம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பாரதியார் கதை ஒயில் கும்மி வழங்குவோர் மேட்டுப்பாளையம் மற்றும் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர்.

0: வசந்த இல்லம்.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
0: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
3: குவிஸ் டைம்.
1: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதலை கொடுக்குது.
3: உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்.
1: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை, என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது, குவிஸ் டைம், நேயர் நெஞ்சம். நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டிருக்கோம் சிறுவாணி சரல். காரமடை அருகே இருக்கிற வெள்ளியங்காட்டில் பழங்குடியினருக்கான TNPSC பயிற்சி மையம், கோவை ஆந்திரிட்ட ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கான பயிற்றுவிப்பு மற்றும் வழிகாட்டு நிலையம் சார்பில் காரமடை பக்கத்தில் இருக்க வெள்ளியங்காடு கிராமத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் பழங்குடியினருக்கான கட்டணமில்லா சிறப்பு TNPSC பயிற்சி மையம் தொடங்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சி வகுப்பு வார விடுமுறை நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருது. இந்த பகுதியில் இருக்கிற தோளம்பாளையம், வெள்ளியங்காடு மற்றும் பாலமலை பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பயன்பெறும் வகையில் இது நடத்தப்படுகிறது. இந்த முகாமில் பிற மாணவர்களும் கலந்து கொண்டு பயன்பெறலாம். இதுகுறித்த மேலும் விவரங்கள் தேவைனா கோவை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் அமைஞ்சிருக்க கோவை ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கான பயிற்றுவிப்பு மற்றும் வழிகாட்டு நிலையத்தை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.

ஏஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டும். இசை ஜஸ்டின் பிரபாகரன், கபில் கபிலன், ஜெய கோஷல் பாடியது. பாடலாசிரியர் தாமரை. நிகழ்ச்சி நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்னைக்கு பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை, மனநல ஆலோசகர் சசி சந்திரன் அவர்களுடன் நேர்முகம்.

ரெபல் படத்திலிருந்து பாடல் கேட்டும் இசை ஜி வி பிரகாஷ்குமார் வேல்முருகன் பாடியது பாடலாசிரியர் ஏகாதசி. இன்று இரவு 9:25 மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலருகு இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மயில் மார்க் சம்பாரவை. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டிருக்கும் சிறுவாணி சாரல். அரசு தொழில் பயிற்சி நிலையம் மகளிர் 2026 ITI நேரடி சேர்க்கை. மகளிருக்கு பயிற்சி கட்டணம் வயது வரம்பு இல்லை. மகளிர் பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் வழங்கப்படும் சலுகைகள். மாதம் ₹750 உதவித்தொகை, கட்டணமில்லா இலவச பேருந்து பயண சலுகை, விலையில்லா மடிக்கணினி, சீருடை, தையல் குழி, பாடப்புத்தகம், காலணி, மிதிவண்டி, வரைபட கருவிகள், நவீன தொழில் வரிசை அறிந்து கொள்ளும் பொருட்டு, இண்டஸ்ட்ரியல் விசிட், இன்பிளான் ட்ரைனிங், ஆன் ஜாப் ட்ரைனிங், பயிற்சியாளர்களின் உடல் மற்றும் மனநலத்திற்காக இலவச கண் பரிசோதனை, மருத்துவ முகாம், புத்தாக்க பயிற்சி, யோகா பயிற்சி. 6 முதல் 10-12 வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று நேரடியாக ITI சேரும் பெண்களுக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழ் கூடுதலாக உதவித்தொகை ₹1000 வழங்கப்படும். பயிற்சி அளிக்கப்படும் தொழில் பிரிவுகள் எலக்ட்ரானிக் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டெக்னீஷியன் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆபரேட்டர், ஷூவிங் டெக்னாலஜி, IoT டெக்னீஷியன், ஸ்மார்ட் போன் டெக்னீஷியன் மற்றும் ஆப் டெஸ்டர். அரசு விடுதியில் மகளிருக்கு உணவு மற்றும் உறைவிடம் இலவசமாக வழங்கப்படும். இணையதளத்தில் விண்ணப்பிக்க இந்த தொழிற்பயிற்சி நிலையத்தில் வசதி செய்யப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் மாற்று சான்றிதழ், 8-10 வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஆதார் கார்டு நகல், போட்டோ 6, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்கு 9865128182 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

0: தங்கலான் படத்துல இருந்து பாடல் கேட்டோம். இசை ஜிவி பிரகாஷ்குமார், சிந்துரி விஷால் பாடியது, பாடலாசிரியர் உமாதேவி.
1: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் கரும்பு விவசாயிகளுக்காக கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் நடத்திய அறிவியல் அடிப்படையிலான ஊட்டச்சத்து மற்றும் வேளாண் இடுபொருள் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு முகாமின் வானொலி தொகுப்பு இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

நிவாஸ் கே பிரசனா மியூசிக்ல பைசன் காலமலன் படத்திலிருந்து பாடல் கேட்டும். அறிவு வேடன் பாடியது பாடலாசிரியர் மாரி செல்வராஜ். நேர்களை நம்ம எஃப்எம்ல இன்னைக்கு சாயந்தரம் 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி ஆனைக்கட்டியில் அமைந்துள்ள நீலகிரி உயிர்கோள இயற்கை பூங்காவின் அலுவலர்கள் கார்த்திகா மற்றும் பாலமுருகன் ஆகியோருடன் நேரலை

கேட்ட பாடல் பத்து தல படத்திலிருந்து. இசை ஏஆர் ரஹ்மான், ஏஆர் அமீன், சக்தி ஸ்ரீகோபாலன் பாடியது, பாடலாசிரியர் கபிலன். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டிருக்கோம் சிறுவாணி சாரல். மேட்டுப்பாளையம் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் ஆங்கில இலக்கியம், பொருளியல், வணிகவியல், வணிகவியல், கணினி பயன்பாடு, கணிதம், இயற்பியல், வேதியியல், கம்ப்யூட்டர் அறிவியல், சுற்றுலா மற்றும் பயண மேலாண்மை ஆகிய 9 இளங்கலை படிப்புகளுக்கு 480 இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்றும் நாளையும் இந்த சிறப்பு பிரிவினருக்காக கலந்தாய்வு நடைபெறுகிறது. 8 தேதியிலிருந்து 18 தேதி வரைக்கும் பொது பிரிவினருக்காக கலந்தாய்வு நடைபெற இருக்கிறது.

கூலி படத்திலிருந்து பாடல் கேட்டோம். அனிருத் ரவிச்சந்தர் மியூசிக்ல சுப்லட்சுமி, அனிருத், அசல் கோளாறு பாடினது பாடலாசிரியர் விஷ்ணு யாதவன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல கேட்டிருக்கோம் சிறுபாணி சாரல்.

0: கோவிந்த் வசந்தா மியூசிக்கில் 96 படத்துலேருந்து பாடல் கேட்டோம். சின்மை கோவிந்த் வசந்தா சின்மை பாடியது பாடலாசிரியர் கார்த்திக் நேதா.
1: இன்று மதியம் 2:30 மணிக்கு

நமது ஊர்புறத்தில் நிகழ்ச்சியில் பாரதியார் கதை ஒயில் கும்மி கேட்கலாம். பாடுவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர்.

இன்று மாலை 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி ஆணைக்கட்டியில் அமைந்துள்ள நீலகிரி உயிர்கோள இயற்கை பூங்காவின் அலுவலர்கள் கார்த்திகா மற்றும் பாலமுருகன் ஆகியோருடன் நேரலை. சிறுவாணி சரல் நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் நான் ஆஜய் ஆதிசிவா. இன்னும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்தி சுருக்கம், அதைத் தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாங்க ஆர்ஜே பானுரேகா.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதில் உறுதியுடன் உள்ளதாக

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் கலாச்சாரம் மற்றும் சமூக சேவைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவையின் முன்னாள் தலைமை செயலாளராக பணியாற்றிய டாக்டர் சுபாஷ் காஷ்யப்பின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இயற்கைக்கு உகந்த நடைமுறைகள் பெரும் பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடல் உணவு ஏற்றுமதி தொடர்பான இரண்டு நாள் தேசிய பயிலரங்கு விசாகப்பட்டினத்தில் இன்று தொடங்குகிறது. இரண்டு மாத காலத்திற்கான நிதி கொள்கையை ரிசர்வ் வங்கி இன்று அறிவிக்க உள்ளது. இந்தியாவின் சார்பில் உலக வங்கியின் செயல் இயக்குநராக திரு நீலகண்ட மிஸ்ராவை நியமிப்பதற்கு பணி நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 115,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க இரண்டாவது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 10:02.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: और अब इसी के साथ हमारा आज का प्रसारण यहीं पर समाप्त होता है। तो अपने मित्र अजीत
1: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ आज्ञा दीजिए।
0: नमस्कार, नमस्कार।
2: उमंग, उमंग, उमंग, उमंग।
3: நேயர்கள் இதுவரை NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சிகளை இதுவரை கேட்டீர்கள்.
4: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
5: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ்

0: और अब इसी के साथ हमारा आज का प्रसारण यहीं पर समाप्त होता है। तो अपने मित्र अजीत
1: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ आज्ञा दीजिए।
0: नमस्कार, नमस्कार।
2: उमंग, उमंग, उमंग, उमंग, उमंग।
3: நேயர்கள், இதுவரை NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சிகளை இதுவரை கேட்டீர்கள்.
4: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.
3: அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது.

good enough.

பாட்டு என் படத்துல இருந்து அந்த பாட்டு கேட்டோம். 10:34 52 ஆகாஷ்வாணி FM 103 கோயம்புத்தூர்ல இது உங்கள் சாய்ஸ். நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். நேயர்களே, இன்று மாலை 5:02 சித்திர செவானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி ஆனைகட்டியில் அமைந்துள்ள நீலகிரி உயிர்கோள இயற்கை பூங்கா அலுவலர்கள் கார்த்திகா மற்றும் பாலமுருகன் ஆகியோரை நேரலையில் சந்திக்கலாம். நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க நெகமம் அண்ணா நகர்ல இருந்து லோகேஸ்வரன். இவங்க சுறா படத்துல இருந்து பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுறா படத்துல இருந்து மணிஷர்மாவுடைய இசையில நம்ம பாட்டு கேட்கலாம். இந்த பாட்டு பாடியிருக்காங்க ஹேமச்சந்திரன், சைந்தவி. ஸ்டே டியூன் வித் FM 103 கோயம்புத்தூர்.

10:42 ஆகாஷ்வாணி FM 103 கோயம்புத்தூர்ல இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில. அடுத்ததான் நம்ம மஜ்னு படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க மடத்துக்குளம் கணியூர்ல இருந்து தர்மராஜ்.

10:46 நாளினுடைய ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். பிரியமான தோழி படத்திலிருந்து இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பல்லடத்துல இருந்து பிரீதா சப்னா.

விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நாயக்கனூர்ல இருந்து வேலுமணி, வர்ணஜாலம் படத்துல இருந்து இவங்களுக்காக பாட்டு.

10:56 ஏழனுடைய ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவான பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தொட்டம்பாளையத்திலிருந்து ரத்னகுமார் இவங்களுக்காக பாட்டு, தலைவன் தலைவி படத்திலிருந்து.

0: தலைவன் தலைவி படத்தில் வந்து கேட்ட இந்த பாட்டோடு இது உங்கள் சாய்ஸ். நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி பெறுது. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் என் பானுரேகா. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம். செய்திச் சுருக்கத்தை தொடர்ந்து இன்றைய நேயர் நிகழ்ச்சி. ஆர்த்தி சிவா காத்துட்ருக்காங்க. துவத்து வழங்க ஸ்டேட்யூன் வித் FM 103 கோயம்புத்தூர்.
1: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான பல்வேறு நடவடிக்கையை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொள்வதில் உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் கலாச்சாரம் மற்றும் சமூக சேவைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவையின் முன்னாள் தலைமைச் செயலராக பணியாற்றிய டாக்டர் சுபாஷ் காஷியப்பின் மறைவுக்கு பிரதமர் இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி

0: திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கையில் இயற்கைக்கு உகந்த நடைமுறைகள் பெரும் பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலையின் ராஜினாமாவை பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் ஏற்றுக்கொண்டுள்ளார். மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 115,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க 2வது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நிலையத்தில் நேரம் இப்போது 11:25. சங்கீத சாரல். இன்றைய நமது சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் மகாராஜபுரம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது.

நேயர்கள், இதுவரை இன்றைய சங்கீதச்சார் நிகழ்ச்சியில் மகாராஜபுரம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டோம். அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

கேட்ட பாடல் இல்லற ஜோதி படத்திலிருந்து இசை ஜி ராமநாதன் பி லீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். நேர்களை, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை மனநல ஆலோசகர் சசி சந்திரன் அவர்களுடன் நேர்முகம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டுட்டு இருக்கோம். இது ரெயின்போ கிளாசிக்ஸ்.

0: டிஆர் பாப்பா இசையில் மல்லிகா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். ஏ எம் ராஜா பி சுஷீலா பாடியது. பாடலாசிரியர் அ மருதகாசி.
1: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் கரும்பு விவசாயிகளுக்காக கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் நடத்திய அறிவியல் அடிப்படையிலான ஊட்டச்சத்து மற்றும் வேளாண் இடுபொருள் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு முகாமின் வானொலி தொகுப்பு இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
0: இன்று மாலை 5:02 சித்திர சிவானம் நிகழ்ச்சியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி ஆனைக்கட்டியில் அமைந்துள்ள நீலகிரி உயிர்கோள இயற்கை பூங்காவின் அலுவலர்கள் கார்த்திகா மற்றும் பாலமுருகன் ஆகியோருடன் நேரலை. ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில் இதுவரை நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில வல்லுநரின் வார்த்தை.
1: வணக்கம் நேயர்களே, வசந்த இல்லம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து மனநல ஆலோசகர், தொழில் முனைவோர் மற்றும் நித்திய குருக்களா இந்த அமைவனத்தோட சிஇஓ மற்றும் தலைவர் சசி சந்திரன் அவங்க. வெல்கம் டு ஸ்டுடியோஸ் மேடம்.
2: ரொம்ப நன்றிங்க சௌமியா.
1: உங்களை சந்திக்கிறதுல அவ்வளோ மகிழ்ச்சி. ஒரு நித்திய குருக்களா அப்படின்னு பேர் கேட்கும் போதே குருக்குலம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். கல்வி மட்டும் கற்கக்கூடிய இடம் இல்லை, பண்பு, டிசிப்ளின் அப்படி எல்லாமே மொத்தமா வாழ்க்கைக்கான அத்தனை பாடத்தையும் ஒரு குருகுலத்துல கத்துக்கிற இடம். நீங்க நித்திய குருகுலான அழகான பேர் வச்சுங்க. இப்ப உங்க அமைவனத்துல நீங்க என்னெல்லாம் செய்யறீங்க? மேலோட்டமா பார்த்தா நீங்க ஒரு மனநல ஆலோசகர், அப்ப நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குமா? நீங்க என்னெல்லாம் செய்யறீங்க சொல்லுங்க.
2: நாங்க பலதும் பண்றோம் மேடம். 8 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் பெண்கள் ஆண்கள் எல்லாருக்கும் மனநிலை ஆலோசனை, அதாவது கவுன்சிலிங் பண்றோம். ஒரு வித்தியாசம் என்னன்னா, நாங்க ஹோலிஸ்டிக் கவுன்சிலிங் பண்றோம்,
1: அதாவது ஒரு முழுமையான தீர்வு அதுக்கு இல்லையா
2: அப்படின்னு வச்சுக்கலாங்க. ஆனா அதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு சயின்டிபிக் டூல் டெவலப் பண்ணியிருக்கோம். அது பேரு ஹோலிஸ்டிக். நித்திய குருக்களாங்கிறது என்ஜி ஹோலிஸ்டிக் மாடல் ஆஃப் அ ஹியூமன் பீங், ஒரு மனிதனுடைய முழு இயல்புகள். இதை வந்து நாங்க ஒரு மனுஷனுக்கு 6 லேயர்ஸ், 6 படிகள், 6 டைமென்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நாங்க பார்த்துருக்கோங்க. அது என்னன்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள், நம்மளுக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கிறது. முதல் வந்து பிசிக்கல்னு சொல்றோம் நம்ம உடம்பு, சைக்கலாஜிக்கல் ஆர் இமோஷனல்ங்கிறது நம்ம உணர்ச்சிகள். அடுத்தது காக்னிட்டிவ்ங்கிறது நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நம்மளுக்கு இருக்கிற நாலேஜ். 4வது லேயர் வந்து பிஹேவியர்ஸ், நம்மளுடைய உடம்பு மனசு எண்ணங்கள் சேரும்போது அது நம்மளுடைய செய்கைகள்ல வெளிப்படையாது. இதை வச்சு நம்ம உரையாடுறோம், பரிமாற்றங்கள் வருது, அண்ட் உறவுகள் வருது. அதாவது கம்யூனிகேஷனும் ரிலேஷன்ஷிப்ஸும் இந்த 4 லேயர் வச்சும் நம்ம ஈடுபடுறோம். இதையெல்லாம் இயங்குறது வந்து 6வது லேயர் வந்து ஸ்பிரிச்சுவல் லேயர், அதாவது எனர்ஜின்னு சொல்றோம். இந்த ஒவ்வொரு லேயருக்கும் எனர்ஜி இருக்குங்க. இது இல்லாம ஒண்ணு சேரும் போது அது நம்ம டோட்டல் எனர்ஜி, ஹோலிஸ்டிக் எனர்ஜி கிடைக்குது. அதனாலதான் ஹோலிஸ்டிக் கவுன்சிலிங் நாங்க சொல்றோம்.
1: அந்த பூர்ணத்துவமான ஆலோசனை, அதுதான் அந்த சக்தியை எடுத்து கொண்டு வரக்கூடிய ஒத்துக்குள்ள இருக்கும். சுவாமி விவேகானந்தர் சொல்வார், எவ்ரி சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன் அப்படின்னு. இப்ப நீங்க சொல்றது வந்து எனக்கு அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன், சரிதானே? அது
2: அப்சல்யூட்லி மேடம்.
1: இதுல வந்து பாடி, மைண்ட், திங்கிங் and spirit.
2: Behaviors, relationships and spirit. ஆறு சேருதுங்க.
1: சரி, ஆனா இது நீங்க சொல்லும் போது ரொம்ப எனக்கு ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா அது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு தெரியுது. எங்க ஆரம்பிப்பீங்க? Where you start?
2: ஆமாங்க, சொல்றேங்க மேடம். அது வந்து எங்ககிட்ட கவுன்சிலிங்க்கு வர்றவங்களை பொறுத்து இருக்கு. சிலர் பார்த்தீங்கன்னா திங்கிங் லேயர்லயே இருப்பாங்க, இதனால உறவுகள் பாதிக்கும், உடம்ப கூட கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா எப்ப
3: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi will visit Gujarat and Daman today to dedicate and lay the foundation stone of multiple development projects worth over 18,800 crore rupees in Surat. Mr. Modi will also inaugurate a 200-bedded ESIC hospital in Surat, providing modern secondary health care across key specialities. The Prime Minister will also inaugurate several important initiatives of the Government of Gujarat, including modern power distribution upgrades, advanced effluent disposal and treatment infrastructure at Dahej Petroleum. In the evening, Prime Minister Modi will travel to Daman and lay the foundation stone of development projects worth around 2,970 crore rupees. These projects span various sectors including healthcare, civil aviation, tourism, infrastructure, connectivity and public welfare. The Prime Minister will also inaugurate and dedicate projects worth around 1,340 crore rupees, including the new terminal building of Namo Airport and Namo Hospital. The Reserve Bank of India kept interest rates unchanged for the second time in a row in the current financial year, announcing the second bi-monthly monetary policy for the current fiscal.

0: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி எஃப்எம் 103. இன்று வசந்த இல்லத்தில் மனநல ஆலோசகர் சசி சந்திரன் அவர்கள் உடன் உரையாடி கொண்டிருக்கிறார். சௌமியா,
1: அப்படி அப்ப வந்து சமூகம் அது இந்த கொரோனா வந்த சமயத்துல எல்லாருக்கும் கையில ஒரு மொபைல் இருக்கு, ஆளுக்காள் பேச கத்துக்கிட்டாங்க. ஆனா அது சரியான பாதையா, மக்களை சரியா கூட்டிட்டு போற பாதையான்னு யாருக்கும் தெரியல. நம்மளும் பேசுவோம்னு பேசி வச்சிருக்காங்க, அதை கேட்டு நம்பி ஏமாறுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. நமக்கு சரியாயிடும், இதை கேட்டாலே சரியாயிடுங்கிறவங்களும் இருக்காங்க. உண்மையே அவங்களோட பிரச்சனை, நீங்க சொன்னீங்களே தாட் திங்கிங்லேயே இருப்பாங்க, நீங்கள் அந்த எமோஷனல் அதெல்லாம் எங்கே ஒரு வடிகால் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா. அது வேற நீங்கள் அந்த ஹோலிஸ்டிக்னு சொல்கிறீங்க, சரி பாடிக்கு நீங்கள் என்ன தரீங்க ஹெல்த்?
2: ஃபர்ஸ்ட் மேடம், நாங்கள் உட்கார்றது பாஸ்டரை பார்க்குறோம், நேராக உட்காரமா பார்த்தீங்கன்னா சிலர் சிலர் இப்போ நான் இதுக்குள்ளே வந்ததுக்கு ஒரு காரணம் வந்து என்னுடைய லைஃப்க்கு ஒரு ஆன்சர் தேடுறதுக்கு. இருந்தாலும் எனக்கு எது கரெக்டு ஈஸ்டா வெஸ்டா அப்படிங்கிறதுலாம் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பாடி வந்து இதுக்கு ஒத்துழைக்கலை. எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் ரொம்ப சின்ன வயசுலேருந்து இருக்குது, என்னுடைய ஸ்பாண்டிலைட்டிஸ் இருந்தது, இப்போ நீஸுக்கு வந்திருக்கு, எல்லாங்க எல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னால் ஒரு 10 மணி நேரம் ஒரு நாள் வேலை பண்ண முடியும்,
1: அதே மீறி உங்களால் பண்ண முடியுது,
2: அது அதுவும் பண்ண முடியும். பல மக்கள் கேட்பாங்க இது எப்படி இந்த வயசில் உனக்கு இதெல்லாம் தேவையா எதுக்காக அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பாடியில் ஆரம்பித்தோம்னா நம்மளுடைய ஹெல்த் ஹோலிஸ்டிக் ஆரோக்கியம் வருதுங்க. பாஸ்டரில் நாங்கள் வைக்கிறோம், எப்படி வெயிட் போட்டால் நம்ம உடம்புல இருக்கிற வெயிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது நம்ம முழங்காலுக்கு இறங்காமல் அப்ரைட் பாஸ்டர் வைக்கும்போது கான்ஃபிடென்ஸும் செல்ஃப் எஸ்டீம் தன்னம்பிக்கையும் ஜாஸ்தி ஆகுதுங்க. ஸோ நாங்கள் ஆரம்பிக்கிறதே பாடி இல்லைங்க. ஸோ அதனால டைச்சி ட்ரைனிங்கும் இந்த கவுன்சிலிங்கோட கொடுக்குறோம்.
1: இதில் ஒரு சின்ன விஷயம், ஸ்கூல்லேயே கிளாஸில் வந்து டீச்சர் நிமிந்து உட்காருமாங்க.
2: ஆமாங்க, அப்சலூட்லிங்க.
1: ஸோ அதுதான் பாலப்பாடம்.
2: ஆமாங்க.
1: சரி, வேறு இந்த ஸ்ட்ரென்த்தை நீங்கள் இப்போ டைச்சி சொன்னீங்க இல்லையா, அது ஒரு சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட் மாதிரி, அது எப்படி உள்ளுக்கு என்ன பவரை கொடுக்கும்?
2: ஆக்சுவலி இட் இஸ் கால்ட் அன் இன்டர்னல் மார்ஷல் ஆர்ட்டுங்க. உள்ளுக்குள்ள சக்தியை, பிராண சக்தின்னு நம்ம சொல்றது, சீனா அவங்க சொல்றாங்க, சீ ஒக்வி அப்படின்னா அவங்க சொல்றாங்க சைனீஸ். போதி தர்மர் இங்கிருந்து கொண்டு போய் யோகாவை அதை விலங்குகளிலிருந்து காப்பாத்துறதுக்கு முனிகளுக்கு சொல்லி கொடுத்தாருங்கிறது ஹிஸ்ட்ரிங்க. ஆனால் அதை வந்து அவங்க ரிஃபைன் பண்ணியிருக்காங்க, ரிஃபைன் பண்ணி மெருகேத்தி. அது எனக்கு அதில் பிடிச்சது வந்து ஒரு ஃபார்ம் இருக்குங்க. இப்போ நம்ம இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஸில் மூவ்மெண்ட்டில் நம்மளுக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்குது, கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த மாதிரி அந்த மூவ்மெண்ட் கலந்துருக்கு, ஆனால் பாடி மைண்ட் எனர்ஜி கலந்த மூவ்மெண்ட்டு, ரேண்டம் மூவ்மெண்ட் இல்லை. ஸோ நாங்கள் உதாரணமாக சிலர் வந்து உறவுகளில் பிரச்சனை இருக்கும்போது ரொம்ப தலையாடிட்டு இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, நாங்கள் வந்து தலையாட்டுறதை கொஞ்சம் டியூன் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அது பண்ணும்போதுங்க இதுக்குன்னு சொல்லி இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, தலையாட்டுறதை கம்மி பண்ண அப்படி இல்லைங்க, எங்கே ஆட்டணுமோ எவ்வளோ ஆட்டணுமோ எதுக்காக ஆட்டணுமோ அங்கே ஆட்டணுங்கிறத, அந்த மாதிரி நம்ம பாடி மைண்ட் கனெக்ஷனை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வி ஹெல்ப்புங்க. என்னுடைய ட்ரெய்னர் வந்து ஆஸ்திரேலியாவில் டாக்டர் பால் லாம்னு சைனீஸ் ஆரிஜின், பட் ஆஸ்திரேலியன்.

0: சிட்டிசனுங்க. அவர் ஒரு மெடிக்கல் டாக்டர், சைனீஸ் மெடிசன் படித்த டாக்டரும் கூட. எனக்கு வந்து சில நாள் நடக்க முடியாமல் இருந்தேங்க. இப்போ பார்த்தீங்க, சர்ஜரிக்கு போகணும், நெக்குக்கு சர்ஜரிக்கு போகணும், ஆப்ரேஷன் பண்ணணும்னு 30 வருஷமாக நான் கேட்டதுங்க. ஆனால் எனக்கு இருந்த டாக்டர் இப்போ அவர் இல்லை, லோபதி டாக்டர், நீ ஏதோ பண்ணிக்கோ ஆனால் கத்திக்கு போகாதே அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன்னா ஆயுர்வேதாவும் டைச்சியும் யூஸ் பண்ணி சர்ஜரியை இப்போ அவாய்ட் பண்ணியிருக்கேங்க.
1: வெரி குட். அதுக்கு வந்து இந்த பாடி மைண்ட் ஸ்பிரிட் எல்லாம் சேர்ந்து வருது. இப்போ அதை தான் நீங்கள் உங்கள்கிட்ட கவுன்சிலிங் வரவங்களுக்கும் எடுத்து சொல்றீங்க இல்லையா?
0: நாங்கள் எடுத்து சொல்றத விட அனுபவிக்கிறதுக்கு உதவுறங்க. எக்ஸ்பீரியன்ஷியல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அனுபவ ரீதியில் அவங்க பண்ணும்போது நிலையாக அந்த கண்டிஷன் இதுங்க, இல்லாட்டி என்கிட்ட பேசிட்டு போகும்போது அது மாறிடும்.
1: கரெக்டாக.
0: ஸோ நாங்கள் வண்ற டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேஞ்ச் நிலையானதாக இருக்கிறதுக்கு இந்த டைச்சி ஹெல்ப் பண்ணுங்க.
1: இது சரியாக பண்ணும்போது உங்களுக்கு ஹார்மனி, பீஸ், ஜாய் கிடைச்சிருது இல்லையா?
0: அப்சல்யூட்லி மேடம்.
2: வல்லுநரின் வார்த்தை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று மனநல ஆலோசகர் சசி சந்திரன் அவங்களோட பேசிட்டு இருக்கோம்.
1: முக்கியமா நீங்க யோகம் அதை சொல்லிருந்தீங்களே, யோக பயிற்சியும் கொடுக்குறீங்க இல்லையா?
2: நான் வந்து ஒரு யோகா டீச்சரா இருந்தேன் மேடம், ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னால ஸ்கூல்ல, ஜிடி ஸ்கூல்ல குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் நாளடைவில் விட்டுட்டேன். ஆனா நான் இன்னும் தினம் யோகாவும் டைச்சியும் பிராக்டிஸ் பண்றேன். ஸோ யோகா சில ஃபார்ம்ஸும் சில பிராணயாமா இதுல சேர்த்துக்கிறோங்க.
1: ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. சரி, இந்த கவுன்சிலிங்ல வந்து அடுத்த ஸ்டெப் நீங்க வந்து நிறைய சொன்னீங்க. கவுன்சிலிங்கிறது சும்மா வந்தாங்க போனாங்க, 4 வார்த்தை பேசணும் அப்படி அனுப்பிடணும் அப்படிங்கறது இல்லை. உங்ககிட்ட எப்படி வராங்க? இப்ப வந்து அவங்க அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் இருக்கா, இந்த மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு கப்பலுக்கு நடுவில் உள்ள பிரச்சனையா இருக்கலாம், இல்ல ஒரு காலேஜ்ல படிக்கிற ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம், உங்ககிட்ட வந்து கவுன்சிலிங் எடுத்தா சரியாயிடும்னு அவங்க முதல்ல நம்பணும். இது எப்படி உங்களை உங்களை பத்தி தெரிய வருது வெளியில?
2: அந்த ட்ரைனிங் 3-4 லெவல் இருக்குங்க மேடம். நாங்க அது வந்து ஒரு ஒரு 4 வருஷ ட்ரைனிங்க மக்களுக்கு ஆஃபர் பண்றோம். சோ எங்களது வந்து கவுன்சிலிங், ட்ரைனிங், சூப்பர்விஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் கரியர் கவுன்சிலிங். 4-5 சர்வீசஸ்.
1: அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் எவல்யூஷன் சொல்றீங்க இல்லையா?
2: ஆமாங்க. இருக்கிற இடத்துலயே இருந்து மாறுறது ஒன்று. ஒன் ஆஃப் த கீ ஃபீச்சர்ஸ், அதாவது முக்கிய அம்சம் எங்க ட்ரைனிங்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் கான்ட்ராக்சுவலுங்க, ஒப்பந்த ரீதியில தான் நாங்கள் ட்ரைனிங் பண்ணுவோம். அதாவது நான் சொல்றேன் நீங்க கேளுங்கன்னு இல்லாம, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பார்த்து, முதல் கோல் இந்த கவுன்சிலிங்ல என்ன அவுட்கம், என்ன பெனிஃபிட் வேணுங்கிறத முடிவு பண்ணிட்டு அங்கிருந்து பேக்வர்டு வேலை. ஸோ சைக்கலாஜிக்கல் கான்ட்ராக்ட் வந்து எங்க கவுன்சிலிங்ல ஒரு முக்கிய அம்சங்க, அலாங் வித் பீங் ஹோலிஸ்டிக்.
1: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போவோம் அப்படிங்க, கரெக்ட் தானே?
2: அப்சல்யூட்லி மேடம்.
1: எனக்கு இது நீங்க சொல்லும் போது ஒன்று ஞாபகம் வருது, ரிக்வேதத்துல ஒன்று வரும், சகனா பவத்து சகன உபனத்து, அதுல சகவீரியம் கரவாகி, ரெண்டு பேரும் சேர்ந்து கத்துப்போம். அதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களே. வாட் எ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அது?
2: ஸோ இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஷியல். அதுதான் நீங்க நல்லா எடுத்து கொடுக்குறீங்க சௌமியா. அந்த எக்ஸ்பீரியன்ஷியலா கொண்டு போது அந்த ஹெட் லெவல், காக்னிட்டிவ் லெவல் இல்லைங்க, திங்கிங் பண்ணும்போது நியூரோ சயின்ஸ் திருப்பியும் திருப்பியும் சொல்றாங்க, இமோஷனல் அவேர்னஸ்ன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ்ல இமோஷனல் லிட்ரஸின்னு சொல்றாங்க, அதுல ஒரு படிப்பினை இருக்குங்க. அது ரொம்ப சிம்பிளாங்க, நம்ம இமோஷனல் அவேர்னஸ் இங்க ஏத்திக்கிறோம் தலையில, ஆனா உடம்பு ரீதியில அது வர்றதில்ல. சோ நாங்க எங்க ஆரம்பிப்போம்னா, உங்க உடம்பு என்ன சொல்லுதுன்னு கேட்போம். எங்க என்ன சொல்லுதுன்னு கேட்கும் போது, முதல் ஒண்ணுமே இல்லை மேடம், அம்மா அவங்க ஒரு நம் ஸ்டேட்ல இருக்காங்க, அதாவது
1: இருக்காங்க.
2: ஸோ அடுத்தது நாங்க பாருங்க அப்படின்னு பார்க்கும்போது, இங்க நெஞ்சில டைட்னஸ் இருக்கும், தோல் வந்து டைட்டா இருக்கும், வயித்துல என்னமோ நடந்துட்டு இருக்கும், காலெல்லாம் நடங்கிட்டு இருக்கும், கை நடங்கிட்டு இருக்கும். மெல்ல மெல்ல அதுல ஆரம்பிச்சு அந்த என்ன இமோஷன்னு ஐடென்டிஃபை பண்ணி அது கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு பேர் வைக்கும்போது அந்த அவேர்னஸ் ஆகுதுங்க. அப்புறம் டைச்சி மூலமா அதை ரிலீஸ் பண்ணி வர்றது வரும் லிட்ரஸி.
1: நம்ம வந்து இந்த பூர்ண ஆலோசனை பத்தி பேசிட்டு இருந்தோம், அதாவது பூர்ண ஆலோசனை யாருக்கெல்லாம் தருவீங்க? இந்த பூர்ண ஆலோசனைங்கிறது வந்து ஹோலிஸ்டிக் ட்ரைனிங் நீங்க சொல்றீங்க, அது கீழே என்னெல்லாம் வரும்?
2: இந்த ஹோலிஸ்டிக் ட்ரைனிங்ங்கிறதுல நாங்க பண்றது முக்கியமா பண்றது வந்து டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ், பரிமாற்ற ஆய்வுரை. இந்த பரிமாற்ற ஆய்வுரை பத்தி நான் இப்ப சொல்றேங்க, ஒரு பிரீஃபா சொல்றேன்.
1: கொஞ்சம் பேர் வந்து ரொம்ப பார்த்தா டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் சொல்லும் போது ரொம்ப ஒரு கிரீக் அண்ட் லாட்டின் மாதிரி எங்களுக்கு இருக்கு, அதை ஒரு எளிமையா நீங்க எங்களுக்கு சொல்லுங்களேன்.
2: ட்ரை பண்றேங்க மேடம். இதை ஆரம்பிச்சது ஹிஸ்டரியில இருந்து ஆரம்பிக்கிறேன், சரித்திரத்துல இருந்து ஆரம்பிக்கிறேங்க. இது ஒரு 75 வருஷத்துக்கு முன்னால டாக்டர் எரிக் பர்னன் சொல்லி கனடால பிறந்தவருங்க, யூஎஸ்ல வாழ்ந்துட்டு இருந்தாருங்க. அவர் இந்த ஃப்ராய்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவருடைய அனாலிசிஸ் குரூப்ல இருந்து வெளிவந்து மக்களுக்கு புரியற மாதிரி ஒரு சைக்காலஜி ஏற்படுத்தணும்னு நினைச்சாருங்க. மக்களுக்கு சீக்கிரம் ஒரு ரிசல்ட், பெனிஃபிட் தெரியற ஒரு சைக்காலஜி தேவைன்னு பார்த்தாருங்க. ஸோ சாதாரண வார்த்தைகளை உபயோகிச்சு இந்த சைக்காலஜி ஏற்படுத்தினாருங்க. டிரான்சாக்ஷனுங்கிறது பரிமாற்றம், பேங்க்ல இருந்து எடுத்தாரு, கொடுத்தல் வாங்கல். இப்ப

0: நீங்கள் கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். கொடுத்தல் வாங்கல் நம்மளுக்குள்ளே இருக்கு.
1: ஆமாம்.
0: அதை அனலைஸ் பண்ணும்போது எந்த மனநிலை, இது இந்த அனாலிசிஸ்க்காக மூணு பார்ட்டை கண்டுபிடிச்சாருங்க. நம்மளுக்குள்ளே இருக்கிற மூணு வித்தியாசமான நிலைகளை அவர் கண்டுபிடிச்சாருங்க. ஒரு நிலை அவர் குழந்தை மனநிலைன்னு கொடுத்தாரு. நம்மளுக்கு தெரியும் குழந்தைன்னா என்ன பண்ணுமா, இயல்பாக இருக்கும், சேஷ்டை பண்ணும், சேட்டை பண்ணும், எல்லாம் பண்ணும், சிரிக்க வைக்கும். அது ஒரு ஒரு விதமான ஒரு குழந்தை மனநிலை. அதோட உருவாக்கப்பட்ட குழந்தை மனநிலைன்னு நம்மகிட்ட இருக்குங்க. சமுதாயத்தினால, பெற்றோர்னால, நம்ம படிப்புனால. நம்ம வந்து இப்போ நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம்னா அதுக்கு ஒரு ஒரு குழந்தை மனநிலையும் இருக்குங்க. அது கூட அதாவது இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் பேசணும், இந்த விதத்தில் பேசணுங்கிற ஒரு ட்ரைனிங் நம்மளுக்குள்ளே இருக்குங்க. ஸோ இந்த குழந்தை மனநிலையில் ரெண்டு பகுதி இருக்குது, இயல்பான நிலை, உருவாக்கப்பட்ட நிலை. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு பெற்றோர் மனநிலை இருக்குங்க. அதாவது சமுதாயம், பெற்றோர் மூலியமாக நம்மளுக்குள்ள பல மதிப்பீடுகளை பூர்த்தி இருக்குங்க. உதாரணமாக நம்ம யாரையும், அது தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில மதிப்பீடுகள் நம்மளுக்கு இருக்குது. பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறது, சாதாரணமாக சொல்கிறேன், அவங்களுக்கு வரும்போது எந்திரிக்கிறது, வர்றவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆஃபர் பண்ணி, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தப்பு சொல்லாம பண்ணாமல் இருக்கிறது, பொய் சொல்லாமல், இதெல்லாம் வந்து பெற்றோர் மனநிலையில் அடங்கியிருக்குங்க. இதுக்கு நடுவில் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா ஆய்வு நிலை இருக்குங்க. அடல்ட், ஸோ ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வி ஹாவ் அ சைல்ட் ஈகோ ஸ்டேட், அடல்ட் ஈகோ ஸ்டேட் அண்ட் அ பேரண்ட் ஈகோ ஸ்டேட். இது மூணு வட்டமாக காமிக்கிறார். மேலே இருக்கிற வட்டம் வந்து பேரண்ட்டுங்க.
1: இது சிக்மண்ட் ஃப்ராய்டு தான் இது இல்லையா?
0: இல்லைங்க, ஃப்ராய்ட் என்ன சொல்லியிருக்காரு,
1: அவர் மூணு பார்ட்டா சொல்லலாம் சொல்லுவார்.
0: அவர் சொல்கிறாருங்க, அவர்கிட்ட இருக்கிற வித்தியாசம் வந்து அவர் இது சமுதாயத்தில் இருக்கிறத பற்றி அவர் சொல்கிறாரு, இதை உருவாக்குறத பத்தி சொல்றாரு. ஆனா நம்மளுக்குள்ள இருக்கிறத மாறுபட்டது எப்படின்னா அதுல இருந்து வந்ததுங்க. அந்த ஃப்ராய்ட் சொன்னது அவரு இன்ஃபுளுன்ஸா சொல்றாரு, எப்படி நம்மளுக்கு இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்களோ அது மாதிரி இதெல்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதுங்க. சமுதாயத்தில் இருக்கிற பெற்றோர் இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க. இன்ஃபுளுன்ஸ் பண்றதுனால நம்மளுக்கு ஒரு பெற்றோர் மனநிலை இருக்கு, ஆய்வு நிலை இருக்கு, குழந்தை மனநிலை நம்மளுக்கு இருக்குங்க. ஒவ்வொரு பெற்றோரும் வித்தியாசமா இருப்பாங்க, ஒவ்வொருத்தருடைய பெற்றோரும். அதுக்கு தகுந்த மாதிரி பேரண்ட் ஈகோ ஸ்டேட் இருக்குங்க. உதாரணமா எனக்கு ஏன் இந்த வேலை இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்கேங்க. நான் வளரும் போது எங்க தாத்தா வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருந்தார். அவர் மடியிலேயே இருந்ததுனால மக்கள் வேலைங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடுங்க.
1: உங்களோட வேர் அங்க இருக்கு இல்லையா?
0: ஆமாங்க, ரொம்ப ஆழமா. எங்க அப்பா வந்து ரொம்ப உட்காரக்கூடாது அப்படிங்கறதுல அவரு பம்ப் கம்பெனி நடத்திட்டு இருந்தாருங்க. அக்ரிகல்ச்சரல் பம்ப் செட்ஸ் பண்ணிட்டு இருந்தார், ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி. அதுல வந்து அவருடைய எப்பவும் பண்ணிட்டே இருப்பாருங்க, அந்த யோசனை போயிட்டே இருக்கும். அதனால அதுல எனக்கு அந்த பேரண்ட் ஈகோ ஸ்டேட்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் வந்து எனக்குள்ள இருக்குங்க. ஆய்வு நிலை வந்து எங்க அம்மா கல்யாணத்தப்ப அவங்க சொன்ன, எனக்கு முக்கியமாக எனக்கு சொன்னது வந்து நீ படிப்பு நிறுத்தாதேன்னு. ஸோ இன்னும் படிச்சுட்டு
1: இருக்கிறேங்க.
0: ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு இது கேஸ் ஸ்டடியாக வச்சு நான் சொல்கிறது இதுங்க, எக்ஸாம்பிளாக வச்சு. அதாவது நம்மளுக்குள்ள இந்த மூணு நிலையும் இருக்குங்க. இதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது எந்த நிலையிலேருந்து நம்ம இயங்குகிறோம், எந்த நிலையிலேருந்து இயங்கணுங்கிறத உங்களுக்கு புரியுதுங்க. அப்புறம் உங்ககிட்ட முதல்ல நான் சொல்கிற மாதிரி கான்ட்ராக்ட்ன்னு ஒன்று இருக்குங்க. ஒரு பேரண்ட்டாக என்னுடைய கான்ட்ராக்ட் என்ன, என் பசங்களுக்கு 10 வயசு இருக்கும்போது ஒரு கான்ட்ராக்ட் இருக்குங்க, 20 வயசு இருக்கும்போது ஒன்று இருக்குது, 30 வயசு அவங்க கல்யாணம் பண்ணும்போது மை சைக்கலாஜிக்கல் கான்ட்ராக்ட் ஹஸ் டு சேஞ்சுங்க.
1: கரெக்ட்.
0: அவங்க லைஃப்பில் இன்னும் நான் இன்ஃப்ளூயன்சராக இருக்கணும்னு நினைக்கும் போது தான் பிரச்சனை வருது.
1: புரியுது, வெல் செட், ரொம்ப அழகாக சொன்னீங்க. கான்ட்ராக்ட் அங்க அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு போயிடுது, கான்ட்ராக்ட் ரெனியூவல் வந்தாச்சு.
0: ரொம்ப நல்லா சொன்னீங்க, we have to renew and keep renewing it till our last breath.
1: இது இதெல்லாம் வந்து டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ்ல வருது.
0: அதிலிருந்து நம்ம எடுத்து இதில் நம்ம வாழ்க்கைக்கு போடுறோம். கான்செப்ட் கொடுக்குதுங்க, இந்த கான்செப்டையும் லைஃபையும் கனெக்ட் பண்ணுறது தான் எங்கள் ட்ரெயினர்ஸ் எங்கள் வேலைங்க.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்கள் உங்களை கேஸ் ஸ்டடியாக வச்சு சொல்லும்போது எங்களுக்கு ஈஸியாக புரியுது
0: இல்லைங்க.
1: ஆமாம், அதான் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் அது மாதிரி தான் பார்ப்பீங்க இல்லையா?
0: இப்போங்க சௌமியா, நீங்கள் கேட்டதுலேருந்து எனக்கு இன்னொரு இதுக்கு போகிறேங்க. டிரான்ஸ் ஜெனரேஷனல் ப்ராப்ளம்ஸ் எழுது இருக்குங்க. அதாவது ஜெனரேஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. உதாரணமாக எங்கள் அப்பா சைடு வந்து நல்ல ஹார்ட் ஒர்க்கிங்னு சொன்ன அதெல்லாம் இருக்குங்க. ஆனால் அந்த நானுங்கிறது அது கூட சேர்ந்து வருங்க. அது வந்து
1: நான் இல்லாம இல்லவே இல்லையே
0: இல்லைங்க. ஆனா அந்த

0: நான் ரொம்ப சத்தமா வரும். இட்ஸ் எ டிரான்ஸ் ஜெனரேஷனல் நான். ஸோ என் தீசிஸ் வந்து ஹோலிஸ்டிக் பேரண்டிங்.
1: ஓகே,
0: இதில் ஒரு ஸ்கூலுங்க, அங்கே இருக்கிற 8th ஸ்டாண்டர்ட் பேரண்ட்ஸ்க்கு நான் என்னுடைய ரிசர்ச் பண்ணேங்க, ஹோலிஸ்டிக் பேரண்டிங். அதில் அவங்க எனக்கு கொடுத்த இன்புட்ஸ் ரொம்ப, அந்த பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நான் படித்தது ரொம்ப இருக்குங்க. எப்படி நம்ம பேசும்போது பேரண்ட்ஸ் வந்து அடல்ட் ஈகோ ஸ்டேட்லேருந்து பேசும்போது குழந்தைகளுக்கு நல்லா புரியுதுங்க, ஒத்துப்பாங்க ஏற்றுப்பாங்க 90%ங்க. ஆனால் நம்ம வந்து அந்த பேரண்ட்டும் சைல்டும் பெற்றோர் உள்ளே வரும்போது தான் அவங்க எடுத்துக்கிறது இல்லைங்க.
1: ஓ, எவ்வளோ இருக்கு இல்லையா இதில்,
0: இது ஒரு பெரிய ஓஷனுங்க. நான் உங்களுக்கு ரொம்ப ப்ரீஃபாக ஒன்று சொன்னேன்.
1: மனநலம் சார்ந்த பல விஷயங்களை நீங்க சொன்னீங்க. உங்ககிட்ட பேசினது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மேடம். தேங்க்யூ சோ மச் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் இந்தியா ரேடியோ. நன்றி, வானொலி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ ஃபார் யூ இன்ஸ்பயர்ட் மீ. தேங்க்யூ.

0: வந்து அடல்ட் ஈகோ ஸ்டேட்லேருந்து பேசும்போது குழந்தைகளுக்கு நல்லா புரியுதுங்க, ஒத்துப்பாங்க ஏற்றுப்பாங்க 90%. ஆனால் நம்ம வந்து அந்த பேரண்ட்டும் சைல்டும் பெற்றோர் உள்ளே வரும்போது தான் அவங்க எடுத்துக்கிறது இல்லைங்க.
1: ஓ, எவ்வளோ இருக்கு இல்லையா இதில்,
0: இது ஒரு பெரிய ஓஷனுங்க. நான் உங்களுக்கு ரொம்ப ப்ரீஃபாக ஒன்று சொன்னேன்.
1: மனநலம் சார்ந்த பல விஷயங்களை நீங்கள் சொன்னீங்க. உங்ககிட்ட பேசுனது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மேடம். தேங்க்யூ ஸோ மச் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் இண்டியா ரேடியோ. நன்றி, வானொலி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ ஃபார் யூ இன்ஸ்பயர்ட் மீ. தேங்க்யூ.
2: நேர்களே, மனநல ஆலோசகர் சசி சந்திரன் அவர்களோட பேசிட்டு இருந்தோம். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

11:37 இது ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர். நேர்களை நம்ம ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல இன்று பிற்பகல் 2:15 இருக்கு. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில மென்டர் இந்தியா திட்டத்தை பத்திய தகவல்களை கேட்கலாம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பாரதியார் கதை ஒயில் கும்மி வழங்குவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர். இன்று மாலை 5:00 சித்திர செவானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல். உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி ஆனைக்கட்டியில் அமைந்துள்ள நீலகிரி உயிர்கோள இயற்கை பூங்கா அலுவலர்கள் கார்த்திகா மற்றும் பாலமுருகன் ஆகியோரை நேரலையில் சந்திக்கலாம். இன்றிரவு 7:25 ஏறும் நிகழ்ச்சியில் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கரும்பு விவசாயிகளுக்காக கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் நடத்திய அறிவியல் அடிப்படையிலான ஊட்டச்சத்து மற்றும் வேளாண் இடுபொருள் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு முகாமின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். இன்றிரவு 9:15 மயில்மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை சி கே சரஸ்வதி.

0: நேயர்களே, இன்றிரவு 9:25 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மைல் மார்க்.
1: ஆரம்பிக்கலாங்களா?
2: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
0: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னென்ன தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா
3: என்னென்ன தெரியுமா?
0: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம். தொடர்வது தமிழில் செய்திகள்.
4: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட 2 மாத நிதிக் கொள்கையில் ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை. ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். முதற்கட்டமாக குஜராத் மாநிலம் சூரத் செல்லும் பிரதமர் 18,800 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசுகிறார். சூரத்தில் 200 படுக்கைகள் கொண்ட ESI மருத்துவமனையையும் அவர் திறந்து வைக்கிறார். இன்று மாலை டாமன் செல்லும் பிரதமர் அங்கு 2,970 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மருத்துவம், சிவில் விமான போக்குவரத்து, சுற்றுலா, உட்கட்டமைப்பு, போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் இதில் அடங்கும். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுற்றுச்சூழலையும் உயிரி பல்லுயிர் பெருக்கத்தையும் பாதுகாத்து நிலையான வாழ்க்கை சூழலை உறுதி செய்ய அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் இயற்கையோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் பகுத்துண்டு

0: நல்லுயிர் ஓம்புதல் என்ற அறநெறிப்படி வாழ்வோம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள சுற்றுச்சூழல் தின வாழ்த்துச் செய்தியில், நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடவடிக்கையில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் உள்ளிட்ட பல திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் விடுத்துள்ள செய்தியில், இயற்கை மற்றும் பருவநிலையை பாதுகாத்து வலமான எதிர்காலத்திற்கு உறுதியேற்போம் என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வனத்தையும் வன உயிரினங்களையும் பாதுகாக்க பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். அதிக அளவில் மரங்களை நட்டு பசுமை இந்தியாவை உறுதி செய்வோம் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியை நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். எதிர்கால சந்ததியினருக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிக்க பூமியை அளிக்க இந்நாளில் உறுதியேற்போம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிறுவன முதலீட்டு வரிக்கு மத்திய அரசு விலக்கு அளித்துள்ளது. மேலும் அரசு பங்குகள் மீதான முதலீடுகளிலிருந்து கிடைக்கப்பெறும் வட்டி வருவாய்க்கான வரியும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை நடைமுறைப்படுத்தும் வகையில் வருமான வரி திருத்தத்திற்கான அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த வரி சலுகைகள் நடப்பாண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி வருபவர் யோகி ஆதித்யநாத் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படவும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அவர் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். இவ்வாண்டு 12ஆம் வகுப்பு CBSE தேர்வு எழுதிய மாணவர்களில் 70,000-க்கும் மேற்பட்டோர் மறு மதிப்பீடு, மறுகூட்டல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்திருப்பதாக CBSE தெரிவித்துள்ளது. 7,314 பேர் மதிப்பெண்களை சரிபார்க்கவும் 63,000 பேர் மறு மதிப்பீடு கோரியும் விண்ணப்பித்துள்ளனர். விடைத்தாள் நகல்கள் கோரியும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக CBSE தெரிவித்துள்ளது. கடந்த 13ஆம் தேதி CBSE 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தொடர்பாக அதிக மாணவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர். இவ்வாண்டு தொடங்கப்பட்ட இணையதளத்தின் மூலம் தங்களது கோரிக்கைகளுக்கு மாணவர்கள் தீர்வு கண்டு வருவதாகவும் CBSE தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நடப்பாண்டில் தொடர்ந்து 2வது முறையாக ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதங்களில் மாற்றம் ஏதும் செய்யப்படவில்லை. மும்பையில் இன்று ரிசர்வ் வங்கியின் 2வது 2 மாத நிதிக் கொள்கையை வெளியிட்டு பேசிய அதன் ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, ரிசர்வ் வங்கி வர்த்தக வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 5.25% நீடிக்கும் என்று தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பீடு 6.9%-லிருந்து 6.6% குறைந்துள்ளதாக அவர் கூறினார். நடப்பாண்டிற்கான நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையிலான பணவீக்க மதிப்பீடு 4.6%-லிருந்து 5.1% உயர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். வெளிநாடு வாழ் இந்தியர் மற்றும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இந்தியர்கள் பங்குகளில் முதலீடு செய்வதற்கான வரம்பையும் ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி உயர்த்தாததற்கு அசோசம் தொழில் வர்த்தக கூட்டமைப்பு வரவேற்பு தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் திரு சௌரப் சன்யான் செய்தியாளர்களிடம் பேசுகையில், வட்டி விகிதம் 5.25% தொடர்வதால் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று தெரிவித்தார். நாட்டின் பணவீக்கமும் அதிக அளவில் உயராமல் கட்டுக்குள் இருக்கும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் 436 தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக மாநில அமைச்சர்

0: திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று காலை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலுமாக தடுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். அரசின் பல்வேறு துறைகளில் ஊழல் மற்றும் லஞ்சத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியதாகவும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். ஏழை மக்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் பிரதமரின் விபத்து காப்பீடு திட்டத்தில் 400,000 மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக அம்மாவட்ட முன்னோடி வங்கியின் மேலாளர் திருமதி லில்லி பாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 20 ரூபான்றது வந்து கான்ட்ரிபியூஷன் அவங்க கட்டணும். அந்த 20 ரூபாய் கட்டிட்டு இருக்கிற ரெக்கார்டு இருந்து நாமினேஷன் ப்ராப்பரா இருந்தா அவங்களுக்கு ஆக்சிடென்டல் டெத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வேலை ஏதாவது என்னாச்சுன்னா அந்த மாதிரி டெத் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய வங்கி மூலயமா 2 லட்சம் ரூபாய் வரலாம். அவங்களோட குடும்பத்துக்கு அவங்களுக்கு உதவித்தொகையா கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இது வந்து நமக்கு மட்டும் கிடையாது, இது நாம சேர்த்த பணம் வந்து வேற ஒரு குடும்பத்துக்கு உதவியா இருக்கும் அப்படின்றதுக்காக நாம சிறுக சிறுக எல்லாருமா சேர்ந்து கூட்டு முயற்சியில சேமிக்கிற பணம்.
0: தமிழக பிஜேபி முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அளித்த ராஜினாமாவை பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் ஏற்றுக்கொண்டுள்ளார். திரு அண்ணாமலை பிஜேபியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக தமது ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அந்நாட்டுடனான சமரச பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அனைத்து பேச்சுவார்த்தைகளிலும் அணு ஆயுதத்தை ஈரான் கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அணு ஆயுதங்களை பிற நாடுகளிலிருந்து பெறுவதற்கு ஈரான் ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் திரு டொனால்டு டிரம்ப் திட்டவட்டமாக கூறினார். ஓமன் நாட்டின் கடல் பகுதி அருகே கப்பல்களுக்கு எரிபொருள் நிரப்பும் 2 இடங்களையொட்டி ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதால் மினா ஏற்றுமதி முனையத்தில் எரிபொருள் நிரப்பும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் தலைநகர் மஸ்கட் அருகே அமைந்துள்ள மினா ஏற்றுமதி முனையத்திலிருந்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. எரிபொருள் ஏற்றுமதியில் நீண்ட காலத்திற்கு ஏற்படும் பாதிப்பு ஓமன் பொருளாதாரத்தை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 1-6, 10-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரியூ ஃபென்டி வெனிசுலாவின் பிராண்டோன் பெரஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட 2 மாத நிதிக் கொள்கையில் ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை. ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி மத்தியிலே 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை. நிலையத்தில் நேரம் இப்போது 12:50:36. நேயர்கள் இப்போது கேட்கலாம் மல்லிசை பாடல்களை. நிகழ்ச்சியின் துவக்கமாக

0: மெல்லிசை பாடல்கள் இதுவரை கேட்டோம். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல இந்த நிகழ்ச்சி மணி 1 மலர் 1. 1940களில் அமெரிக்க கூட்டுக்கொள்ளை கலாச்சார பின்னணியில் அதிரடி திரைமொழியில் முன்னோடி இயக்குனர் ரவுல் வால்ஷ் தாயினுடைய தவறான அரவணைப்பு எவ்வாறு ஒருவனை அழிவின் உச்சிக்கு தள்ளுது அப்படிங்கிறத ஆழமாக உளவியல் காவியமாக காட்சிப்படுத்தி திரைப்படமாக்கியிருந்தார். வார்னர் பிரதர்ஸ் தயாரிப்பில் வெர்ஜீனியா கெலாக்கினுடைய மூலக்கதையை இவான் கோஃப் பென் ராபர்ட்ஸ் ரெண்டு பேரும் திரைக்கதையாக்கி கொடுத்துருந்தாங்க. இந்த படம் 1949 வெளியாச்சு. இந்த படத்துக்கு மியூசிக் மேக்ஸ் ஸ்டெய்னர், எடிட்டிங் ஓவன் மார்க்ஸ், சினிமாட்டோகிராஃபி சிட்னி ஹாகாக்ஸ். இந்த படம் 114 நிமிஷம் ஓடக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட்டிருந்துச்சு. இது எந்த படம் அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஒயிட் ஹீட் அப்படிங்கிற படம் தான். அந்த படத்தினுடைய கதையை பற்றி தான் இன்றைக்கி நாம் மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியில் பேச போகிறோம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் என் பானுரேகா. ஸ்டே டியூன் வித் எஃப்எம் 103 கோயம்புத்தூர்.

அலைப்பாயுத படத்திலிருந்து எஸ்பிபி சரண் நவீன் பாடின பாட்டு கேட்டோம். 1:06 ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூரில் இது மணி 1:01. இன்னைக்கு 1949 வருஷம் வெளியான ஒயிட் ஹீட் படத்தின் கதையை பற்றி தான் பேச போகிறோம். கலிஃபோர்னியாவில் மலை சுரங்கத்தில் ஒரு அஞ்சல் ரயிலை வழிமறைச்சு 4 ஊழியர்களை கொலை பண்ணி 3 லட்சம் டாலர்களை கொள்ளையடிக்கிறான் கோடி ஜெரட். இந்த கோடி ஜெரட் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நிறையா கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடக்கூடியவன். இது அவன் பண்ண மிகப்பெரிய ஒரு கொள்ளை ப்ளஸ் கொலை சம்பவமாக இருக்குது. இப்போ இந்த கொள்ளையடித்த பணத்தை பங்கு பிரிக்கும்போது போலீஸ்காரங்க வந்து இவங்களை தேடி வர்றாங்க. அப்போது இந்த கோடி ஜெரட் என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த பெரிய கொலை வழக்கிலிருந்து தப்பிக்கிறதுக்காக புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு அந்த நேரத்தில் வேறொரு மாகாணத்தில் நடந்த சாதாரண கொள்ளையை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு ஒத்துட்டு போய் ஓராண்டு சிறை தண்டனையை பெறான். ஆனால் அங்கிருந்த போலீஸ் அதிகாரிக்கு இவன் மேலே சந்தேகம் வருது. சந்தேகம் வந்த போலீஸ் அதிகாரி அடுத்து என்ன பண்ண

உங்களுடைய ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூரில் மணி ஒன்று மலர் என்று கேட்டுருக்கோம். இன்றைக்கி நாம் ஒயிட் ஹீட் படத்தோடைய கதையை பற்றி பேசிகிட்ருக்கோம். இப்போ இந்த படத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அப்படின்னா கோடி ஜெரட். அவர் வந்து தான் செய்யாத ஒரு குற்றத்துக்காக, பெரிய கொள்ளை சம்பவத்தில் இருந்து தப்பிக்கிறதுக்கு செய்யாத ஒரு குற்றத்துக்காக ஒரு ஆண்டு சிறை தண்டனை பெறுறான். அப்போது கோடி மேலே சந்தேகம் வருது அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரியான எவான்ஸ்க்கு. அப்போ ஹேங்க் ஃபாலோன் அப்படிங்கிற ஒரு ரகசிய உளவாளியை கூப்பிட்டு பார்டோ அப்படிங்கிற பேரில் கோடி இருக்கக்கூடிய சிறைக்கு கைதியாக அனுப்புகிறாரு இந்த உயரதிகாரி. அப்போ சிறைக்குள்ளே போகிற பார்டோ ஒரு விபத்தில் கோடி ஜெரட்டுடைய உயிரை காப்பாற்றுறாரு. கோடி ஜெரட்டுக்கு வந்து சின்ன வயசில் தாயினுடைய அன்பை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தலைவலி தலைவலி அப்படின்னு சொல்லுவார். நாளடைவில் என்ன ஆச்சுன்னா அவருக்கு உண்மையாகவே தலைவலியாக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அதிகப்படியான தலைவலி வரும்போதெல்லாம் அவங்க அம்மா அவனுடைய தலை அப்படியே வருடி, மகனே நீ உச்சியடைய பிறந்தவன் அப்படின்னு சொல்லி உற்சாகமூட்டி அப்படியே தேத்துவாங்க. அந்த தாயோடைய அன்பால் அந்த தலைவலி இருக்கிற இடமே காணாமல் போயிடும் இந்த கோடி ஜெரட்டுக்கு. அவங்களுடைய அம்மா பேர் மா ஜெரட். இந்த சிறையிலையும் பார்த்திங்கன்னா இந்த கோடிக்கு இந்த மாதிரி தலைவலி வரும்போதெல்லாம் அவனுடைய நண்பனாக அங்கே சிறைக்கு போன அந்த உளவு அதிகாரி பார்டோ அவங்க அம்மா மாதிரியே தலையை நல்லா தடவி ஆறுதல் சொல்லும்போது, அவங்க அம்மாவை பார்த்த ஒரு உணர்வு வரும்போது இந்த பார்டோ மேலே கோடிக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வருது. அதுக்கப்புறம் என்னாச்சு பார்க்கலாம் இந்த பாட்டுக்கு அப்புறமா. ஸ்டே டியூன் வித் எஃப்எம் 103 கோயம்புத்தூர்.

மேனன் ஸ்வர்ணலதா பாடின பாட்டு உயிரை படத்திலிருந்து கேட்டோம். 1:19:37 ஆகாஷ்வாணி FM 103 கோயம்புத்தூர்ல, 1:01 மலர் 1 1949 வெளியான ஒயிட் ஹீட் திரைப்படத்தினுடைய கதையை பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த கதையில் முக்கிய கேரக்டர் அப்படின்னா கேடி ஜெரட். இவர் வந்து சிறையில் அவருடைய நட்பை பெறுகிறார். யாருடைய நட்பு அப்படின்னா ரகசிய உளவாளி அதிகாரியான பார்டோவுடைய நட்பு. ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக மாறிடுறாங்க. ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, சில கைதிகளோட உதவியோட சிறையிலிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு திட்டமிடுறாங்க. அப்போது வெளியில் கோடியோடைய மனைவி வெர்னா ஜெரட் இருக்காங்க. அவங்க அவங்களுடைய கூட்டாளி பிக் ஹெட் ரெண்டு பேரும் நெருங்கி பழகிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, சிறையில் இருக்கக்கூடிய கோடியை எப்படியாச்சும் நம்ம வந்து தீர்த்து கட்டணும் அப்படின்னு பயங்கரமான சதி திட்டமெல்லாம் தீட்டுறாங்க. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட மா ஜெரட், அதாவது கோடி ஜெரட்டுடைய அம்மா, சிறைக்கு வந்து மகனே இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை சொல்லிவிட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, பிக்ஹெட்டை நானே கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போகுது. அப்போ சிறைக்கு வந்து ஒரு புது கைதி வர்றாரு. உணவு கூடத்தில் அந்த கைதியை பார்க்கும்போது அந்த கைதி மூலமாக மா ஜெரட், அதாவது கோடியுடைய அம்மா வந்து சுட்டு கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தி கேட்குறான். அப்போது கோடிக்கும் சின்ன வயசுலேருந்து அம்மா மேலே பயங்கரமான பிரியம், அந்த இழப்பு வந்து அவனால் தாங்கவே முடிய மாட்டேங்குது. அப்போது வெறி பிடிச்ச ஒரு ஆளாக அப்படியே மாறி அலறி சிறையே கலவர பூமியாக்குறான். அப்போ அவனை மனநல மருத்துவரைக்கும் மனநல மருத்துவமனைக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் முடிவெடுத்து அவனை மனநல மருத்துவமனைக்கு மாற்றுறாங்க. அப்போது சாதுரியமாக அங்கேருந்து ஒரு துப்பாக்கியை கடத்தி அவனுடைய நண்பனான பார்டோ கூட்டாளிகளோட மருத்துவரோட கார்லேயே சிறையிலிருந்து வெளியில் போகிறாங்க. அப்படி போனவங்க மாட்டினாங்களா இல்லை தப்பிச்சாங்களா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த பாட்டுக்கு அப்புறமா. ஸ்டேட்யூன் வித் FM 103 கோயம்புத்தூர்.

நிகழ்ச்சியில் 1949 வெளியான ஒயிட் ஹீட் படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரம் கோடி ஜெரட். இவன் வந்து சிறையிலேருந்து தப்பிக்கிறான். அங்கே ரகசிய உளவாளியாக ஒரு நண்பனாக உயிர் நண்பனாக மாறி போகக்கூடிய பார்டோவோடு சேர்ந்து அந்த சிறையிலேருந்து தப்பிக்கிறான். அவனுக்கு வந்து பயங்கர கோபம், நம்மளுடைய அம்மாவை கொண்டுட்டாங்களே அதனால் நம்ம வந்து பிக்ஹெட்டை போய் கண்டிப்பாக பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பிக்ஹெட்டுடைய இருப்பிடத்துக்கு போகிறான். அங்கே வந்து அம்மா மேலே இருந்த பாசத்தால் அவனை வெறி தீர அப்படியே கொன்றான். ஆனால் உண்மையிலேயே அவங்க அம்மாவை கொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடியுடைய மனைவியான வெர்னா. அவங்க தான் கொண்டுட்டு தந்திரமாக பழைய பிக்ஹெட் மேலே சுமத்திடுறாங்க. செய்யாத ஒரு குற்றத்துக்காக இந்த இடத்துல வந்து பிக்ஹெட் வந்து கொல்லப்படுறான். அதுக்கப்புறமா சரி அடுத்து நம்மளுடைய தொழிலை அப்படியே தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவனுடைய கோடியுடைய வேலையே பார்த்திங்கன்னா இந்த கொள்ளை அதுதான். அப்போது அடுத்தது நம்ம ரசாயன தொழிற்சாலையில் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுடைய கூட்டாளிகளோடு சேர்ந்து திட்டமிடுறாங்க. அப்போ கூடவே சிறையில் நண்பராக மாறின இந்த போலீஸ் உளவாளி பார்டோவும் அப்படியே கூடவே இருக்கார். அவன் முழுசாக பார்டோவை நம்பி இந்த திட்டத்தை செயல்படுத்த திட்டமிடுறான். அப்போ அவனுடைய கூட்டாளிகள்லாம் என்ன ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த காலியாக இருக்கக்கூடிய பெட்ரோல் லாரியில் நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி யோசனை சொல்கிறாங்க. இதுவும் நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளையடிக்கிறதுக்காக அந்த பெட்ரோல் டேங்கர் லாரியில் மறைஞ்சிட்டு கொள்ளையடிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ பார்டோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லாரிக்கு அடியில் ரகசிய டிரான்ஸ்மீட்டரை பொருத்திடுறாரு. அதிலிருந்து வரக்கூடிய சிக்னல்களை தன்னுடைய உயர் அதிகாரிக்கு பார்டோ அனுப்பிட்டுருக்காங்க. இந்த சிக்னலை தொடர்ந்து வரக்கூடிய போலீஸ் படை அப்படியே தொழிற்சாலையை சுற்றி வளைச்சிட்றாங்க. அங்கே பயங்கரமான துப்பாக்கி சண்டையெல்லாம் நடக்குது. அப்படியே துப்பாக்கி தோட்டம் எல்லாம் வெடிக்குது. அந்த சண்டையும் போது தான் இந்த கோடிக்கு தெரியுது, நாம் வந்து உயிர் நண்பனாக நம்பின பார்டோ வந்து போலீஸ் உளவாளி அப்படின்னு சொல்லி. அதை அவனால் ஏற்றுக்கவே முடிய மாட்டேங்குது. அவனுடைய மனம் அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த குண்டு எப்படி வெடிச்சிச்சோ அந்த மாதிரி மனசும் வெடித்து செதறி போகுது. அப்போ அங்கே போலீஸ் சுற்றி வளைச்சதுனால அவனால் தப்பிக்கவே முடியல. தப்பிக்க வழி இல்லாமல் தொழிற்சாலையினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கேஸ் டேங்க் மேலே ஏறி போலீஸ்காரரை நோக்கி அப்படியே பயங்கரமாக வெறித்தனமாக சுடுறான். அப்போது அவன் நிற்கிற இடத்த சுற்றி அப்படியே தீ புகை அப்படியே சூழ்ந்து ஒரு புகை மண்டலமாக தீ பிளம்பாக மாறிடுது. அப்போ கடைசியில் வானத்தை பார்த்து அவன் சொல்கிறான், மேட் இட்மா டாப் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க அம்மா ஒவ்வொரு முறையும் அவனுக்கு வந்து இதே வார்த்தையை சொல்லி தான் வளர்த்துவாங்க. அந்த மாதிரி மேட் இட்மா டாப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி அப்படியே கூச்சல் போட்டு வெறித்தனமாக அப்படியே கத்தும்போது அடுத்த நொடியில் அந்த கேஸ் டேங்க் வந்து பயங்கரமாக சொத்தத்தோடு வெடித்து செதறுது. கீழே நிற்கக்கூடிய அதிகாரி எவான்ஸ், அவர் தான் திட்டமிட்டு இவனை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணிருந்து, அந்த கீழே நிற்கக்கூடிய அதிகாரி எவான்ஸ் கடைசியாக இதே வார்த்தையை சொல்கிறாரு. அதாவது இறுதியாக கோடி உலகின் உச்சியை அடைந்து விட்டான், ஆனால் அது அவன் முகத்திலேயே வெடித்து சிதறிவிட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அதோடு இந்த படம் முடியுது.

காதலன் படத்திலேருந்து உன்னிகிருஷ்ணன் பாடின பாட்டு கேட்டோம். 1:26:53 நொடி. இன்றைக்கி நம்ம ஆகாஷ்வாணி FM 103 கோயம்புத்தூரில் மணி 1 மலர் 1

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். நேர்களை இன்றிரவு 9:25 மைல் மார்க் சம்பாரவின் நட்சத்திர மயிலருகு இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள்

இப்போ 103 கோயம்புத்தூரில் மணி ஒன்று மலர் ஒன்று கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி ஒயிட் ஹீட் படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த படத்தினுடைய கதையை நான் சொன்னேன். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அப்போவே அந்த ஜிபிஎஸ் இல்லாத காலத்திலேயே ஒயர்லெஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த வண்டி எங்கே போகுது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப துல்லியமாக கண்டறியக்கூடிய காட்சிகளை அன்னைக்கு இருந்த நவீன தொழில்நுட்பத்தின் பயன்படுத்தி பண்ணியிருப்பாங்க. இது வந்து அன்றைய காலகட்டத்தில் 1949 நவீன தொழில்நுட்பத்தின் உச்சமாக பார்க்கப்பட்டது. அதே மாதிரி இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம், படத்தினுடைய இதய கதாபாத்திரம் அப்படின்னா கோடி ஜாரட். இந்த கேரக்டர் வந்து ஜேம்ஸ் காக்னே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். இந்த கோடி ஜாரட் கதாபாத்திரமும் மேட் இட் மா டாப் ஆஃப் தி வேர்ல்டு அப்படிங்கிற வசனமும் உலக சினிமா வரலாற்றினுடைய அடையாளங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அது வந்து பேசப்பட்டது. தாயினுடைய தவறான அன்பும் மகனின் அந்தஸ்து வெறியும் உருவாக்கக்கூடிய பேராபத்தை உளவியல் படமாக மாற்றி கொடுத்துருந்தாங்க. அந்த நல்ல ஒரு ஹிட்டான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். மனிதனுள் மறைந்திருக்கக்கூடிய இருண்ட அகவெடிப்புகளை தவிர்க்க முடியாது அப்படிங்கிறத அந்த படத்தோட கிளைமாக்ஸில் அந்த கேஸ் டேங்க் மேலே உச்சியில் சாம்பலாகக்கூடிய கோடி காட்சிப்படுத்தி அப்படி காமிச்சிருப்பாங்க. காலத்தை தாண்டி ஜொலிக்கக்கூடிய ஒரு படம். அந்த காலகட்டத்திலேயே உளவியல் சம்பந்தமான பிரச்சனையை எடுத்து சொல்லி ஒரு கேங்ஸ்டர் படமாக உருவாக்கி மிகப்பெரிய வெற்றியை கண்ட ஒரு திரைப்படம் இந்த ஒயிட் ஹீட். உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா இந்த படத்தை பாருங்கள்.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர்ல இது வரைக்கும் நீங்க கேட்டீங்க மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி தொகுப்பில். இதுவரை உங்களுடன் என் பானுரேகா. இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத், டையூ டாமன் மற்றும் லட்சத்தீவில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார். அரசு பத்திரங்களில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத், டையூ டாமன் மற்றும் லட்சத்தீவில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். இதன்படி குஜராத் மாநிலம் சூரத்தில் சாலைகள், சுகாதாரம், மின்சாரம், தொழில்துறை மற்றும் உள்கட்டமைப்பு தொடர்பாக 18,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான திட்டங்களை தொடங்கி வைப்பதோடு வதோதரா, மும்பை விரைவுச்சாலையின் முக்கிய பகுதிகள் மற்றும் மருத்துவமனை வளாகத்தையும் தொடங்கி வைக்கிறார். டாமனில் நமோ விமான நிலையத்தின் புதிய முனையத்தை தொடங்கி வைப்பதோடு நமோ மருத்துவமனையையும் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். தொடர்ந்து லட்சத்தீவு யூனியன் பிரதேச மேம்பாட்டிற்காக 885 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 முக்கிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டி பிரதமர் உரையாற்றவுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை 2வது கட்டமாக வரும் 23ஆம் தேதி வழங்கவுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 65 பேருக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றன. கடந்த மாதம் 23ஆம் தேதி 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளையும், 13 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளையும், 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். அரசு பத்திரங்களில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில், அரசு பத்திர சந்தையை வலுப்படுத்தவும் வெளிநாட்டு நிறுவனங்களின் முதலீட்டை ஈர்க்கவும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வரிச்சலுகை 1ஆம் தேதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகளுக்கு பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதங்களில் நடப்பாண்டில் 2வது முறையாக எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. மும்பையில் ரிசர்வ் வங்கியின் 2மாத நிதிக்கொள்கையை இன்று வெளியிட்டு பேசிய அதன் ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, ரிசர்வ் வங்கி பிற வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 5.25% நீடிக்கும் என்று கூறியுள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பு

0: 6.6% குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். நுகர்வோர் விலை குறியீட்டு எண் அடிப்படையிலான பணவீக்க மதிப்பீடு 5.1% உயர்ந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நிலையான வாழ்க்கை முறை, பல்லுயிர் பாதுகாப்பு ஆகியவற்றில் மக்கள் தங்கள் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் விடுத்துள்ள செய்தியில், நீடித்த தூய்மையான பசுமையான உலகை உருவாக்க இந்தியா தொடர்ந்து பங்காற்றும் என்று கூறியுள்ளார். ஆண்டுதோறும் வனப்பரப்பை அதிகரிப்பதில் உலகின் முதல் 3 நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக மத்திய ஆயுத காவல் படைகள் கடந்த 6 ஆண்டுகளில் 7.5 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகளை நட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுடில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு பூபேந்தர் யாதவ், திரு கீர்த்தி வர்தன் ஆகியோர் அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், வருங்கால தலைமுறையினருக்காக நமது பூமியை பாதுகாத்து பேணி பராமரிப்பதற்கான உறுதிப்பாட்டை வலியுறுத்துவோம் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அரியலூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி மரக்கன்றுகளை நட்டு வைத்து விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத், அரசு பள்ளி மாணாக்கர் தயாரிக்கும் விதை பந்துகள் வனப்பகுதிகளில் வீசப்பட உள்ளதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நம்பிக்கை, கட்டமைப்பு, மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகளின் அடிப்படையில் பசுமை மயமாக்கலில் முத்திரை பதித்து வருவது குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது.
1: உலகளாவிய தலைமைத்துவம் ஒருங்கிணைந்த முயற்சிகளால் பருவநிலை மாற்றங்களை முன்னெடுத்து செல்லும் முன்னோடி நாடாக இந்தியா செயலாற்றி வருகிறது. ஒரே நாடு ஒரே பூமி என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கட்டமைப்பை உருவாக்குவதிலும் இந்தியா தன்னை நிலைநிறுத்தியுள்ளது. மத்திய அரசின் தொடர் நடவடிக்கைகளால் நாட்டின் வனப்பரப்பு விரிவடைந்ததோடு அலையாத்தி காடுகளால் கடலோர சூழலியல் அமைப்புகளுக்கு புத்துயிர் ஊட்டப்பட்டு பசுமை மேம்படுத்தப்பட்டுள்ளது. நமாமி கங்கை திட்டத்தின் மூலம் கங்கை நதியின் தரம் உயர்த்தப்பட்டுள்ளதோடு சுற்றுச்சூழல் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பல்லுயிர் பாதுகாப்பில் சிறப்பான முன்னேற்றத்தை நம் நாடு உருவெடுத்துள்ளதோடு புலி, சிறுத்தை உள்ளிட்ட 7 வகை விலங்கினங்களை பாதுகாக்கும் சக்தியாகவும் இந்தியா செயலாற்றி வருகிறது. நம்பிக்கை, கட்டமைப்பு, மக்கள் நலன் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் மத்திய அரசின் பசுமை மயமாக்கல் குறித்து திருச்சியைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு ராஜா தெரிவிக்கையில்,
2: இந்தியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியை மையமாக கொண்டு கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க பசுமை மாற்றத்தை நிகழ்த்தி காட்டியுள்ளது. நமாமி கங்கை திட்டத்தின் மூலம் கங்கை நதியின் மாசுபாடுகள் குறைக்கப்பட்டு அதன் சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தியுள்ளது.
3: கடற்கரை ஓரங்களில் மரங்களை வளர்ப்பதன் மூலம் கடலிலிருந்து தரையை நோக்கி வரக்கூடிய புயல்கள், சூறாவளிகளின் மூலம் ஏற்படக்கூடிய பெரும் ஆபத்துகளை தடுக்கும் முயற்சியில் இந்தியா மிகப்பெரிய வெற்றியை அடைந்துள்ளது. காற்றாலை உற்பத்தி மூலம் கிடைக்கக்கூடிய மின்சார ஆற்றலை சூரிய ஒளியின் மூலம் கிடைக்கக்கூடிய மின்சார ஆற்றலாக மாற்றக்கூடிய தொழில்நுட்பத்தில் இந்தியா மேலும் வளர்ச்சி அடைந்து அதை மிகப்பெரிய விழிப்புணர்வாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து வருகிறது.
1: உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் இந்நாளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இந்தியா முன்னோடி நாடாக திகழ்வது குறிப்பிடத்தக்கது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. துறை வாரியாக செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள், அதற்கான இலக்குகள் ஆகியவை குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில அமைச்சர் திரு நிர்மல்

0: குமார் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு, மேகதாது அணை விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், இக்கூட்டத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான காயிதே மில்லத்தின் 131வது பிறந்தநாளையொட்டி சென்னை திருவல்லிக்கேணி பெரிய பள்ளிவாசலில் அமைந்துள்ள அன்னாரது நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று மலர்போர்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அன்னாரது நினைவிடத்தில் இன்று மரியாதை செலுத்தினார். உயர் சிறப்பு மருத்துவ இட விவகாரத்தில் தமிழக மருத்துவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். பிஜேபி முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலையின் ராஜினாமாவை பிஜேபி ஏற்றுக்கொண்டதாக அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் புதிய இயக்கத்தை தொடங்க உள்ளதாக திரு அண்ணாமலை இன்று அறிவித்துள்ளார். தாம்பரம் மாநகராட்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணாக்கருக்கு விலையில்லா பாட புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் இன்று வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெறும் சிறப்பு தொழிற்கடன் முகாமை தொழில் முனைவோர் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு தினேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக நெல்லை மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெறும் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் ஆடவர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத், டையூ டாமன் மற்றும் லட்சத்தீவில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார். அரசு பத்திரங்களில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஒரு மணி 55:26 ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 கோயம்புத்தூர். இன்னைக்கு நம்ம கோவையை பொறுத்த வரைக்கும் வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், திருப்பூரில் 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், ஈரோட்டில் 35 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும், சேலத்தில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஊட்டியில் 21 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாகும். அது மட்டும் இல்லாமல் ஊட்டியில் மழைக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பாலக்காட்டிலையும் மழைக்கு வாய்ப்பு இருக்கு. 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைந்தபட்சமாகவும் பதிவாகும்.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते। टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: आकाशवाणी कोयम्बतूर वानोली निलयम। மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். எல்லாருக்கும் வணக்கம்ங்கோ. தினமும் இந்த நேரத்துல இந்த பகுதியில நம்ம மத்திய அரசின் மகத்தான திட்டங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு ஆவலா இருக்கீங்களா? சொல்றேன். நிறைய விஷயங்களை நம்ம மத்திய அரசு நமக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒண்ணுதான் மென்டர் இந்தியா திட்டம் என்பது. இந்த திட்டம் திறமையான வல்லுநர்கள், இளம் கண்டுபிடிப்பாளர்களுக்கு வழிகாட்டி அவர்களின் தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்த உதவும் நிதி ஆயோக் திட்டத்தின் ஒரு தன்னார்வ தேசிய இயக்கமாகும். இது மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை மேம்படுத்துவதோடு தன்னம்பிக்கையையும் வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் அனுபவம் வாய்ந்த வல்லுநர்கள், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வழிகாட்டிகளாக இருந்து அவர்களின் புதுமையான திட்டங்களுக்கு ஆதரவளிக்கிறது தான் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம். மாணவர்களின் புதுமையான திட்டங்களுக்கு குறிப்பாக அடல் டிங்கரிங் ஆய்வகங்கள் மூலம் வழிகாட்டுதல் மற்றும் நிபுணர் ஆதரவை வழங்குறாங்க. வேலை வாய்ப்பை மேம்படுத்தும் வகையில் தொழில்

0: தொழில்நுட்ப திறன்களை வளர்த்து கொள்ள உதவுறாங்க. இளைஞர்களின் தன்னம்பிக்கையை மேம்படுத்தி அவர்களின் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டிகளா இருக்காங்க. மாணவர்களின் கல்வி மற்றும் தொழில் வாழ்க்கையில் அவர்களுக்கு தேவையான ஆதரவை வழங்குறது எல்லாம் தான் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம். இத்திட்டத்தின் செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, அனுபவம் வாய்ந்த வல்லுநர்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டுதல்களை வழங்கிட்டு இருக்காங்க. அடல் இன்னோவேஷன் மிஷன் இத்திட்டத்தின் கீழ் ஆய்வகங்களை நிறுவி மாணவர்களை வழிகாட்டும் தலைவர்களுடன் இணைக்கின்றது. நாட்டின் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் அனைத்து தரப்பு மக்களையும் இதில் பங்கேற்க ஊக்குவிக்கிறாங்க. திறமையான வல்லுநர்கள் தங்களின் அறிவையும் அனுபவத்தையும் தன்னார்வ தொண்டின் அடிப்படையில் வழங்கிட்டு இருக்காங்க. அடல் டிங்கரிங் ஆய்வகங்களில் மாணவர்களுக்கு வழிகாட்டும் தலைவர்கள் மூலம் அடல் டிங்கரிங் ஆய்வகங்களின் செயல்திறனை அதிகப்படுத்துறாங்க. இந்த முயற்சி வாரத்திற்கு 1 அல்லது 2 மணி நேரம் இது போன்ற ஆய்வகங்களில் அர்ப்பணிக்கக்கூடிய தலைவர்களை ஈடுபடுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாணவர்கள் கணக்கீட்டு சிந்தனை போன்ற திறன்களை பயிற்சி செய்யவும் கற்றுக்கொள்ளவும் அதிகாரம் அளிக்கப்படுகிறது. நமது நாட்டை ஆட்டிப்படைக்கும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்தும் அதனை சரி செய்வது எப்படி என்பது குறித்தும் மாணவர்களிடையே ஆர்வத்தை ஏற்படுத்துவதும் அத்தகைய சமூகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டறிய அவர்களை ஊக்குவிப்பதும் வழிகாட்டியின் முயற்சிகளில் ஒரு பகுதியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வழிகாட்டிகள் பயிற்றுநர்களாக அல்லாமல் செயல்படுத்துபவர்களாக செயல்பட வேண்டும் என்று எடுத்துரைக்கிறார்கள். வணிகம், வடிவமைப்பு, உத்வேகம், தொழில்நுட்ப அறிவு, புதுமை, தொழில் முனைவு போன்ற துறைகளில் வழிகாட்டிகள் பங்களிக்க வேண்டும். சிறந்த வழிகாட்டிகளுக்கான கௌரவ வாரியம், டிஜிட்டல் அங்கீகார சான்றிதழ், இந்திய அரசின் நிகழ்வுகளுக்கான அழைப்புகள், முக்கிய பிரமுகர்களை சந்தித்து வாழ்த்துதல் போன்றவற்றின் மூலம் வழிகாட்டிகளின் முயற்சிகளை அங்கீகரிக்கும் திட்டமும் இத்திட்டத்திற்கு உண்டு. இத்திட்டம் புதிய தொழில் முனைவு மற்றும் புத்தாக்க முயற்சிகளை நமது நாட்டில் ஊக்குவிக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளாகும். நமது நாட்டின் கல்வித்துறையில் உலக அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தலைமை பண்புள்ள வல்லுநர்களை கொண்டு மாணவர்களை வழிநடத்தி அடல் டிங்கரிங் லேப் செயல்படும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நமக்காக மட்டுமில்ல, நம்ம நாட்டின் வளர்ச்சிக்காகவும் நம்ம மத்திய அரசு நிறைய திட்டங்களை போட்டு அதை செயல்படுத்திட்டும் இருக்காங்க. இன்னைக்கு இந்த பகுதியில மென்டர் இந்தியா திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கும் இதே பகுதியில இதே நேரத்துல வேறொரு திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்கோ. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி திரைகானம் கேட்கலாம். ஸ்ரீனிவாஸ் சொன்னலதா இவர்கள் பாடும் பாடல் இது, படம் நம்மவர்.

நினைவிருக்குமா நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு ஊர்ப்புறத்தில் நிகழ்ச்சியில் பாரதியார் கதை ஒயில் கும்மி வழங்குவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர். நிகழ்ச்சியை கேட்க காத்திருங்க நீங்களே இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு. திரைகானம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் பாடல் இது. இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி பாடியிருப்பது படம் ஊரு விட்டு ஊரு வந்து.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் பைனான்ஸ்.

0: நிறைவு பெற்ற நிகழ்ச்சி திரை கானம். நிலையத்து நேரம் இப்போது 2:40
1: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இனி தொடர்வது

0: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாரதியார் கதை ஒயில் கும்மியை கேட்கலாம். பாடுவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர்.
1: பெரியோர்களே, உள்ளத்தில் உணர்ச்சி வெள்ளத்தை பாய்ச்சிய பாரதி பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்று பேசுவான். ஆனால் அந்த மகாகவி பிறந்தபோது நாடு அந்நியர்களின் வேட்டைக்காடாக கிடந்தது. பனிமூடி தவித்த இமயம், பாடி நகர்ந்து வரும் நதிகள், நீரலைகள் விளையாடும் தென்குமரி, பச்சை பசேல் என்ற வயல்கள். ஆனாலும் பாரத பூமி அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் அந்நியர் ஆதிக்கத்தில் சிக்கி சீரழிந்து கிடந்தது. ஆகா, எத்தனை பெருமைகள் பூத்த நாடு, ஆனால் எத்தனை பாதாளத்தில்!

0: என்ன வந்து கூடு அங்க செங்கூரங்கைய கனி வரித்து.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: வண்டலுக்கு வயதலியில் காவேரியும் பாயும் அங்கு காரு.

0: மனப்புறம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: வந்தல் தீவாய் வழியில் காவேரியும் பாயும் அங்கு காரு

ஆகாஷ்வாணி FM 103 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஊர்புறத்திலே. இதில் பாரதியார் கதை ஒயில்குமி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வழங்கிக் கொண்டிருப்போர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர்.

0: தொண்டை.
1: 1882 டிசம்பர் 11 நாள் தமிழகத்தின் தவப்பயனாய் காலம் கருவிலிருந்து கொடுத்த நன்கொடை, கட்டபொம்மனை காட்டிக் கொடுத்ததால் ஏற்பட்ட களங்கத்தை எட்டையபுர சீமை இந்த கட்டி தங்க கவிஞனை கொடுத்ததால் கரையை துடைத்துக் கொண்டது. ஆச்சரியப்படத்தக்க சிந்தனை வளமும் ஊற்றெடுக்கும் கவிதை உணர்வும் ஆவியோடு கலந்துவிட்ட சுப்பிரமணியம் என்ற சுப்பாயாவிற்கு தன் 13 வயதிலேயே பாரதி என்ற பட்டம் பார்வற்று வந்தது. 14 வயதில் செல்லம்மாளோடு திருமணம், 15 வயதில் தந்தையின் மரணம், வறுமையின் ரணம், காலமாற்றம், காசியில் படிப்பு, 3 மாதங்கள் மதுரை சேதுபதி பள்ளியில் ஆசிரிய பணி, 1904 சென்னையில் சுதேசமித்திரனின் துணை ஆசிரியர், லோகமன்ய திலகரின் தீவிர தேசபக்தி ஆவேசமும் அன்னை நிவேதிதாவின் அருளுரையும் மகாகவி பாரதி தன்னை புரட்சி நெருப்பாக்கி பூகம்ப நெறிப்பாக்கி புயலாக உருமாற்றிவிட்டன. அவன் சொல் புதிது, பொருள் புதிது, வளம் புதிதாய் சோதிமிகு நவக்கவிதையாய் சுழர்விட்டான்.

நெய்யத்தனகர் பெற்றெடுத்த ஞானி நம் எண்ணங்களில் வட்டமிடும் தேனி ஆம் நெய்ய கற்றவர்கள் நெற்றுமாறு நின்றா புகழ்வெல்

0: 的宝贝。
1: நேயர்களே, மண் வளத்தை பாதுகாக்கவும் நஞ்சில்லாத ஆரோக்கியமான உணவை வழங்கவும் சுற்றுச்சூழல் மற்றும் நிலத்தடி நீரை மாசுபடாமல் தடுக்கவும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை என்ற வானொலி வேளாண்மை பள்ளி பாடங்கள் வருகின்ற 10/6/2026 முதல் 2/9/2026 வரை தொடர்ந்து 13 வாரங்கள் நடைபெறவுள்ளது. வானொலி வேளாண்மை பள்ளி பாடங்கள் கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணியின் பண்பலை 103 அலைவரிசையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 முதல் 8 வரை ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவம், அங்கக கலை மேலாண்மை, பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல், அங்கக வேளாண்மையில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, அங்கக நுண்கீரைகள் உற்பத்தி முறைகள், நீர் மேலாண்மை, நூற்புழு மேலாண்மை மற்றும் தொழில் முனைவோர்களுக்கான வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வகுப்பெடுக்க உள்ளார்கள். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பயன்பெற விரும்புபவர்கள் 9949903835 மற்றொரு எண் 8220469 ஆகிய அலைபேசி எண்களுக்கு அழைப்பு வாயிலாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது DEE @TNAU.AC.IN

0: என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தொடர்பு கொண்டு தங்கள் பெயரை முன்பதிவு செய்து பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066313858288 இந்த வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும். நிகழ்ச்சியின் 13வது வார இறுதியில் பதிவு செய்த நேயர்களுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வளாகத்தில் நேரடி வகுப்பு நடைபெறும். நேரடி வகுப்பில் பங்கு பெறுபவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை குறித்த கையேடும் வழங்கப்படும்.
1: இதுவரைக்கும் பாரதியார் கதை ஒயில் கும்மி கேட்டோம். வழங்கியோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் ஜி வானதி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி நேரம் 2:55 வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழையில்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு 17 சென்டிமீட்டர், ஊத்து 15 சென்டிமீட்டர், காக்காச்சி 12 சென்டிமீட்டர், மாஞ்சோலை 10 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் மயிலார் 9 சென்டிமீட்டர், பேச்சிப்பாறை பாலம்பூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், பெருஞ்சாணி அணை, புத்தன் அணை, சித்தாறு, குண்டார் அணை, பெரியாறு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், பூதப்பாண்டி, சூரலக்கோடு, சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கோழிப்போர் விலை, அடவிநயினார் கோவில் அணை, சிவலோகம், நாகர்கோவில், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கொட்டாரம், அடையாமடை, சேர்வலாறு அணை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கொடுமுடியாறு அணை, மாம்பழத்துறையாறு, தேவாலா, ஆனைக்கிடங்கு, உபாசி, முள்ளங்கினாவிள்ளை, ஹாரிசன், பாபநாசம், சோலையாறு, சின்கொனா, களியல், நெய்யூர், குழித்துறை, உட்பிரையர், தேக்கடி, இரண்யேல், திருப்பரப்பு, கன்னிமார், அவலாஞ்சி, தக்கலை, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, வரட்டுப்பள்ளம், ஆரல்வாய் மொழி, முக்கூடல் அணை, விண்ட்வொர்த் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.4 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானல், உதகமண்டலம் ஆகிய இடங்களில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.6 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், சேலம், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகளவு வெப்பநிலை இயல்புக்கு அதிகரித்திருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1

0: டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, திருப்பூர், கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும். நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம், திருவள்ளூர், வேலூர், செங்கல்பட்டு, சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, மதுரை, சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான அளவில் மழை பொழியக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பூர், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிக அளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திலும் இதே வானிலை நிலவும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமானது முதல் சற்றே பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 30.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22.4 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் மக்கள் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஊடுருவல்களை தடுப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் வரும் 18 தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தலில் தாவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் திரு காதர் மொஹிதீன் விஜய் ரசிகர் மன்ற தலைவர் போல் செயல்படுவது வருத்தமளிப்பதாக திமுக கூறியுள்ளது. மேகதாது மற்றும் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான பிரச்சினைகளில் முதலமைச்சர் திரு விஜய் தமது நிலைப்பாட்டினை தெரிவிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் திரு முத்தரசன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழையும், தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மணிஷா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். நார்வே செஸ் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 15 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான 54 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அரையிறுதி ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 3:03. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல உங்களுக்கு விருப்பமான நிகழ்ச்சிகள் ஒன்றான டீ டைம். ஸோ டீ டைம் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்கலாம். அதுவும் 1950 1969 வரைக்கும் வெளியான திரைப்படங்கள்ல இருந்து. 0422 அப்படின்ற கோவையோட முன்னிணைப்போடு 2316312 மற்றும் ஒரு எண் 2317046. டீ டைம் நிகழ்ச்சியில் உங்களுடன் லக்ஷ்மி தேவி. நிகழ்ச்சியில் யார் பேச காத்துட்டு இருக்காங்க முதல் நேயரா? வணக்கம்.
4: வணக்கம் அம்மா. திருப்பூர் கணக்கம்பாளையம் கவிதா இளங்கோவன்.
3: என்ன பாடல் கொடுக்கலாங்க?
4: காஞ்சி தலைவன் திரைக்காக உலகம் சுத்துது எதனாலே வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி அம்மா.
3: இது உங்களுக்கு

0: കാണ പാടൽ.
1: നീർമേൽ നടക്കലാം മഹം, അവ നെരുപ്പിലേ പടുക്കലാം. போதும் பா, போதும். நிலை தடுமாறினா நினைத்ததை பேசலாம். உலகம்

0: டைம் கேட்டுட்ருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல. யார் நிகழ்ச்சியில் பேசி அவங்களோட விருப்பமான பாடலை கேட்க போறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம். என்னதான் அன்பு ஆர்வி சகோதரிக்கு மாலை வணக்கம்.
0: சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: நான் கேரளா மாநிலம் கொஞ்சாம்பாருந்து சைஃபுதீன்.
0: என்ன பாடல் கொடுக்கலாங்க?
1: எனக்கு டிஎம்எஸ் அவர்கள் பாடி அதி மனோகரமாக பாட்டு, பூமுடி பாழிந்த பூங்குழலி
0: பாடல் கேட்டிருக்காங்க. நீங்க பேசுறப்போ தயவு செய்து உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க.

0: வர்க் ஃப்ரம் ஹோம் ஹை சாலரி ஒரே கிளிக்லயா ஆஹா
1: மாட்டிட்டீங்க
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க ஆர்பிஐ சொல்கிறது
3: விவரமா இருங்க எச்சரிக்கையா இருங்க

0: நேரம் 3:13 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல டீ டைம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நேர்களே, இன்று மாலை 5:02 சித்திரச வானம் நிகழ்ச்சியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி ஆனைக்கட்டையில் அமைந்துள்ள நீலகிரி உயிர்கோள இயற்கை பூங்காவின் அலுவலர்கள் கார்த்திகா மற்றும் பாலமுருகன் ஆகியோருடைய நேரலை இருக்கு, கேட்க மறக்காதீங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில யாரு பேச காத்துட்டு இருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்க இருந்துங்க?
1: வடவேலையிலிருந்து பாலசுப்ரமணியன் பேசுறேன்.
0: என்ன பாடல் கொடுக்கலாங்கய்யா?
1: பாக பிரிவினை படத்திலிருந்து ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே.
0: கேக்கலாங்களா?
1: வாய்ப்புக்கு நன்றி.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM டீ டைம். நம்ம நிகழ்ச்சியில நீங்களும் பேசி உங்களுடைய விருப்பமான பாடல்கள், பழைய பாடல்கள், 1950 1969 வரைக்கும் வெளியான திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களை கேட்கணும் அப்படின்னா 0422 அப்படின்ற கோவையோட முன்னைப்போடு 2312-1013-1316-312 2317-0046 இந்த 3 எண்களையுமே நீங்க வந்து பேசலாம். அந்த வரிசையில யாரு? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஈரோட்ல இருந்து சீனிவாசன் பேசுறேன் மேடம்.
0: சீனிவாசன் ஐயா, இப்பதான் முதல் முறையா பேசுறீங்களா?
1: ஆமா மேடம், இப்பதான் முதல் முறையா பேசுறேன் மேடம்.
0: சரிங்க, என்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் விரும்பி கேப்பீங்க?
1: பரவோட்டி படத்துல இருந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்த பாடல் மேடம்.
0: சரிங்க, நான் ஒரு கேள்வி கேட்டேன்ல, உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சிகள் நம்மளுடைய பண்பலையில?
1: மேடம், எனக்கு இந்த டீ டைம் தான் பிடிச்சமான டைம் ப்ரோக்ராம் மேடம்.
0: சரி, அப்படிங்களா?
1: ஆமா.
0: சரி, அதனால தான் வந்து இன்னைக்கு ஃபோன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டு.
1: ஆமா ஆமா மேடம், ஒரு வாரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கறேன் மேடம், இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு.
0: சந்தோஷம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பாட்டு கேட்கலாம்.
1: சரி மேடம்.

0: நேரம் 3:24 ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் டீ டைம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் எம்எஸ்என்ல இருந்து பொலிகா பேசுறமா.
0: என்ன பாடல் கொடுக்கலாங்கய்யா?
1: நிச்சயமால இருந்து வாராய வெண்ணிலா வேங்கிற பாட்டுமா.
0: சரி, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: ஸ்கூல் வீட்டு பக்கத்துல ஸ்கூல்ல செக்யூரிட்டி கேக்குறமா.
0: ஆஹா, அப்படியே பாடல்களை கேட்டுட்டே இருக்கீங்க இல்லையா?
1: ஆமா ஆமா ஆமா, ரெஸ்ட் எனக்கு போ, அதனால பாட்டு.
0: சூப்பர் சூப்பர், எல்லாரும் சேர்ந்து கேட்டு சந்தோஷமா இருக்கும். சரிங்களா?
1: ஓகேம்மா ஓகேம்மா,
0: நன்றி.

0: आरईजी और टीबी की हार।
1: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
2: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
0: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டீ டைம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில யாரு பேச காத்துட்டு இருக்காங்க கேக்கலாம். வணக்கம்.
4: ஹலோ,
3: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: ஹலோ, வடபக்தல மூர்த்தி குடான்ல இருந்து வெங்கடேஷ் பேசுறேங்க.
3: என்ன பாடல் கொடுக்கலாங்க?
4: நான் கைத்தறி நெசிச்சுட்டு இருக்கிறேங்க.
3: சரிங்க, இப்பதான் முதல் முறையா பேசுறீங்களா?
4: ஆமாங்க, முதல் முறையா பேசுறேங்க.
3: சரிங்க,
4: குமதம் படத்துல இருந்து மாமா மாமா பாட்டு கொடுங்க.
3: கேக்கலாங்களா? இன்னொரு முறை பேசுறப்போ ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க சரிங்களா? இல்ல ரேடியோ விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துருங்க.
4: சரி சரி சரிங்க.
5: போடாதே.

0: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है.
1: கடந்த 6 வருஷத்தில் பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள் உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
2: வசந்த இல்லம்.
3: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
4: அர்த்தமுள்ள அரட்டை.
3: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
2: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
3: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
5: குவிஸ் டைம்.
3: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
5: உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்.
3: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை, என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது, குவிஸ் டைம், நேயர் நெஞ்சம். நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
6: நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இன்று இரவு 9:25 மயில்மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மயில்மார்க் சம்பாரவை.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல டீ டைம் கேட்டுட்டு இருக்கோம். 3:41 ஆயாச்சுங்க. இவ்வளோ நேரம் எப்படி போச்சுனே தெரியல. அவ்வளோ ஜாலியாக பாடல்கள் எல்லாமே கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க, லைந்துட்டு இருக்காங்க. ஓகே, யார் பேச காத்துட்டு இருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: ரமேஷ், வேளாண்டிபாளையத்துலேருந்து.
0: வேளாண்டிபாளையம் ரமேஷ், என்ன பாடல் கொடுக்கலாங்க?
1: மணிமேகலை படத்திலிருந்து கண்களில் வெண்ணிலவு.
0: கேட்கலாங்களா? நன்றி.

0: நேர்களே, இன்று மாலை 5:02 சித்திர சவானம் நிகழ்ச்சியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி ஆனைக்கட்டியில் அமைந்துள்ள நீலகிரி உயிர்கோள இயற்கை பூங்காவின் அலுவலர்கள் கார்த்திகா மற்றும் பாலமுருகன் ஆகியோருடைய நேரலை இருக்கு. கேட்க மறக்காதீங்க. டீ டைம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து யார் பேச காத்துட்டு இருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார், எங்கேருந்து பேசுறீங்க? உங்க ஏரியா பேரு சொல்லுங்க. அது எங்க இருக்குங்க?
1: இங்க தொண்டாமுத்தூர் வளைங்க.
0: சரி, தொண்டாமுத்தூர் பக்கத்துல இருந்து. உங்க பேருங்க?
1: எங்க ராஜன்.
0: என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: இங்க பூங்கால
0: கேக்கல. சரியா கேக்கலங்க, விட்டு விட்டு கேக்குது.
1: பூரட்மன்லரோடு நாலு சனியாக நின்றேன்.
0: இருவல்லவர்கள் திரைப்படத்துல இருந்து.
1: ஆமாங்க, ஆமாங்க.
0: கேக்கலாம்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: நேர்களே, இன்று இரவு 9:15 மயில்மார்க் சம்பாரவியின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை சி கே சரஸ்வதி. டீ டைம் நிகழ்ச்சியில பேச காத்துட்டு இருக்காங்க. யார் எங்க இருந்து கேக்கலாம்? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க யாரு?
1: கடாத்து பக்கத்துல நஞ்சுண்டவரம், நஞ்சுண்டவரத்திலிருந்து பழனிசாமி.
0: என்ன பாடல் கொடுக்கலாங்க?
1: அடிமை பள்ளியிலிருந்து தாய் இல்லாமல் நான் இல்லை.
0: கேக்கலாங்களா?
1: ஓகே.

3:53 வணக்கம், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரின் டீ டைம். என்னாச்சு அப்படின்னு தெரியல. இணைப்பில் இருக்கீங்களா? ஓகே, இணைப்பில் இருந்து அவர் எங்கேயோ போயிட்டாரு. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி பரவாயில்ல, யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம் வணக்கம், என்ன ஆச்சுங்க? இவ்வளோ நேரம் அவ்வளோ சந்தோஷமாக எல்லோரும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா டீ டைம்க்கு முடிச்சுட்டு அப்படியே கெட் செட் கோ விளையாடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காங்க போல் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே பரவாயில்ல, எல்லாருக்கும் சேர்ந்து

0: ஒரு அழகான பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.
1: காற்று வந்ததும் கொடிய செய்ததா,
2: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா,

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM ல இவ்வளவு நேரம் கேட்டு ரசிச்சோம். இது டீ டைம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். நன்றி நேயர்களே.
1: சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் மக்கள் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஊடுருவல்களை தடுப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் வரும் 18 ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தலில் தாவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் திரு காதர் முஹிதீன் விஜய் ரசிகர் மன்ற தலைவர் போல செயல்படுவது வருத்தம் அளிப்பதாக திமுக கூறியுள்ளது. மேகதாது மற்றும் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான பிரச்சினைகளில் முதலமைச்சர் திரு விஜய் தமது நிலைப்பாட்டினை தெரிவிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் திரு முத்தரசன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழையும், தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மனிஷா மற்றும் நேஹா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். நார்வே செஸ் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 15 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான 54 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அரையிறுதி ஆட்டம் ஜப்பானில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

குட் ஈவினிங் மக்களே, நேரம் 4:40 நொடி, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM ல கெட் செட் கோ தி கேம் ஷோ. இன்னைக்கு என்ன கேம்ங்க, அப்படியே அவ்வளோ ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்க, என் காதுகளுக்கு அப்படியே கேக்குதுங்க. என்ன அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல, இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா பேச போறீங்க. நான் உங்களுக்காக ஒரு பாட்ல இருந்து ஒரு கிளிப்பிங்க வந்து பிளே பண்ணுவேன், சரிங்களா? அதை நல்லா கவனமா கேட்டுட்டு அந்த அற்புதமான ஆழமான வார்த்தைகளை வந்து நீங்க பேச போறீங்க. எஸ், எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதை கேளுங்களேன்.

சூப்பரா இருக்குல்ல, இது இவ்வளவு அழகா பாடியிருக்காங்க இல்லையா? இது அப்படியே நீங்க பேச போறீங்க, அழகா பேச போறீங்க. வேற இது கூட குட்டி குட்டியான வார்த்தைகளை சேர்த்துக்கலாம், அப்படியே வந்து சூப்பரா பேச போறீங்க. இதுதான் இன்னைக்கான கேம் 2312103. அது இல்லாம 2316312 இன்னொரு நம்பர் உங்களுக்காகவே 2317046 கூடவே 0422 அப்படின்ற கோயம்புத்தூரோட முன்னிணைப்பை சேர்த்துக்கோங்க. நிகழ்ச்சியில் உங்களோட பேசிட்டு இருக்கேன் லக்ஷ்மி தேவி. Yes, tea time learn.

0: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है।
1: கடந்த 6 வருஷத்தில் பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள், உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.

0: அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல டீ டைம் நிகழ்ச்சிகளை இருக்கோம் இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. என்ன அப்படியே டீ டைம் விட்டு வெளியே வரதுக்கு மனசே வர மாட்டேங்குது. ஓகே, கெட் செட் கோ கேம் ஷோவில் தான் இருக்கோம். இன்னைக்கு நம்ம நேயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டு பாட போகிறது கிடையாது, பேச போகிறாங்க. என்னதான் அப்படின்னா பாட்டை தான் பேச போகிறாங்க. அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு வணக்கம்
1: எங்கள் அருமை சகோதரிக்கு இனிய மாலை வணக்கம்.
0: யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நாங்கள் திருப்பூர் பாண்டிய நகர் சிவசங்கர் பேசுறேங்க. எல்லாரும் நிலையத்தில் நலம்ங்களா?
0: ரொம்ப அருமையா இருக்கோங்க. சரி, பேசுறதுக்கு தயாரா இருக்கீங்களா?
1: ஆ சரிங்க.

0: ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள் தான், கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க பார்க்கலாம், கேட்கலாம்.
1: சரிங்க. சொல்லட்டுங்களா?
0: பேசுங்க.
1: ஓ மக சியா. ஓ மக சியா. நாக்கு முக்கு நாக்கா. நாக்கு முக்கு நாக்கா. நாசகலாக்கா.
0: ஓ சகலாக்கா. என்னங்க உங்க அக்கா பக்கத்துல இருக்காங்களா? அக்கா அன்பு பாசம் பொழியறீங்களே மழை மாதிரி. சரி, இன்னொரு முறை
1: சொல்லுங்களா?
0: பேசுங்க.
1: ஓ மக சியா. ஓ மக சியா. நாக்கு முக்கு நாக்கா. நாக்கு முக்கு நாக்கா. நாக்கல.
0: ஓ சகலாக்கா. சரி, ஓகே. முதல் முறையா முதல் நேரா வந்து முயற்சி பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா, அதுக்கே வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்காக நிறைய வித்தியாசமான பாட்டுலாம் இருக்குங்க, இதை கேளுங்களேன்.

கேட்டீங்களா? ஸோ ட்ரை பண்ணிட்டு இருங்க, அடுத்ததாக பேசுறதுக்கு யாரு காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு காத்துட்டு இருக்கு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன் கெட் செட் கோ தி கேம் ஷோ.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லா நேர்களும் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கொடுக்கலாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்க நியாயம்? கண்டிப்பாக லைனுக்கு வாங்க, ட்ரை பண்ணுங்கள். 3 நம்பர் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். 2-3-1-2-1-2-1-2-1-3-1-2-1-0-3-2-3-1-7-4-6. ஸோ இதை பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஓ மகசியா, நாக்கு முக்கு நாக்கா, ஓ சக்கலாக்கா, ஓஹா ரெண்டாக்கா அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணன் கொழுமங்கட்டாலேருந்து அந்த நம்ம கொடுத்தோலையா பேசுங்க அப்படின்ட்டு அப்படியே டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோன் பண்ணுறப்போ 0422 அப்படின்ற கோயம்புத்தூரோட முன்னிலைப்ப சேர்க்கறதுக்கு மறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யார் பேச காத்துட்டு இருக்காங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, பேசுங்க.

0: சூப்பர். அடுத்து வணக்கம்.
1: வணக்கம்.
0: மறுபடியும் யாருங்க?
1: ஹலோ,
0: கேக்குதுங்க, சொல்லுங்க.
1: வணக்கம், பெருமாநல்லூர் டெய்லர் குமார்.
0: குமார் கேட்டீங்களா?
1: சொல்லுங்க. இன்னொரு
0: தடவை கேட்கலாங்களா?
1: கேட்கலாங்க.

0: கேட்டிங்களா?
1: கேட்டுங்க.
0: பேசுங்க பார்க்கலாம்.
1: அவ்வளவுதாங்களா?
0: சரி, நல்ல முயற்சி. இன்னொரு நேர் வந்து என்ன இதே சொல்கிறாங்களா, இல்லை அவங்களுக்கு வந்துட்டு இருங்க, ரொம்ப நேரமாக ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, கேட்கலாம். வணக்கம், யாரை எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்களா? ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன் கெட் செட் கோ தி கேம் ஷோ. வணக்கம், யாரை எங்கேருந்து பேசுகிறீங்க? சூப்பர், ஓகே. நம்ம நேர்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைன் கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அருமையான ஒரு புதுவிதமான நிகழ்ச்சியாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நாங்களும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியநகர்லேருந்து சிவசங்கர் இந்திராணி சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் உங்களுக்காக அடுத்த பாட்டு ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த பாட்டு கேட்கக்கூடிய கேப்பில் இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே அப்படியே பாட்டு கேளுங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கெட் செட் கோ தி கேம் ஷோ விளையாண்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில யார் பேச காத்துட்டு இருக்காங்க? வணக்கம், யாரைங்க பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நாங்க சாவகட்பாளையத்துல இருந்து பெருமாள் சாமி பேசுறேங்க.
0: சரிங்க, ப்ளே பண்ணலாங்களா உங்களுக்கான கிளிப்பிங்ஸ்?
1: என்னங்க மேடம்,
0: பாட்டு கேக்குறீங்களா? பேசுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா?
1: ஓகே மேடம்.
0: ஓகே, இத கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: ஆ கேட்டங்க மேடம்.
0: அப்படியே பேசுங்க அழகா.
1: அஸ்கு லஸ்கா ஏமோ ஏமோ ஐ அஸ்கு அஸ்கு லைபே ஆஹா போலிங்கா சிந்தா இஸ்கு இஸ்கு மயிலே.
0: மயிலே யார கூப்பிடுறீங்க மயிலே அப்படின்ட்டேன்.
1: அப்படியே பாட்டில் வருதுங்க மேடம்.
0: ரொம்ப நல்ல முயற்சி பண்ணீங்க, சூப்பரா முயற்சி பண்ணீங்க. உங்களுக்கு கிளாப்ஸ் காத்துட்டு இருக்கு, கேக்குறீங்களா?
1: ஓகே மேடம், வாய்ப்புக்கு நன்றி.
0: எஸ் வாட்ஸ்அப்லையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நேர்கள் வந்து அஸ்கு புஸ்குன்ற தவிர அதுக்கப்புறம் என்னம்மா சொல்ல வர்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? கேக்குதுங்களா? வணக்கம், சூப்பருங்க. ஓகே, ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம என்ன பண்ணாலும் இந்த நான் இந்த உலகம் நம்மளை உத்து பார்க்கணுன்ற மாதிரி ரொம்ப கவனித்து ரேடியோ பக்கத்துலேயே காதை வச்சுக்கிட்டு கேட்டுட்டு இருக்காங்க எல்லா நேர்களும். என்ன தான் அப்படி வரிகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ஃபன் சாங்ஸ் உங்களுக்காக ப்ளே பண்ண நாங்களும் இங்கே ரெடியாக காத்துட்ருக்கோம். இப்போது திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்துலேருந்து பாட்டு.

நேர்களின் அம்மா ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி ஆணைக்கட்டில இருக்கக்கூடிய நீலகிரி உயிர்கோள இயற்கை பூங்காவின் அலுவலர்கள் கார்த்திகா மற்றும் பாலமுருகன் இவங்க எல்லாருமே நம்மளுடைய ஸ்டுடியோக்கு வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்க காத்துட்டு இருக்காங்க. மறக்காம கேளுங்க, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கெட் செட் கோ தி கேம் ஷோ கேட்டுட்டு இருக்கோம். குகன் சேந்து கோத்தகிரில இருந்து நிகழ்ச்சி சூப்பரா இருக்குங்க, ஆனா லைனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. ஸோ மூணு நம்பர்லையும் ட்ரை பண்ணுங்க. 0422 அப்படின்ற முன்னிணைப்போடு 2312-1033 மற்றும் ஒரு எண் 2316-312-2317-046. ஸோ மூணு லைன்லையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து லைன் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருங்க. வாட்ஸ்அப்லேயும் எங்களுக்கு சொல்லுங்களேன் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஸ்கு லஸ்கு ஏமோ ஏமோ அப்படின்னு சொல்லிட்டு அதோடய ஸ்டாப் பண்ணியிருக்காங்க மெசேஜை. ஓகே, இதே மாதிரி நிறைய நேர்கள் பார்த்தீங்கன்னா பாலா திருப்பூர் வந்துட்டமாக ட்ரை பண்ணிட்டு அனுப்பிச்சிட்ருக்காரு. மூக்குனூர், சண்முகநகர், சிவகுமார், மலர்குடி, சபரிப்பிரியா, சரோஜினி இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாமே டைப் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கீங்க. உங்களுடைய அன்பு வந்து அளப்பரியதுங்க அப்படின்றத வந்து இங்கே சொல்லாமல் வாட்ஸ்அப் மூலமாக டைப் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றதா உண்மையும் கூட. ஓகே, தென் பொன்முடியிலேருந்து நாகமணியும் சொல்லியிருக்காங்க, சூப்பர், டைப் பண்ணி அனுப்புறதை விட நீங்கள் கேட்குறது, அதாவது நீங்கள் அந்த பாட்டை நீங்கள் பேசுகிறப்போ அவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்றதான். சூப்பர், ஒருத்தர் லைனில் காத்துட்டு இருக்காரு, பேசலாம். வணக்கம் வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?

என்ன ஆச்சு அப்படின்னு தெரில. ஸோ லைனுக்கு வர்றாங்க பட் பேச மாட்டுறாங்க, லைன் வந்து அவங்களுக்கு சரியாக சிக்னல் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறோம். இன்னொரு அன்பர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க. வணக்கம், கேட்குதுங்களா? வணக்கம், சூப்பருங்க. கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, நம்ம அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: 4:40 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM கெட் செட் கோ தி கேம் ஷோ விளையாண்டுட்டு இருக்கோம். ஸோ அழகான பாடல்களை உங்களை பேச சொல்லி அன்பா கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில யாரு? வணக்கம், கேக்குதுங்களா?
1: கேக்குதுங்க,
0: சொல்லுங்க. எங்க யாருங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: என்னங்க
0: உங்க பேருங்க?
1: நந்தகுமாருங்க.
0: சரி, உங்களுக்கான ஆடியோ ப்ளே பண்ணட்டுங்களா?
1: பிட்டு போட்டுட்டுங்க.
0: உங்களுக்கான கிளிப்பிங்ஸ் நான் ப்ளே பண்றேன், கவனமா கேளுங்க சரிங்களா?

0: கேட்டிங்களா? ம், பாடுங்க.
1: என்னங்க
0: சிரிக்கிறீங்க? நான் வேற உங்களை பாட சொல்லிட்டேன், பேசுங்க தயவு செய்து. இன்னொரு தடவை ப்ளே பண்றேன், கவனமா கேளுங்க, ஆரம்பத்துல இருந்தே கேளுங்க, சரிங்களா? கேட்டிங்களா?
1: ஆ, கேட்டேன் கேட்டேன்.
0: ஆரம்பத்துல இருந்து முயற்சி பண்ணுங்க.
1: ஆ, ஹோ ஹோ நகே.
0: ஃபோன் வருதா? இந்த ஃபோன் வருதுங்களா? என்னமோ சொன்னீங்களே.
1: என்னங்க?
0: என்னமோ சொன்னீங்க ஃபோன் வருது அப்படினு சொல்லிட்டு.
1: ஆ,
0: சரி, நன்றி நன்றி, நல்ல முயற்சி பண்ணீங்க. ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுறாங்க, அதுக்கே வந்து வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சே ஆகணும் அப்படின்றத உண்மை. வாட்ஸ்அப்பில் நிறைய நேர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது தாங்க, டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க, ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கோம். வணக்கம், யாரேங்கிருந்து பேசுகிறீங்க? வணக்கம் வணக்கம், யாரேங்கிருந்து பேசுகிறீங்க?
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: ம், சொல்லுங்க.
2: முயற்சி
0: பண்ணுங்க.

0: பேசுங்க கேக்கலாம்.
1: மேடம் மேடம் இந்த ட்ரிப் போடுங்க மேடம்.
0: எங்க நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல இதுதானங்க ரெண்டு தடவை கேட்டோம்.
1: அதாவது மனசுல பதிய மாட்டீங்க மேடம். ஓமாசியா
0: நாக்கு
1: முக்கு நாக்கா.
0: சரி இன்னொரு முறை கேளுங்க.

பேசுங்க கேட்கலாம். என்னங்க போங்க இப்படி சொல்லிட்டீங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில இன்னொரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, தொடர்ந்து முயற்சி பண்றாங்களா அப்படின்னு கேட்கலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், கேக்குதுங்க, நீங்க பேசுறீங்க. ரேடியோ வால்யூம் தான் கேட்டுட்டு இருக்கு, நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது. சூப்பர், ஓகே, ட்ரை பண்றாங்க, அதுக்கே நம்ம பாராட்டுக்களை சொல்லியாகணும். மங்காத்தா திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்டுட்டு மறுபடியும் கெட் செட் கோ தி கேம் ஷோ நிகழ்ச்சிக்குள்ள வரலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கெட் செட் கோ தி கேம் ஷோ விளையாண்டுட்டு இருக்கோம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மாலை வணக்கத்துடன் நிகழ்ச்சியில் இணைவதை ஆலங்காம்பு தனித்தன பகுதியில் இருந்து விஜயகுமார்.
0: ஓகே விஜயகுமார், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: கேட்டுட்டு இருக்கேன்.
0: ஓகே சூப்பர், நான் உங்களுக்காக பிளே பண்றேன், நீங்க ட்ரை பண்ணுங்க பாடுறதுக்கு, சரிங்களா?
1: ஓகே மேடம்.

0: என்னங்க ஓகே ஓகேங்க அது
1: பாருங்க.

0: பேசுங்க கேக்கலாம்.
1: பாட்டு வரியே தெரியுது.
0: அச்சோ சரி, ஏதாவது கொஞ்சமாவது ட்ரை பண்ணுங்க. ஒன்னு ரெண்டு வார்த்தை அதுக்குள்ள இருந்து, மானே தேனே பொன்மானே இப்படி ஏதாவது ஒண்ணு. என்னாச்சு,
1: இன்னொரு முறை கேக்கலாங்களா?
0: இன்னொரு முறை ப்ளே பண்ணுங்க அப்படின்ற மாதிரியா?
1: ஆமா.
0: ஓகே.

0: சூப்பர் கேட்டாச்சு. இப்ப ட்ரை பண்ணுங்க.
1: லாமோ லீமோ, லாமோ லீமோ அப்படிங்கிற வார்த்தையை கேட்கலாம்.
0: அத பேசுங்க பேசுங்க.
1: லாமோ லீமோ, லாமோ லீமோ. அந்த வார்த்தை
0: நல்ல முயற்சி, நன்றி அழைத்தமைக்கு. சூப்பருங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு லைனே கிடைக்கலங்க, இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி ரொம்ப புதுமையா இருக்கு, ரொம்ப காமெடியா இருக்குங்க அப்படின்னு சொல்லி கஞ்சம்பட்டில இருந்து சண்முகானந்தம் சொல்லியிருக்காங்க. கேம் சூப்பரா இருந்துச்சுங்க அப்படின்ட்டு பாலா திருப்பூர்ல இருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. பாட்டை பேச சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு மதுக்கரையில இருந்து பெரியசாமி சொல்லியிருக்காரு. நம்ம பாட்டை பாட்டாதானே பாடியிருக்கோம், பேச சொல்றப்போ கொஞ்சம் திணறலா இருக்கு, இருந்தாலும் சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு இந்த ஒரு மணி நேரம் அப்படின்ட்டு நிறைய நேர்கள் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அன்புக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். ஸோ இப்போ நிகழ்ச்சியில பாட்டு காத்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

நேர்களை நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்னும் சில நிமிடங்கள்ல கேட்க போறோம் சித்திர செவ்வானம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி ஆணைக்கட்டில இருக்கக்கூடிய நீலகிரி உயிர்கோள இயற்கை பூங்காவின் அலுவலர்கள் கார்த்திகா மற்றும் பாலமுருகன் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. நேரலையில நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்க காத்துட்டு இருக்காங்க. நீங்களும் தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இவ்வளோ நேரம் கேட்டு ரசிச்சோம். இது கெட் செட் கோ தி கேம் ஷோ. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா லைனுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் நம்ம கூடயும் பேசினாங்க. லைன் கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்லைங்க, நாளைக்கும் உங்களுக்காக கெட் செட் கோ தி கேம் ஷோ காத்துட்ருக்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, தொடர்ந்து ரேடியோ கேட்டுட்டே இருங்க. உங்களுடைய விருப்பமான பாடல்கள் எல்லாமே கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருங்க. இன்னைக்கு கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து நன்றி நேர்களே.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் மக்கள் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஊடுருவல்களை தடுப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தலில் தவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்பு மனு தாக்கல் செய்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் திரு காதர் மொய்தீன் விஜய் ரசிகர் மன்ற தலைவர் போல செயல்படுவது வருத்தம் அளிப்பதாக திமுக கூறியுள்ளது. மேகதாது மற்றும் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான பிரச்சினைகளில் முதலமைச்சர் திரு விஜய் தமது நிலைப்பாட்டினை தெரிவிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் திரு முத்தரசன் கூறியுள்ளார். நீலகிரி கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழையும் தென்காசி திருநெல்வேலி தேனி திண்டுக்கல் திருப்பூர் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. நார்வே செஸ் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 15 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான 54 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அரையிறுதி ஆட்டம் ஜப்பானில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: அஞ்சு மணி 3 நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் சித்திரச்செவ்வானம். ஒவ்வொரு நாளும் இந்த சித்திரச்சவனம் ஸ்பெஷலாக இருக்கும். இன்னைக்கு கூட இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம். ஸோ இந்த நாளில் ஒரு முக்கியமான 2 பேர் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம் இந்த சித்திரச்சவனத்தில். அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஆணைக்கட்டில் அமைந்துள்ள நீலகிரி உயிர்கோள இயற்கை பூங்காவின் அலுவலர்கள் ஒருத்தர் டாக்டர் எஸ் பாலமுருகன் சீனியர் மேனேஜர், இந்த பக்கம் ஆர் கார்த்திகா சீனியர் அட்மின் ஆஃபீஸர். இருவருக்கும் மாலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 103.3 சார்பாக
3: வணக்கம் நேயர்களே.
4: வணக்கம் நேயர்களே.
2: எஸ், இப்படி யோசிச்சு பேசுறதுனால வந்து நீங்கள் நினச்சிடாதீங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் சார். ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு அது என்னங்கிறது நேயர்களுக்கு நல்லாவே தெரியும். உலக சுற்றுச்சூழல் நாள் அப்படிங்கிறது ஏன் முக்கியமான ஒன்று, நீங்கள் ஆரம்பிச்சுருங்க.
3: இந்த உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதலாக வந்து அனுசரிக்கப்பட்டது, அதாவது கொண்டாடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1973 வந்து தீர்மானம் போட்டாங்க, ஸ்வீடனில் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணதாவது செயலாக்கத்துக்கு வந்தது பார்த்தீங்கன்னா 1973. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இயற்கையை வந்து பாதுகாக்கணும். நம்மளோட இந்தியானோட ஆர்டிகல்ஸில் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா 48(7)-ம் 51(1)-ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இயற்கையை பாதுகாப்பது ஒவ்வொரு தனி மனிதனின் கடமை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு வருடமும் வந்து இந்த June 5 வந்து நம்ம வந்து உலக சுற்றுச்சூழல் தினமாக நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்.
2: ஓகே, இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பில் உங்களுடைய, அதாவது நீலகிரி உயிர்கோள இயற்கை பூங்காவுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குது?
3: இந்த பூங்கா வந்து பார்த்தீங்கன்னா 1986 நிறுவப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் தொண்டு நிறுவனம், அரசு சாரா நிறுவனம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்க, NGO அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிட்டத்தட்ட

0: 86 வகை மரங்கள் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 30,000 மேற்பட்ட மரங்கள் வந்து நாங்கள் வளர்த்திருக்கோம். ஸோ இந்த பகுதியில் இருக்க, அந்த நீலகிரி பகுதியில் இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட வந்து அந்த உயிர்கோளத்தை வந்து நம்ம வந்து தொன்மை மாறாமல் பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட வந்து பங்களிப்பு வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் மரங்களை வளர்த்துறது மட்டும் இல்லாமல் வண்ணத்து பூச்சிகள் இருக்குங்களா, பட்டர்ஃப்ளைஸ் கார்டன் நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம். தென் அதுக்கப்புறம் வந்து ஹெர்பல் கார்டன் அது நாங்கள் வச்சுருக்கோம். அப்புறம் சீட் பேங்கிங் விதை வங்கி வந்து நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த விதை வங்கியில் வந்து இந்த நீலகிரி பகுதியில் அந்த உயிர்கோளத்தில் இருக்கக்கூடிய வளரக்கூடிய வந்து மர வகைகளை வந்து நாங்கள் வந்து அதனோட சீட்ஸை வந்து விதைகளை நாங்கள் தேர்ந்தெடுத்து அதை வந்து பக்குவப்படுத்தி அதை வந்து நாங்கள் பாதுகாத்து வச்சுட்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ அது வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய யாராச்சும் மக்கள் கேட்டாங்கனாலோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு வந்து தொழிற்சாலை கேட்டாங்கனாலோ அதனோட சாயல் மாறாமல் நாங்கள் வந்து அப்படியே வந்து நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்.
1: ஓ, மிகப்பெரிய விஷயம் அது. ஸோ இன்றைக்கி நாளில் உலக சுற்றுச்சூழல்னால இந்த மாதிரியான விஷயத்தை எடுத்து கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஆனால் இந்த இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுடைய இயற்கை சூழல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அது ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் பங்களிப்பும் கொடுத்தாகணும். ஆனால் இப்போ நம்ம மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலை நீங்கள் பார்க்குறது என்ன கார்த்திகம், நீங்கள் சொல்லுங்கள்.
2: இப்போ மக்கள் என்ன வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த கிளைமேட் சேஞ்சஸ் வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி இந்த வருஷத்துக்கான கருப்பொருளே வந்து கிளைமேட் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அந்த கிளைமேட்னால எவ்வளோ நம்ம சஃபர் ஆகிறோம். நார்மல் டைமுக்கு மழை பெய்யுதுன்னா மழை பெய்யறது கிடையாது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா வெயில் தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு பிளான்ட் ஒரு செடி நம்ம வச்சு வளர்த்தினோம்னா கரெக்டாக அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டோன்னா கிளைமேட் சேஞ்சஸில் வந்து பிற்காலத்தில் வந்து மாறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உள்ளது. சோ அனிமல்ஸ் வந்து அதுல நிறைய ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ் ஏ மனுஷர்கள் நம்ம வந்து ரோல் பண்றது ரொம்ப கம்மி தான். சோ நான் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, மக்கள் வந்து கண்டிப்பா வந்து நம்ம இந்த சுற்றுச்சூழல் நாள் அன்னைக்கு வந்து கண்டிப்பா நம்ம பாதுகாக்கணுங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன்.
1: ஒரு உறுதிமொழி மாதிரி எடுத்துக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறோம் பகிர்றோம், பட் அது வந்து எவ்வளோ இம்பாக்டை கொடுக்குது அப்படின்னு ஒன்று இருக்கு. பட் இந்த நம்மளுடைய NBNP அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயோடிவர்சிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் அதில்?
0: பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது வெறும் மரங்களை மட்டும் வளர்த்துறது கிடையாது, பயோடைவர்சிட்டி கிடையாதுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிகள், பூச்சியினங்கள், பறவைகள், விலங்குகள், அப்புறம் வந்து பிளாஸ்டிக்கை வந்து தவிர்க்கிறது, அப்புறம் வந்து வாட்டர் என்ன சொல்கிறதுங்க சோர்ஸஸை வந்து நம்ம வந்து அதை என்ன சொல்கிறதுங்க நம்ம ரீடைன் பண்ணுறது, அதை வந்து செப்பனிடுறது. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து பயோடைவர்சிட்டிங்க. நாங்கள் எங்களோட வந்து இந்த பார்க்கில் NBNP அப்படின்னு சொல்லக்கூடிய நீலகிரிஸ் பயோஸ்பேர் பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்ன அனைத்து பயோடைவர்சிட்டியும் வந்து நாங்கள் வந்து பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்கோம், அதை வந்து பாதுகாத்துட்டு வந்திருக்கோம். ஸோ எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா, எங்களோட பார்க்கில் வந்து ஒரு இந்த இப்போ இந்த சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஜூன்லேருந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் வரைக்கும் சீசன் இருக்கும். பட்டாம்பூச்சிக்கான அந்த மைக்ரேஷன் பீரியட் அப்படிம்பாங்க, இடம்பெயர்வு காலம் அப்படிம்பாங்க. நீங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு 30 வகையான பட்டாம்பூச்சி வகைகளை வந்து எங்களோட பார்க்கில் வந்து நீங்கள் வந்து பூங்காவில் வந்து நீங்கள் கண்டுகளிக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து பல்வேறு பகைப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி இனங்களை வந்து நீங்கள் வந்து நேரடியாகவே வந்து பார்க்கலாம்.
1: எஸ், ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து ரொம்ப சட்டலாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. பட் நீங்கள் இந்த ஒரு அமைப்புக்குள்ளே வர்றதுக்கு உங்களுக்கு உந்துதலாக இருந்த விஷயம் என்ன? ஏன்னா இப்போ நம்ம ஒரு சுதலிசமாக பேசிட்டு இருக்கோம், டாக்டர் எஸ் பாலமுருகனாக இருக்கட்டும் இல்லை ஆர் கார்த்திகாவாக இருக்கட்டும், நீங்கள் இந்த விஷயத்தை தன்னை இனிஷியேட்டிவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்ச பாயிண்ட் எப்போ? எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் மேம், நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம வந்து நீட்டாக வச்சுக்கணும் சுத்தமாக வச்சுக்கணும் தோணும், பட் டே பை டே லைஃப்பில் வந்து அது பாசிபிளான்னு கிட்ட கிடையாது. பட் அது ஒரு வேலையாகவே அது வந்து தன்னுடைய லாங் டேர்ம் ஒரு ஜேர்னியாக எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. எதில் இப்படி நீங்கள் இணைச்சிக்கிட்டீங்க இதில் உங்களுடைய?
2: நான் வந்து இதுக்குள்ளே நான் வரணும்னு ஆசைப்பட்டது என்னென்னா, நான் ஸ்கூல் லைஃப்பில் வந்துட்டு நம்ம வந்து எல்லாருமே செய்கிறது சாக்லேட்ஸ், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் சாக்லேட் நம்ம சாப்பிட்றோம். ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு கரெக்டாக நம்ம அதை டஸ்ட்பின்ஸில் நம்ம போடுறோமா? யாருமே அதை பண்ணுறது கிடையாது. ரோட்டில் எங்கே நம்ம கிடைக்குதோ அங்கே எல்லாமே நம்ம அதை த்ரோ பண்ணிட்டு போயிடுறோம். ஸோ அதனால வந்து என்ன ஆகுதுன்னா கிளைமேட் சேஞ்சஸ் வந்து அந்த இடத்துல வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகுது, பாதிக்கப்படுது. ஸோ அப்போ எதுனால இப்படி பாதிக்கப்படுதுன்னா, நேச்சராக வந்து மழை பெய்யும்போது டைரெக்டாக அந்த சாயில்குள்ளே போகாமல் அந்த பிளாஸ்டிக் மேலேயே இருந்து அப்படியே அது ஸ்பாயில் ஆயிடுது. ஸோ இதனால வந்துட்டு கிளைமேட் சேஞ்சஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து பாதிப்புக்குள்ளாகிறனால, சரி நம்ம இதுக்குள்ளே போனோம்னா என்னால் முடிஞ்ச பிளாஸ்டிக்ஸை நான் ரிமூவ் பண்ணிடலாம், நான் எடுத்து போட்டுட்டேன்னா என்னை பார்த்து 4 பேர் எடுத்து போடுவாங்கல்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இந்த ஒர்க்குக்குள்ளே நான் வந்து ஜாயின் பண்ணது.
1: என்ன சார் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் பார்க்கும்போது, ஒரு சின்ன சாக்லேட் தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்க போனால் அது ஒரு வெதர் ரிப்போர்ட்டே சேஞ்ச் பண்ண அப்படின்ற மாதிரி, நீங்கள் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க?
0: நான் அடிப்படையிலே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கல்வி எல்லாமே வந்து இந்த சமூக பணியை சார்ந்தது. என்னோட முதுகலை சமூக பணிகளில் வந்து நான் முடித்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட எம்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமூக பணித்துறையாக தான் இருந்தது. தென் அதுக்கப்புறம் என்னோட ஆய்வு

0: பிஹெச்டியும் வந்து பார்த்தீங்கன்னா சமூக பணி இந்த சோஷியல் ஒர்க்கில் தான் இருந்தது. ஸோ நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-20 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனியார் ஐ மீன் அரசு சாரா நிறுவனங்களில் வந்து வேலை பண்ணிகிட்டு இருக்கேங்க. என்னோடய படிப்பு தான் உனக்கு வந்து அடிப்படை என்ன சொல்கிறதுங்க ஒரு ஃபேக்டர் ஃபார் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுக்கான காரணம்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய நிர்வாகம் வந்து ரொம்ப ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. என்னோடய நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 70 ஏக்கராவை வந்து அவங்க நினச்சிருந்தாங்கன்னா வந்து எப்படி வேணாலும் ப்ரமோட் பண்ணியிருந்துருக்க முடியும். ஆனால் கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த கமர்சியலைஸ் வணிக மயமாக்காமல் இது வந்து சமுதாயத்துக்குனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனில் வந்து என்னோடய மேனேஜ்மெண்ட்டோட இன்ஸ்பிரேஷனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த நீலகிரி பயோஸ்பியர் நேச்சர் பார்க்கு ஆர்கனைசேஷனில் வந்து நான் ஜாயின் பண்ணேன்.
1: எஸ், இந்த ரெண்டு பேரோட ஒரு சின்ன ட்ராவல், அதுக்கப்புறம் இது ஏன் இவ்வளோ முக்கியமான நாள் அப்படின்றதும், அது வந்து ஒரு சின்ன விஷயம் கூட பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்ற விஷயத்தையும் பேசிட்டு இருக்கோம். இன்னும் பேச நிறைய விஷயங்கள் இருக்குது, தொடர்ந்து பேசலாம். நேர்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க சித்திரச்சி வேணாம். இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல்னு சொல்கிறோம், அந்த தினத்தையொட்டியான சிறப்பு நிகழ்ச்சியில் நிறைய பேர் பேசிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சி அடுத்த பாடல் வந்து உங்களுக்காக கேளுங்க ரசிங்க.

0: 5:15 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க சித்திரச்சவனம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி ஆணைக்கட்டியில் அமைந்துள்ள நீலகிரி உயிர்கோள இயற்கை பூங்காவின் அலுவலர்கள் சீனியர் மேனேஜர் டாக்டர் எஸ் பாலமுருகன், இந்த பக்கம் சீனியர் அட்மின் ஆஃபீஸர் கார்த்தியா இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பேசி பகிர்ந்துட்டு இருக்கோம். பொதுவாகவே இந்த மரம் வைக்கிறது, வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயம் பண்ணாலே நான் ஏதாவது ஒரு ஃபேவர் பண்ணுறேன் தானே அப்படின்ற மாதிரி போயிடுது. மரம் வச்சாலே போதுமானதா இந்த உலக சுற்றுச்சூழலுக்கு?
1: மரம் வைக்கிறது வந்து போதுமானதான்னு கேட்டால் இல்லை, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒரு மரம் மட்டும் வச்சுட்டு அதை நம்ம கண்டுக்காமே நிறைய பேர் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு மரம் வச்சுட்டு அந்த மண்ணில் வந்து கரெக்டாக அந்த செடி வந்து வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அந்த செடி வளரலைங்கிறத ஃபர்ஸ்ட் யாருமே அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னா அந்த சாயில் அந்த இடத்துல வந்து ஃபர்டைலே ஆயிருக்காரு. நம்ம நேச்சுரலாக சாயில் வந்து ஃபர்டைல் ஆகிறதுக்கு 1000 இயர்ஸ் ஆகுது, 1.3 சென்டிமீட்டர்ஸ் ஃபர்டைல் ஆகிறதுக்கு. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா, மக்கள் வந்து அந்த ஃபர்டைல் ஆகிறத வந்து நம்ம ஸ்டாப் பண்ண வச்சுட்டு பிளாஸ்டிக்ஸ் நிறைய போட்டுடுறோம். இப்போ நேச்சுரலாக அதை ஃபர்டைல் ஆகிறதுக்கான அந்த டைமை நம்ம கொடுக்கறதே இல்லை. ஸோ இப்போ இதனால தான் அந்த இடத்துல வந்து அந்த மரம் வைக்கிறது வந்து வளராமல் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்னா, மெயினாக இந்த டைம் வந்து நம்ம ஃபுல் பிளாஸ்டிக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்பேஸை கொடுத்தா இயற்கையே அதோட ஒர்க்கை அது கரெக்டாக பண்ணிகிட்ருக்கு. மனுஷர்கள் நம்ம எப்பயுமே வந்து ஒரு அதுக்கான வழியை மட்டும் விட்டு கொடுத்தா போதுமானது.
0: எஸ், மரம் வைக்கிறது மட்டும் இல்லாம அது முறையா பாதுகாத்து அது பெருசா கொண்டு வர விஷயமும் இருக்கு. நம்ம
1: நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்குங்க சார்.
0: இந்த ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லவும் தான் ஏன் வருது. பொதுவா சார், நம்ம என்ன விஷயம் பண்ணுவோம்னா, இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்போம். ஏன் ஒருத்தர்னால என்ன ஆயிட போகுது அப்படின்னு நினைச்சிட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷயங்கள் இருக்கும். இது நம்மளுடைய மக்களுக்கு இதை பத்தியான விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிறைய நீங்க மீட் பண்ணுவீங்க நிறைய மக்களை.
2: விழிப்புணர்வு மக்களுக்கு மத்தியில் வந்து நிறையாவே இருக்குங்க. யாருக்கும் வந்து எப்படி பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தெரியும், குப்பை போடக்கூடாதுங்கிறது தெரியும். பட் இருந்தால வந்து விழிப்புணர்வு நாலேஜ் மட்டுமே வந்து ஒருத்தரை வந்து இந்த அடுத்த கட்டத்துக்கு வந்து அதை எடுத்துகிட்டு செல்லாதுங்க. ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர் அப்படிம்பாங்க. ஸோ இது மரம் வளர்க்குறத விட்டு வெறும் மட்டும் வந்து இது சூழ்நிலை சுற்றுச்சூழல் சார்ந்தது மட்டும் கிடையாது, உளவியல் சார்ந்தது தான். நீங்கள் வந்து மரம் வைக்கணும்னு முடிவு பண்ணியிருப்பீங்க, ஒரு மரம் வாங்கி வச்சுருப்பீங்க, ஐ மீன் ஒரு சின்ன ஒரு நாற்று வாங்கி நீங்கள் வந்து அதை வந்து பிளான்டேஷன் பண்ணியிருந்திருப்பீங்க. அது வளர்க்குறது அப்படிங்கிறது உளவியல் சார்ந்தது நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு தாட்டி அதை மரம் வச்சுட்டு அப்படிங்கிற மட்டும் போதாது, வந்து டெய்லி வந்து நீங்கள் வந்து அதுக்கு வந்து பார்த்துக்கணும், அவங்க சொன்ன மாதிரி தண்ணி ஊற்றணும், அந்த ஏரியாவில் வரக்கூடிய நேட்டிவ் ஸ்பீசிஸாக வாங்கி வைக்கணும். இன்னொரு வந்து நான் உளவியல் சார்ந்ததுன்னு ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க சொன்னாங்க சாக்லேட் பேப்பர்ஸ் வந்து போடுறதுனால வந்து நிறையா வந்து பொல்யூஷன் ஆகுது அப்படிங்கிறது. நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அது போட்டால் பொல்யூட் ஆகும் அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் வந்து என்ன பண்ணுவோம்னா, சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்மளை அறியாமலே வந்து என்ன பண்ணுவோம்னா அதை வந்து கீழே போட்டுருவோம். இது வந்து சாக்லேட் பேப்பர் மட்டும் கிடையாது, நிறைய இடத்துல நம்ம என்ன ஹோட்டலுக்கு போவோம், ஐ மீன் ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது வந்து ஏதாச்சும் ஒரு பலகாரங்கள் வாங்கி சாப்பிட்டு அந்த பேப்பர் அப்படியே பிளாஸ்டிக்கை வந்து கவர் அப்படியே கீழே போட்டுட்டு போவோம். கடைக்கு போகும்போது வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து நம்ம வாங்குவோம். நம்ம இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பேசுறது வந்து கிடையாது, பட் உங்களோட வாழ்வியலில் டெய்லியுமே, அதாவது தினசரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பிளாஸ்டிக்கையோ இல்லை வந்து மற்ற வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பொருள்களையோ வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மனசில் கொண்டாடணும். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பேசக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த உடனே முடியாது, முயன்றால் முடியாததில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி நீங்கள் கடைக்கு போகிறீங்க, இன்றைக்கி சாயந்தரம் நீங்கள் வந்து ஏதாச்சும் வந்து கடையில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பேக் வாங்குறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் கூட வந்து இயற்கையில் வந்து ஏற்கனவே மக்கக்கூடிய இருக்கக்கூடிய பொருட்களை வந்து, அதாவது இப்போ மஞ்சப்பை அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், ஸோ அதை வந்து நீங்கள் மறுபடியும் வந்து உபயோகப்படுத்திங்கன்னா வந்து பிளாஸ்டிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி உங்களோட தினசரி அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கம்மி பண்ணலாம். எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேனா நம்ம எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு பேனா வாங்குவோம், 2 நாள் வச்சுருப்போம், அது 3வது நாள் அது காணாமல் போகும், 2வது நம்ம 5 ரூபாய் தானே.

0: திருப்பாதானே அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். பட் அது இல்லாமல் அந்த பேனாவை வந்து நீங்கள் வந்து தீர்ற வரைக்கும் வந்து கம்ப்ளீட்டாக எழுதுனீங்க அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அதனோட சைக்கிள்ஸை வந்து நம்ம வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்லையும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ன சொல்கிறதுங்க கண்காணிப்பு வந்து ரொம்ப முக்கியம்.
1: ஸோ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஆட்டிடியூட் பிஹேவியர் அப்படிங்கிறது வந்து உளவியல் ரீதியாக ஒரு மரம் வளர்க்குறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு வேலை இல்லை எல்லாரும் சொல்லிட்டோம் சோசியலிஸ்ட்டுக்கு ஏதோ பண்ணுறோன்றது கிடையாது அப்படிங்கிறது ரொம்பவே கிளியரான ஒரு விஷயம். பட் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நீலகிரியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு உயிர்கோளை ஒரு இயற்கை பூங்கா அப்படிங்கிறது வந்து சுற்றுலாவாகவும் பார்க்கப்படுது, சூழ்நிலையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய இடமாகவும் பார்க்கப்படுது. இது எப்படி நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணுறீங்க? அது என்னென்ன நிறைய பேர் வருவாங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, லிவிங் பீப்புள்ஸ் வருவாங்க, அது எப்படி நீங்கள் அதை அவங்களுக்கு விளக்குறீங்க, அதை கொடுக்குறீங்க?
0: ரொம்ப நல்ல கேள்வி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் பர்பஸ் வந்து இது என்டர்டெயின்மெண்ட்டு வந்து பார்க்கே கிடையாதுங்க. ஸோ இதில் நிறையா மக்களுக்கு வந்து நான் இது மூலிமா தெரிவிச்சுக்கிற விரும்புகிறேன். இது வந்து மற்ற பூங்கா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கும்போது வந்து ஒரு மலர்களோ இல்லை வந்து ஒரு புல்வெளியோ வந்து இருக்காதுங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு காடுன்னு தான் நான் சொல்லுவேன். இது மேன்மேட் ஃபாரஸ்ட்.
1: ஓகே.
0: ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து நீங்கள் வந்து அந்த ஈக்காலஜி பேலன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். நிறையா மரங்களை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுசார் பகுதியில் ஒரு கல்வியல் பார்க்குன்னு தான் நான் வந்து பூங்கான்னு தான் நான் சொல்லுவேன் இது.
1: ஓகே.
0: ஸோ இதில் வந்து நிறையா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எங்கள் கிட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 15,000 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பூங்காக்கு வந்து வருகை தராங்க. இதில் வந்து அவங்களோட மரங்கள் வந்து அதனோட மரங்கள் ஒவ்வொரு மரங்கள் என்னென்ன இருக்குது, அதனோட பயன்கள் என்ன, அந்த மரங்கள் வந்து இந்தியாவில் வந்து எங்கெங்கே இருந்துக்குது, இதனோட வரலாறு என்ன, ஒவ்வொரு மரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரலாறு இருக்கும். ஸோ அந்த வரலாறை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து இந்த மரங்களுக்கும் இந்த பூச்சிக்கும் இந்த உயிரினங்களுக்கும் வந்து என்னென்ன தொடர்பு இருக்குது, அந்த சைக்கிளை சங்கிலி தொடர் அப்படிமா இல்லைங்களா, அந்த சங்கிலி தொடரை வந்து அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது போன்ற வந்து இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்ககிட்ட ஒரு டொமஸ்டிக் அனிமல் செட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் அனிமல்ஸ் வந்து நம்மளோட சாயலில் வந்து நம்மளோட ஏரியாவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு டைவர்சிஃபைடாக தான் நாங்கள் வந்து இதை கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம்.
1: எஸ், கரெக்டாக சொன்னீங்க சார். ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கு எந்த தேவையான மரங்கள் விலங்குகள் வந்து இந்த இடங்களில் தான் பர்டிகுலராக இருக்கும், அதுக்கான வாழ்வில் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் சொன்னீங்க மரத்துலேயே வந்து மரம் வந்து இந்த மாதிரியான செட்டப்பில் மரங்கள் தான் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. இப்போ நம்ம நீலகிரி உயிர்கோள இயற்கை பூங்கால வந்து நம்ம செட்டப்பில் இருக்க மரங்கள் மட்டும்தான் இருக்கா, இல்லை வெளி இருக்கக்கூடிய மரங்களும் ஏதாவது இருக்கா?
2: நீலகிரி உயிர்கோள இயற்கை பூங்கால நம்ம நேட்டிவ் மரம் மட்டும்தான் நாங்கள் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி வளர்த்துறோம். அதை தாண்டி வெளிநாட்டு மரங்களையும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம், அதையும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வளர்த்துறோம். ஏன் அப்படின்னா சில பேர் வந்து வெளிநாட்டில் போய் அந்த பிளான்ட்ஸை வந்து பார்க்க முடியாது. ஸோ நிறைய பேர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னு சார் சொல்லியிருந்தாரு. வரும்போது நிறைய ஸ்டடி பர்பஸ்க்காக தான் வருவாங்க. வரும்போது இந்த மரத்தை பற்றி ஜஸ்ட் ஒரு இமேஜ் கூகுளில் மட்டும்தான் ஒரு இமேஜாக பார்த்துருப்பாங்க. பட் நம்மக்கிட்ட வந்து லைவ்லி அந்த மரம் வந்து இருக்கும். அதோட ஃப்ளவர் சீசன் ஆகட்டும், அதோட சீட்ஸ் ஆகட்டும், வர்றவங்க எல்லாத்துக்குமே பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் அண்டு என்வரன்மெண்டல் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போதெல்லாம் அவங்க நிறைய நோட்ஸ் எடுத்துக்குவாங்க. லைவ்லி அந்த ஃப்ளோரா பிளான்ட்ஸ் வந்து பார்த்துட்டு போகும்போது அவங்க நிறையாவே ஃபீட்பேக் சொல்லுவாங்க. இந்த பிளான்ட்டு நாங்கள் அங்கே போய் பார்க்குறதுக்கு இங்கே நிறையா இருக்குது அப்படிங்கிறத அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ நிறைய பேர் போகும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க கேதர் பண்ணிட்டு கூட போகிறாங்க. ஸோ வெளியில் போகும்போது கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒரு செடியை நாங்கள் வச்சு வளர்த்துவோம், எங்கள் பர்த்டேக்கு கண்டிப்பாக ஒரு செடியை வளர்த்துறோம், நாங்களும் வளரும்போது எங்களோட செடியும் கூடயே வளருங்கிறத எங்கள் கிட்ட உறுதிமொழியாக கொடுத்துட்டு போகிறாங்க.
1: எஸ், ஆனால் பொதுவாக வந்து சில உயிரினங்கள் வந்து அழிய தருவாயில் இருக்குது, அழிஞ்சிட்டு வருது அப்படிம்பாங்க. சில பேர் அதுக்கான டேக் கேர் எடுத்து இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அதே மாதிரி தாவரங்களுக்கும் உண்டு, மரங்களுக்கும் உண்டு அப்படிங்கிற விஷயங்கள் உண்டு. இந்த மாதிரி இனம்லாம் வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறது, அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடிய ஒரு 70 ஏக்கர்ஸில் எடுத்துகிட்டு எத்தனையோ வகை மரங்கள் இருக்குது, அதில் அழியக்கூடிய வகை மரங்கள் அப்படின்றது இருக்குது, அதுக்கு நம்ம ஸ்பெஷல் எஃபோர்ட் ஏதாவது போடுறோமா?
2: கண்டிப்பாக அழியக்கூடிய மரங்கள் நிறைய இருக்குது. மேக்ஸிமம் யுத்ராஷ மரம் எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாருமே யுத்ராஷம் கழுத்தில் ஒரு மாலையை போட்டுக்குவாங்க. பட் ஆனால் அது ஒரு அழியக்கூடிய நிலைமையில் இருக்குங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தையும் நாங்கள் வந்து கன்சர்வ் பண்ணி நாங்கள் வளர்த்திட்ருக்கோம். வரவங்களுக்கு இந்த நிலைமை, இந்த பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலைமையில் அழிஞ்சிட்டு வருதுங்கிறது கூட நாங்கள் எஜுகேஷன் பர்பஸ்லாம் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். அது போக பிளான்ஸ் மாத்திரம் இல்லாமல் அனிமல்ஸு, பேர்ட்ஸு, டோட்டல் பயோடைவர்சிட்டியே நாங்கள் வந்து அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம்.
1: ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு இனம் வந்து இந்த மாதிரி டெத் நோக்கி போயிட்டுருக்கு, அழிவு நோக்கி போயிட்டுருக்கு அப்படிம்போது அதுக்கான எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஸ்பெஷலாக ஒரு உயிரினங்களாக இருக்கும், இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயே இருக்கட்டும், வெளிய பக்கம் வந்து ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் பார்த்துட முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஸ்பெஷலான இருக்கக்கூடிய பூச்சி இனங்கள் இல்லை விலங்கினங்கள் வந்து நம்மளுடைய உயிரின் பூங்கலாக இருக்குங்களா?
2: இதில் வந்து நம்ம பட்டர்ஃப்ளை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு மைக்ரேஷன் டைம் வந்து ரெண்டு டைம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். என்ன

0: அதில் வந்துட்டு இங்கேருந்து ஆணைக்கட்டியிலிருந்தும் நம்ம சவுத் சைடுக்கும் அண்ட் வெஸ்டர்ன் சைட்லேருந்து அப்படி நம்ம நம்ம சைடுக்கும் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வரும். அப்போ ஃப்ரீக்வெண்ட்லி விசிட்டிங்காக வந்து நிறைய பட்டர்ஃப்ளைஸ் நாங்கள் வந்து ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம்.
1: இது மாதிரி ரொம்ப ரேராக இருக்கிறது மாதிரி அப்படின்ற மாதிரி விஷயம்.
0: எஸ் சார்.
1: எஸ் இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ ஸ்டடி பர்பஸ்க்காக வரதா இருக்கட்டும் இல்லை வந்து ஃபேமிலியோட இந்த ட்ரிப்பாக வரும்போது இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற விஷயங்களை நீங்கள் சொன்ன மாதிரி என்னோட போர்டுக்கு நான் கண்டிப்பாக ஏதோ ஒன்று நான் பண்ணுவேன் மரம் வளர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கான பங்களிப்பு நம்மளுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி மாணவர்கள் வாலண்டியராக வந்து நம்மளுடைய இடத்துல ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கா?
2: நிச்சயமாக இருக்குங்க. நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்னி படிக்கிறவங்களுக்கு, ஜுவாலஜி படிக்கிறவங்களுக்கு, ஈவன் வந்து சமூக பணித்துறையில் MSW படிக்கிறவங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் வந்து கொடுத்துட்ருக்கோம்.
1: ஓ கிரேட். ஓகே.
2: ஸோ அதில் வந்து அவங்க மரத்தை பற்றி அவங்க படிக்கலாம், பூச்சியினங்களை வந்து படிக்க முடியும். ஸோ ஒரு சமுதாய பங்களிப்பு எப்படி இருக்கணுங்கிறது வந்து அந்த சமூக பணித்துறை சார்ந்த மாணவர்கள் வந்து அவங்க வந்து கற்றுட்டு போகலாம். ஸோ அதனால் வந்து இது மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நிச்சயமாக வந்து ஒரு பொக்கிஷம் தான் நான் சொல்லுவேன் நான்.
1: எஸ் கிரேட். அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தனியார் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொண்டு போயிருக்கலாம், பட் சமூகம் சார்ந்து ஒரு விஷயம் கொண்டு போகிறது, அதுவும் நிறைய நிறைய உயிரினங்கள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது, அதை வந்து நிறைய இளைஞர்களுக்கு போக வேண்டிய விஷயம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நிறைய டெக்னாலஜி வளர்ந்துச்சு, நிறைய வந்து ஃபோன் அடிக்டடாக இருக்காங்க, நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரியான பீப்புள்ஸ் வந்து நம்மளுடைய இடத்துக்கு வரும்போது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் இல்லைங்களா உங்களுக்கு? அது
2: நிச்சயமாக சார், நீங்கள் சொன்னது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இதில் வந்து இந்த டெலிஃபோன் டாக்ஸிங் அப்படிங்கிறது வந்து நம்ம இடத்துக்கு வந்தீங்கன்னா சுத்தமாக இருக்காது. நம்பர் ஒன் வந்து
1: பார்த்தீங்கன்னா,
2: ஆமாம், டவரே கிடைக்காது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கலாம், நீங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கலாம். ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது இல்லை வீட்டிலேருந்து ஃபோன் வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது. நீங்கள் இங்கே உள்ளே வந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களுக்கு வந்து டவர் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மேலே டவர் கிடைக்காது, பட் இருந்தாலும் பாதுகாப்பான பகுதி. ஸோ அதை வந்து நான் வந்து உத்தரவாதம் அளிக்கிறேன் நான். ஸோ நீங்கள் உள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் உங்கள் எல்லா இதுலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிஸ்ஆக்சினேட் ஆகிட்டு இருப்பீங்க.
1: ஓகே.
2: ஸோ இன்னொன்று வந்து நீங்கள் மரங்களை வந்து டச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு மரத்தை நீங்கள் வந்து டச் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு மரத்தினோட இலையும் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபட்டதாக இருக்கும், ஒவ்வொரு கிளையும் வந்து மாறுபட்டதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுங்க, அந்த மொபைல்லேருந்து அடிக்ஷன் ஆகிறதுக்கு வந்து உடனே பண்ண முடியாது, பட் அந்த இருக்கக்கூடிய ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகிட்டு வேறு மாதிரியான ஒரு ஃபீலுக்கு வந்து போடுவீங்க, இயற்கையோடு வந்து ஒன்றி இருப்பீங்க நீங்கள்.
1: எஸ் கிரேட். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சித்திரைச் செவ்வானத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டிய ஆணைக்கட்டியில் அமைந்துள்ள நீலகிரி உயிர்கோள இயற்கை பூங்காவோட அலுவலர்கள் ரெண்டு பேர் நம்மளோட பேசிகிட்டு இருக்காங்க. எஸ் பாலமுருகன் அண்ட் கார்த்திகாவங்க. ஸோ தொடர்ந்து பேசலாம், பாடலுக்கு பிறகு கேளுங்கிற சிங்கி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க சித்திரைச் செவ்வானம்.

0: 5:33 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் கேட்டு வச்சிருக்கீங்க சித்திரச்சவனம். இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி ஆணைக்கட்டியில் அமைந்துள்ள நீலகிரி உயிர்கோள இயற்கை பூங்காவின் அலுவலர்கள் கார்த்திகா மற்றும் பாலமுருகன் உங்களோட பேசிட்டு இருக்காங்க. ஸோ நேர்களுக்கு ஒரு நினைவூட்டலும் கூட, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்க தவறாதீர்கள். எஸ், இன்னைக்கு வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. ஸோ உலக சுற்றுச்சூழல் நாள். இதில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷலாக நம்ம கொண்டாடும் போது இன்றைக்கினாவது நம்ம உறுதிமொழி எடுத்துப்போம், இன்றைக்கி ஒரு மரம் வச்சிடலாம், இன்றைக்கி ஒரு செடி வளர்த்துக்கும். ஸோ அது வந்து வீட்டு தோட்டம் இல்லை மாடி தோட்டம் இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எடுக்கணும் முயற்சி பண்ணுவோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர் வந்து அது ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பிரேக் பண்ணிடுது. ஒரு செல்ஃபாக இந்த விஷயத்தை பண்ணால் இன்னுமே பி பெட்டர் அப்படின்ற மாதிரி நீங்கள் பர்சனலாக நினைக்கிற விஷயம் என்ன?
1: சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் அப்படிம்பாங்க, அதாவது ஒரு தாட்டி மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக், அதை வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம்.
0: ஓகே.
1: அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிரான்ஸ்போர்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ நம்ம நிறையா வந்து இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து ரெண்டு கார் வந்துருச்சு, ரெண்டு பைக் சாதாரணமாக இருக்குது, அதை விட்டுட்டு கொஞ்சம் வந்து தவிர்த்துட்டு

0: வந்து நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து யூஸ் பண்ண முடியும் நம்மளால. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சரௌண்டிங்ஸை வச்சு க்ளீன் பண்ணுறது, வந்து என்வரான்மெண்டல் பொல்யூட் ஆகாமல் வந்து க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றுலா எங்காச்சும் போவோம், ஸோ பார்க்கும்போது வந்து நிறைய அனிமல்ஸை பார்ப்போம், அதுக்கு நம்ம வந்து கொண்டுட்டு வந்தது வந்து ஃபீட் பண்ணுவோம். இப்போ கோயிலுக்கு போனோம் அப்படின்னா குரங்கு இருக்கும், குரங்குக்கு வந்து நம்ம வந்து பொரிய கொடுப்போம், இல்லை வந்து எங்காச்சும் போகும்போது வந்து நம்மளோட என்ன சொல்கிறது சப்பாத்தியை எடுத்துகிட்டு போவோம், பரோட்டா கொடுப்போம். இந்த மாதிரி அது அனிமல்ஸ்க்குன்னு சில வந்து ஹேபிட்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணாமல் இருந்தாவே போதும்.
1: ஓகே,
0: ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து மைக்ரோ லெவலில் வந்து பண்ணாமல் போது பெரிய வந்து மாற்றங்களை வந்து நம்ம கொண்டுட்டு வந்துட முடியும். ஸோ சிறுதுளி பெருவெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் வந்து நான் சொல்லுவேன். ஸோ இது நம்மளோட பிஹேவியர் கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா, கொஞ்சம் மாற்றணும்னாவே வந்து பார்த்தீங்கன்னா சூழலுக்கு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனை வந்து ஒரு தனி மனிதனால் கொடுக்க முடியுங்கிறது என் நம்பிக்கைங்க.
1: எஸ், ஒரு ஆணோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அணுன்னு இல்லை ஒரு ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா பொதுவாகவே வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு, அது வந்து வீட்டிலேருந்தே தான் மோஸ்ட்லி எல்லாத்தையும் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எப்படி இதை விஷயத்தை பார்க்குறீங்க, இது விஷயம் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி?
2: சார் சொன்ன மாதிரி

0: கொடுப்போம், பரோட்டா கொடுப்போம். இந்த மாதிரி அது அனிமல்ஸ்க்குன்னு சில வந்து ஹேபிட்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணாமல் இருந்தாவே போதும்.
1: ஓகே.
0: ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து மைக்ரோ லெவலில் வந்து பண்ணாமல் போதும், பெரிய வந்து மாற்றங்களை வந்து நம்ம கொண்டுட்டு வந்துட முடியும். ஸோ சிறுதுளி பெருவெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் வந்து நான் சொல்லுவேன். ஸோ இது நம்மளோட பிஹேவியர் கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா, கொஞ்சம் மாற்றணும்னாவே வந்து பார்த்தீங்கன்னா
1: சூழலுக்கு
0: மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனை வந்து ஒரு தனி மனிதனால் கொடுக்க முடியுங்கிறது என் நம்பிக்கைங்க.
1: எஸ், ஒரு ஆணோட பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை, அணு இல்லை, ஒரு ஜென்ரலாக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா பொதுவாகவே வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து அதிகமாக இருக்குங்க பெண்களுக்கு, அது வந்து வீட்டிலேருந்தே தான் மோஸ்ட்லி எல்லாத்தையும் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எப்படி இந்த விஷயத்தை பார்க்குறீங்க, இது விஷயம் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி?
2: சார் சொன்ன மாதிரி குரங்குன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு சடனாக ஒரு விஷயம் தோணுச்சு. எல்லாத்துக்குமே அந்த குரங்கு ஸ்டோரி எல்லாத்துக்கும் தெரியும், தொப்பி குரங்கு. ஒரு வியாபாரி வந்து போயிட்டு இருப்பாங்க, அப்புறம் அவர் டயர்டாயிட்டும் ஒரு மரத்தடியில் தான் தூங்குவார். ஏன்னா அவருக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்திருக்கும், பட் ஏன் அந்த மரத்தடியில் போய் அவர் தூங்கினார், அது ஒன்று இருக்குது. ஸோ அப்போ அந்த மரத்தடியில் போய் தூங்கும் போது அங்கே இருந்த குரங்கெல்லாம் என்ன பட்டுச்சுன்னா, அவர் கொண்டு வந்த கேப் எல்லாத்தையுமே எடுத்து அங்கே எங்கே தூக்கி போட்டுருச்சு. இந்த மரல் ஆஃப் ஸ்டோரி என்னென்னா, அவர் எந்திரிச்சு பார்க்கும்போது அவர் பேக்கு பார்க்குறாரு, கேப் எதுவுமே இல்லை. அப்போ அவர் வந்து என்ன நினச்சிருக்கலாம், அந்த குரங்கு எல்லாத்தையுமே அவர் அடிச்சிருக்கலாம், கல்லை கொண்டு அடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் அது எதுவுமே பண்ண கிடையாது. என்ன பண்ணார்னா, அவர்கிட்ட இருந்த ஒரு கேப்பை எடுத்து கீழே ஒரு இடத்துல போட்டார், ஒரு ஸ்பேஸில் போட்டார். மற்ற அந்த குரங்கெல்லாம் அதை பார்த்து என்ன பண்ணிச்சுன்னா, எல்லா கேப்பையுமே எடுத்து அந்த இடத்துல கரெக்டாக போட்டு.
1: எனக்கு புரிஞ்சிருச்சு மேம்.
2: ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கிளைமேட் சேஞ்சஸ் தான் இந்த வருஷத்துக்கான கருப்பொருள். ஸோ மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு வியாபாரியாக நம்ம இருப்போம்னு வச்சுக்கோங்க, நம்மளை சுற்றி நிறைய குரங்குகள் இருக்குது. நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம ஒரு இடத்துல போடுறோம், ஆனால் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, நிறைய பிளாஸ்டிக்ஸை எடுத்துகிட்டு போகிறாங்க, ஆனால் கரெக்டான இடத்துல அதை வந்து போடுறாங்களா? போட கிடையாது. ஸோ நம்ம அந்த குரங்கு கிட்ட இருந்து ஒரு ஸ்டோரி நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி மக்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, நமக்கு வந்து நிறைய அறிவுகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிளாஸ்டிக்ஸை வந்து யூஸ் பண்ணாமே இருந்தாவே போதும்.
1: பொதுவாகவே வந்து ஏதோ ஒரு விஷயத்தையும் வந்து வீட்டில இருந்து ஆரம்பிங்க அப்படிம்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி செல்ஃப் நம்ம பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம சுத்தி இருக்கிற வீடு, நம்ம நாலு பேர் ஒரு அஞ்சு பேர் இருக்கணும், அந்த வீட்டுல இருந்து ஆரம்பிங்க அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாளில் நம்ம வந்து காடு வளர்க்குறது எவ்வளவு முக்கியம், மரங்களுடைய தனித்துவங்கள் எப்படி இருக்கு, அதை நான் சார்ந்திருக்கக்கூடிய உயிரினங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கு அப்படின்னா பேசுறோம். இது நீங்க சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், இல்ல அப்கமில வர எல்லாருக்குமே வந்து ஒரு லெசனா இருக்கும். இப்படி நம்மளை தேடிய நம்மளுடைய நீலகிரி உயிர்கோள இயற்கை பூங்காக்கு வரக்கூடிய நிறைய பேருக்கு நீங்கள் போதியமான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க. அங்கேயே இருந்து பார்க்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கா? ஏன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எந்த அளவுக்கு போதுமானதாக இருக்குன்றது நமக்கு தெரியல. ஒரு இப்போ எல்லாருமே சார் ஒரு தனியாக இடத்துக்கு போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கணும்ப்பா அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒரு அவுட்டரில் இருக்கக்கூடிய பிளேஸுக்கு நம்மளுடைய அந்த மேக்ஸிமம் டைம் என்னவாக இருக்குது அவைலபிலிட்டி?
0: ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அது அவைலபிலிட்டி டைம் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்து அதில் இருக்க முடியும். உங்களுக்கு வந்து இயற்கை பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம், அதில் ஒரு நாள் இருக்கலாம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து டென்டட் ஸ்டே அப்படிங்கிற வந்து ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது, அகாமடேஷன் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் அதில் வந்து தண்ணி தங்கிட்டு வந்து நீங்கள் வந்து அந்த இயற்கையினோட சுற்றுச்சூழலை வந்து நீங்கள் வந்து ரசித்து அனுபவிக்க முடியும். ஸோ அதற்கான வாய்ப்புகளை வந்து எங்ககிட்ட வந்து இருக்குங்க. ஸோ இதில் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வந்து அவுட்பான் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இங்கே வந்து எங்களோட பார்க்கில் வந்து அவங்க நடத்துவாங்க. அதற்கான எங்களுக்கு வந்து ஒரு டீம் வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து லீடர்ஷிப் இருக்கும், அதில் வந்து என்வரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அப்புறம் வந்து என்வரான்மெண்டல் சேஃப்டி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறோம். என்வரான்மெண்டல் லாஸை பற்றி நாங்கள் வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். லீடர்ஷிப் அவுட்பான் ட்ரைனிங் நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க சார்.
1: சார், நீங்கள் இப்போ கம்பெனின்னு சொன்னோன்னே யாவது தொழிற்சாலைகள் வந்து நம்மளோட தமிழ்நாட்டோட மான்செஸ்டர்னா கோயம்புத்தூர். ஸோ நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது. நான் அதே சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள், நிறைய காடுகளும் இருக்குது. இந்த தொழிற்சாலைகளுடைய பங்களிப்பு, அதாவது சில விஷயங்களாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த சூழலை வந்து பாதிக்க மாதிரியோ இல்லை அந்த மாதிரி இருக்கிறதுக்கான விஷயங்கள் தவிர்க்கணும்னா என்ன மாதிரி பண்ணலாம்னு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுங்களேன் ரெண்டு பேரும்.
0: சார், இப்போ தொழிற்சாலைகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்குங்க. ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி வந்து அவங்க ஜஸ்ட் லைக் தட் வந்து எதையுமே வந்து அவங்க பண்ண முடியாது இன்றைய இருக்கக்கூடிய சூழலில். இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது தெரியல. இன்றைக்கி எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு 7 ஆக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஆக்ட் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து என்வரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் இருக்குது, வைல்ட் லைஃப் அனிமல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் இருக்குங்க, தென் அதுக்கப்புறம் வந்து வாட்டர் அண்ட் ஏர் பொல்யூஷன் ஆக்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்வரான்மெண்டல் கிளியரன்ஸ் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து அவங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தொழிற்சாலைகளை மட்டுமே வந்து நம்ம வந்து குற்றம் சாட்டுறது வந்து இந்த சமயத்தில் வந்து அது முறையாக இருக்காதுன்னு தான் என்னோட ஒரு அனுபவங்க. தொழிற்சாலைகள் அவங்களோட என்ன சொல்கிறதுங்க வரையறைக்கு உட்பட்டு என்ன வந்து அந்த உற்பத்தியில் இருக்கக்கூடிய என்ன சுற்றுச்சூழலுக்கு பாதிப்படையாமல் என்னென்ன மாதிரியான முயற்சிகளை முன்னெடுக்கணுமோ அத்தனையும் முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இதில் சமுதாய கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிம்பாங்க. அதுக்கு கீழே வந்து சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறுங்காடுகள் திட்டம் அப்படின்ட்டு அவங்க வந்து

0: பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா என்வரான்மெண்டல் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க. ஸோ அவங்க வந்து எந்தளவுக்கு வந்து அவங்களோட உற்பத்தினால் வந்து என்வரான்மெண்டல் பாதிக்கப்படுதோ அந்தளவுக்கு வந்து அவங்கள வந்து மரங்களை வந்து வளர்த்திருக்கணும், கார்பன் கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமாக வந்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தொழிற்சாலைகளோட அவங்களோட உற்பத்தியில் இருக்கக்கூடிய வரக்கூடிய இந்த என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸை வந்து கம்மி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி ஒரு வேளை வந்தாலும் அதுக்கு ஈக்குவலான வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை வந்து அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளையும் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
1: ஓ, சூப்பரான விஷயம் சார் அது. ஸோ மேம் பார்த்திங்க அப்படின்னா நான் நீங்கள் சொன்னீங்க ஒரு பிளாஸ்டிக் மூலமாக தான் எனக்கு தோண ஆரம்பிச்சது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும் எனக்கு ஆசை வந்தது. அந்த பிளாஸ்டிக் வந்து மழை ஒழுகும்போது அதை கரெக்டாக உள்ள பூமிக்கில் எடுத்துகிட்டு போகாமல் வேஸ்ட்டாக போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மழைநீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது ஒன்று வந்து ரொம்ப அதிகமான சூழலுக்கு தள்ளப்பட்டுரும், இல்லைனா ட்ரை ஆயிடுது. இந்த மழைநீர் சேகரிப்பை பற்றி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுங்களேன் இந்த நாளில்.
2: மழைநீர் சேகரிப்புங்கிறது இப்போ கவர்மெண்ட்டே அதை வந்து நமக்கு நாம்ஸாகவே அதை கொண்டு வந்துட்டாங்க. மழைநீர் கண்டிப்பாக சேகரிக்கப்படணும், ஏன்னா நமக்கு வந்து வாட்டர் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம செடி வச்சாவே மரங்கள் நடும்போதே ஆட்டோமேட்டிக்கலி வந்துட்டு அதிலிருந்து அந்த ஈரப்பதம் மூலிமா நமக்கு ஃபோட்டோ சிந்தசிஸ் நடந்து மேலே ஈரப்பதம் மேலே வானத்துக்கு போகும், க்ளோடுக்கு போயிட்டு அங்கேருந்து மழையாக நமக்கு கன்வெர்ட் ஆகி வரும். அது போக பார்த்திங்கன்னா இந்த நம்ம பிளாஸ்டிக்ஸ் தான் மேக்ஸிமம், இந்த பிளாஸ்டிக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணாவே நேச்சுரலி மழை பெய்யறது எல்லாமே அந்த சாயில்குள்ளே போயிடும். சாயில்குள்ளே போயிட்டு அந்த ஈரப்பதம் வந்து மாய்ஸ்சரை வாங்கி மேலே க்ளவுடிங்காக போய் சேஞ்ச் ஆகிட்டு திரும்பி ரெயினாக கன்வெர்ட் ஆகிட்டு வரும். ஸோ அதனால் நம்ம மழைநீரை எப்பயுமே வந்து வச்சு சேவ் பண்ணணும். அது போக நம்ம மழைநீர் வந்து நம்ம அந்த சேகரிப்பு தொட்டி நம்ம செஞ்சிருப்போம், ஆனா எத்தனை பேர் வீட்டுல வந்து கரெக்டா அதை மெயின்டைன் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல.
1: இப்ப நிறைய பக்கம் அதை பார்க்கவே முடியறது இல்லைங்க.
2: சும்மா நம்ம அந்த டைம் மட்டும் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா அந்த மழைநீர் சேகரிக்கணும், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஆனா அதை ஒன்ஸ் அதை போட்டுட்டாங்கன்னா அது அவ்வளவுதான். ஓகே, நமக்கு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க நம்ம அதை பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்கு, ஆனா எத்தனை பேர் வந்து ரெகுலரா அதை மெயின்டைன் பண்ணி அதை கரெக்டா வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது ஒரு க்வெஸ்டின் மார்க்கா நேயர்கள் கிட்ட நான் வைக்கிறேன்.
1: எஸ், இது எல்லாருமே இண்டிவிஜுவலாக யோசிக்க வேண்டிய விஷயம். பட் இப்போ லாங் டேர்ம் கோல்னு ஒன்று இருக்கும் சார். இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு அப்படின்றதுனா ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 6 மாதத்துக்குள்ள நம்ம இத்தனை வகையான மரங்களை கொண்டு வரணும், இல்லை இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் பாதுகாக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு டீம் கோலாக கூட இருக்கலாம். பட் ஒரு லாங் டேர்ம் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்குள்ளே நம்மளுடைய அட்லீஸ்ட் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஆணைகட்டி பகுதி கூட இன்னமான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கீங்களா உங்களுடைய டீம் மூலமாக?
2: இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு வீட்டில் ஒரு சின்ன செடி வச்சா போதும் நிறைய ஆக்சிஜன் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு, மியாவாக்கி கான்செப்ட்ன்னு சொல்லி ஒன்று இருக்கு. இது வந்து ஜாப்பனீஸில் வந்து ஆக்ரா மியாவாக்கின்னு ஒருத்தர் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவரை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு அந்த ஊரில் ஜாப்பனீஸ் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து ஒரு இடத்துல குப்பை போட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவர் யோசிச்சு ஒவ்வொரு நாளும் அவர் கிளீன் பண்ணிகிட்டே இருந்தார். கடைசியில் வந்து அந்த மக்கள் வந்து கேட்கவே இல்லை. ஸோ அந்த ஜாப்பனீஸ் சொன்னாங்க. ஃபாரஸ்டேஷன் அந்த இடத்துல வந்ததுமே சின்ன இடத்துல இவ்வளோ பெரிய காடா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியக்குரிய பார்த்தாங்க. ஸோ அதுதான் நம்மளோட கோயம்புத்தூர்லேயும் நிறைய பேர் அதை பண்ணியிருக்காங்க, நிறைய இண்டஸ்ட்ரியில் பண்ணியிருக்காங்க. ஏன் எங்களோட நீலகிரி பயோஸ்பி நேச்சர் பார்க்கில் கூட அந்த ஆக்ரா மியாவாக்கி கான்செப்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம். குழந்தைகளுக்கும் அதை நாங்கள் சொல்லித்தரோம். நம்ம வந்து இயற்கை வளத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும்னு சொல்கிறோம், ஆனால் நம்ம வந்து அதுக்கான இடத்த வந்து யாருமே நம்ம கொடுக்கறது இல்லை. ஸோ நம்ம அதுக்கான இடத்த கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்லி இயற்கை அதுவாட்டுக்கு வளர்ந்துட்டு போகுங்க.
1: எஸ் கரெக்ட். ஆனால் நீங்கள் பொதுவாக சொன்னீங்களே சார், அப்போ வந்து நம்மளுடைய தனிச்சையான ஒரு ஒழுக்கம் இது வந்து பார்த்திங்க நிறைய மாற்றம் அப்படின்னு. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வாகனங்கள் கிடையாது, இவ்வளோ போக்குவரத்து நெரிசல் கிடையாது, அது மூலமாக இருக்கக்கூடிய மாசு கிடையாது, அதனால நிறைய நிறைய காலநிலை மாற்றங்கள் மாறுபடுது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆகி போயிட்டுருக்கும், நிறைய டெக்னாலஜி ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும். பட் இப்போ வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த வாகன போக்குவரத்து அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு சூழ்நிலைக்கு பாதிப்பாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: ஸோ நிச்சயமாக இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொல்யூஷனில் அப்படிங்கிறது வந்து எமிஷனில் வந்து இந்த வாகனத்தினால் வரக்கூடிய புகையில் வந்து வர என்ன சொல்கிறது கார்பன் டை ஆக்சைடினால் வரக்கூடிய சூழ்நிலை பாதிப்பு வந்து மிக அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ டெல்லி நம்ம தலைநகரில் டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு தெரியும், தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிக்கூடாதுமாங்க. சில சமயத்தில் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து 1 வருஷம் 2 வருஷம் இருக்கலாம் டெல்லியில் வந்து ஒரு நாள் வந்து அங்கே இருக்கக்கூடிய முதல்வர் வந்து ஒரு கட்டளையிட்டார், இன்றைக்கி வந்து யாரும் வந்து வாகனங்களை இயக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த புகையினால் வந்து நாட்டில் வந்து பல பகுதிகள்

0: வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்மளோட கான்ட்ரிபியூஷனை என்ன செய்யலாம் அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்த முடியும். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துக்கும் வந்து ரீச் ஆகக்கூடிய அளவுக்கு தான் வந்து இருக்குங்க. தென் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், நம்ம வீட்டுக்கு வந்து பால் வாங்க போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து டூ வீலர் எடுக்கிறோம்.
1: ஆமாம்,
0: நீங்கள் அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டாக வந்து என்ன பண்ணலான்னா, இ வெஹிக்கிள் வச்சிருக்கலாம். அது கூட நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன், நீங்கள் சைக்கிள் வச்சு ஓட்டிட்டு போகலாம், உங்களுக்கு வந்து ஹெல்த்துக்கும் வந்து அது பாதிப்படையாது. இல்லைன்னா வாக் பண்ணி போகலாம். பால் கடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு நடக்கிற தூரம் தான் இருக்கும், ஆனால் நான் வந்து டூ வீலர் எடுப்போம்.
1: நம்மளோட சைக்கிளி ஃபண்டமெண்டலி நம்ம எல்லாரும் சோம்பேறின்ற அளவுக்கு ஆயிடுச்சு சார். ஏன்னா எடுத்தால் பைக்கு, இறங்கின பைக் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு.
0: ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ண முடியும். இதே மாதிரி வந்து நம்ம ட்ராவல் வந்து அடிக்கடி பண்ணுறத வந்து இப்போ கூட பிரதமர் வந்து சொல்லியிருக்காரு, ட்ராவல் வந்து அதிகமாக பண்ணாதீங்க, கம்மி பண்ணுங்க. நான் வேறு விதமாக வந்து எடுத்து பார்க்குறத அதில் வந்து என்ன அப்படின்னா, பொல்யூஷனை வந்து நம்மளால் எந்தளவுக்கு வந்து கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிறதுலையும் வந்து ஒரு உட்கருத்து இருக்குது.
1: ஆமாம், கரெக்ட் தான்.
0: ஸோ அதனால் வந்து லைக் நம்மளோட ஆக்டிவிட்டியில் நம்ம பண்ணுறத நம்ம வந்து அதாவது என்றைக்குமே வந்து இந்த இது சொசைட்டி பற்றி படிக்கும்போது ஒரு டெஃபினேஷன் சொல்லுவாங்க, மேக்ஸ் வெப்பர் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொசைட்டிங்கிறான டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. பட் காமனாக வந்து நான் ப்ராக்டிக்கல் டெஃபினேஷன் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம ஊருக்கு தான் உபதேசம் அப்படிம்பாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து நான் வந்து ஒன்று பேசுகிறேன் அப்படின்னா வந்து அதில் நான் வந்து செயலில் வந்து செஞ்சு காட்டணும். சொசைட்டி அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, என்னை தவிர்த்து மீதியெல்லாம் சொசைட்டி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அந்த சொசைட்டியில் நம்மளும் ஒருத்தர் தான் அப்படிங்கிறது நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு காலத்தில் நீங்கள் வந்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, இந்த பால் அப்படிங்கும்போது சின்ன விஷயம்தான். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே வந்து நம்மளால் டீ காஃபியை குடிக்காமல் இருக்க முடியாது. ஸோ எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 6 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் பால் வாங்குவோம், எல்லாமே பேக்கெட் பால்.
1: ஆமாம்,
0: நார்மல் பால் வந்து கிடைக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்குள்ளேயே ஒரு மைண்ட் செட் வந்துடுது, நம்ம வந்து பாக்கெட் பால் தான் வாங்கணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்கெட் பால் வாங்கி கட் பண்ணி அதை தூர போடுவோம், அது வந்து மறுபடியும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட வாழ்வியல் முறைகளை வந்து நம்ம வந்து மாற்றிக்க வேண்டியது வந்து ரொம்ப அவசியம்.
1: என்னதான் நம்ம வந்து எஃப்எம்ல பேசினாலும் சரி, இல்லை வந்து நிறைய நிறைய மீடியாக்கள் மூலமாக நிறைய வெளியிடங்களில் பேசினாலும் சரி, இதுக்கான வாய்ப்புகள் நம்மகிட்ட இருந்து மட்டும்தான் அப்படின்னு இருக்கிறதா. ஸோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மாறுதல் ஏற்படுத்தினா ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க சித்திரசிவனம் நிகழ்ச்சி, உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி ஆணைக்கட்டியில் அமைந்திருக்கிற நீலகிரி உயிர்கோள இயற்கை பூங்காவின் அலுவலர் நம்மளோட பேசிகிட்டு இருக்காங்க. பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம், கேளுங்க ரசிங்க.

0: 5:52 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. சிதறச்ச வனம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி ஆணைக்கட்டியில் அமைந்துள்ள நீலகிரி உயிர்கோள இயற்கை பூங்காவின் அலுவலர்கள் 2 பேர் இருக்காங்க. டாக்டர் எஸ் பாலமுருகன் சீனியர் மேனேஜர் அண்ட் ஆர் கார்த்திகா சீனியர் அட்மின் ஆஃபீஸர். ஸோ இது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நிர்வாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பணிபுரிகிறது நிறைய விஷயங்கள், ஒரு நிறைய டிசிப்ளின் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு சமூக ஆர்வலராக இந்த விஷயத்தை நீங்கள் தொடங்கும் போது இதில் சந்திக்கக்கூடிய பிரச்சனை இந்த மாதிரி சார் இருக்கு. ஏன்னா நம்ம கீழே வந்து நிறைய ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்டாக அதை ஏற்றுக்கிறாங்களா? அவங்களுக்கும் அந்த விஷயங்கள் ரொம்ப அழகாக புரியுதா?
1: நிச்சயமாங்க, இதில் வந்து சேலஞ்சிங்ஸ் இருக்கும். பட் ஆனால் வந்து நம்ம வந்து முறையான கல்வி, அடிக்கடி கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்ஸ், அதனால் வந்து அவங்களோட வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம அதிகப்படுத்த முடியுங்க. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பார்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையாக வந்து அந்த என்விரான்மெண்ட்ஸ்ட் வந்து நாங்கள் எடுப்போம். ப்ளஸ் வந்து பாட்டனி ஜுவாலஜி படிச்சிருக்கிறவங்க எடுக்கும் அடிப்படை கல்வி அறிவில் வந்து வந்து அவங்க கொஞ்சம் முன்னேறி இருக்கிறதுனால வந்து இதை வந்து ஈஸியாக வந்து அவங்களால வந்து புரிஞ்சிக்க முடியுது. மற்ற மக்களுக்கும் வந்து அவங்கள வந்து கொண்டு செல்ல முடியுதுங்க.
0: ஓ, அவங்களுமே எக்ஸ்ட்ரா வந்து எஃபோர்ட் எடுத்து அந்த ட்ரைனிங் செஷன்லாம் கொடுப்பாங்க. ஓகே, ரைட். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மேம், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுற்றுச்சூழல் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
2: ஒரு வார்த்தையில் என்ன சொல்லணும்னா எல்லாருமே கொஞ்சம் கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு அமைதியாக ஒரு இடத்துல நின்று பாருங்கள். உங்களை சுற்றி என்னென்ன சவுண்ட்ஸ் வருதுன்னு சொல்லி பாருங்கள். பார்க்கும்போது மேக்ஸிமம் ஆரன் சவுண்ட் வரும், மொபைல் அலாரம் சவுண்டு வரும், குழந்தைங்க கத்திட்டு இருக்கிற சவுண்டு வரும். ஸோ நம்மளை சுற்றி என்ன இருக்குது? சுத்தி பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல்ல நம்ம கரெக்டா செடி மரம் கொடியெல்லாம் இருக்கா? பேர்ட் சவுண்ட் கேக்குதா? எதுவுமே இல்லை. சோ நம்ம ஒரு 4-5 மரம் வச்சாவே ஆட்டோமேட்டிக்லி பேர்ட்ஸ் அந்த இடத்துல வந்துடும். ஸோ சின்ன சின்ன இன்செக்ட்ஸ், சின்ன சின்ன பக்ஸ் எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். இங்க காலையில எந்திரிச்சுக்கிறதுமே மொபைல தான் எல்லாருமே நம்ம பாக்குறோம். அதோட அலாரத்துல நம்ம எந்திரிக்கிறத விட்டுட்டு 4-5 மரம் வச்சோம்னா பேர்ட்ஸோட சவுண்ட்ஸ்ல டெய்லி மார்னிங் எந்திரிச்சிங்கன்னா அந்த நாளே வந்து ரொம்ப உங்களுக்கு மிக அழகாகவும் இருக்கும்.
0: எஸ், எப்பயுமே ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்கான ஒரு தூண்டுகோலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிகழ்ச்சி நிறைவோட நெருங்கிட்டு இருக்கோம் நம்ம. இந்த காலகட்டத்தில் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அதில் நீங்கள் போடக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், பகரக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அது நிறைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த இளைஞர்கள் அதை சரியாக பயன்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது நம்மளுடைய இந்த இயற்கை வள போஸ்ட்டாக கூட இருக்கலாம் அது.
1: நிச்சயமாங்க, இந்த சோஷியல் மீடியாவில் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான மக்களை ரீச் பண்ணுறதுக்கும் கவர்றதுக்கும் வந்து ஒரு வாய்ப்பான தளமாக தான் நம்ம பார்க்க முடியுதுங்க. அண்ட் இளைஞர்கள் மத்தியில் வந்து அவேர்னஸ் இருக்கானா? கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா பொறுத்தளவுக்கும் நம்ம க்ரீன் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து நம்ம அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஜாப்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு அதிகமாக போயிட்டுருக்குது. எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சோலார் பேனல் வந்து மேக் பண்ணுறது, தென் சோலார் எனர்ஜியை வந்து நம்ம அதிகமாக இப்போ கன்சம்ஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வண்டிக்கு டீசல் வண்டிக்கு பதிலாக வந்து எலக்ட்ரானிக்கல் வெஹிக்கிள் வந்து நம்ம கொண்டாந்துட்டோம். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதனோட துறையிலையும் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி

0: ஆகிட்டு இருக்குது. இந்த க்ரீன் ஜாப்ஸ் அப்படிங்கிறதுல வந்து அப்புறம் வந்து ரீசைக்கிள் இண்டஸ்ட்ரி வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்னிஃபிகண்ட், அதாவது சொல்லக்கூடிய சொல்லத்தகுந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து முன்னேற்றங்கள் கண்டுகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு வந்து இந்த க்ரீன் சுற்றுச்சூழல் வந்து வெறும் வந்து என்ன சொல்கிறதுங்க ஒரு போதனை மட்டும் இல்லாமல் ஒரு ஃபிலாசபிக்கலாக மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்புக்கான ஒரு வாய்ப்பாக வந்து நம்ம இருக்குதுங்க.
1: எஸ் கரெக்ட். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த மீடியா இம்பாக்டை வந்து நிறைய பேருக்கு அது இன்னும் ஈஸியாக கொண்டு பேசியிருக்கும், அதில் நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. மேம், நீங்கள் இந்த துறையில் இருக்கீங்க, நிறைய விலங்குகளை நிறைய பறவைகளை பார்ப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விலங்கு அது எது? ஏன்
2: நான் வந்து சின்னதுலேருந்து நான் பெருசுக்கு நான் சொல்கிறேன், எல்லாத்துக்குமே வந்து டங் பீட்டில் தெரியும். எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, இப்போ இருக்கிற குழந்தைகள் அதை பார்த்துருக்க மாட்டாங்க. டங் பீட்டிலோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அந்த சாணத்தை வந்து உருண்டை பண்ணிட்டு எடுத்துட்டு போகும். மேக்சிமம் நம்ம முன்னோர்கள் அதெல்லாம் பார்த்துருப்பாங்க. அதோட ஒர்க் என்ன பண்ணுதுன்னு யாராவது பின்னாடி ஃபாலோ பண்ணி போய் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன், அது என்ன பண்ணுதுன்னா ஒரு ட்ரீக்கு கீழே வந்து அதை போடுது, டு கன்வெர்ட் இன் வெர்மி கம்போஸ்டா அது வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஒரு சாதாரண ஒரு சின்ன பூச்சி அது அவ்வளோ அழகா பண்ணும்போது ஆசிய மனுஷர்கள் நம்ம வந்து எவ்வளவு விஷயங்கள் நம்ம பண்ணணும். அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு விலங்கு நான் சொல்றேன், எல்லாத்துக்குமே யானை பத்தி தெரியும். யானைனா என்ன சொல்லுவாங்க, அது பெரிய ஒரு அரகன்ட்டு, அது வந்து நம்ம அடிச்சு கொன்றோம் அப்படிங்க. ஆனா அதை தாண்டி யானை எந்த அளவுக்கு வந்து என்வரான்மெண்டலுக்கு பேலன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு வருதுங்கிறது யாருக்குமே தெரியறது இல்லை. ஸோ இப்போ என்னன்னா யானை வந்து என்ன பண்ணுவோம்னா காடை அழிச்சிருது அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர். ஆனால் யானையோட ரோல் என்னன்னா அது டிராவல் பண்ணி போகும்போது அது நிறையா போகிற வழியில் நிறைய மரத்தை வந்து பிரேக் பண்ணும், நிறைய சீட்ஸை வந்து அது சாப்பிடும். சாப்பிடும்போது ஒவ்வொரு இடத்துக்கு அது டிராவல் பண்ணி போகும்போது அது டங்க் போட்டுட்டே போகும். அந்த சாணத்துலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய சீட்ஸ் வந்து டிஸ்போசல் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு அது போகும்போது அந்த இடத்துல இருக்கிற அந்த மரத்தெல்லாம் வந்து ஸ்பேஸ் விளக்கி விட்டுட்டு தான் போகும். ஏன் அது அது பண்ணுது யாராவது அதை யோசிச்சிருக்கீங்களா? இல்லை. ஏன்னா மேலே இருந்து சூரியனோட ஒளிச்சேர்க்கை வந்து டைரெக்டாக ஒரு சின்ன செடிக்கு பட்டாதான் அந்த சின்ன எங்கர் செடி வந்து க்ரோ ஆகும். ஸோ அந்த அந்த யானை வந்து அதுக்கான ஸ்பேஸை தான் அதை வந்து விட்டுட்டு போதே ஒழிய எந்த ஒரு காட்டையும் வந்து யானை அழிக்காது. வருஷத்துக்கு யானை வந்து 35,000 செடியை வந்து இந்த உலகத்துக்கு வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ ஒரு சின்ன பூச்சியிலேருந்து பெரிய அனிமல்ஸ் வரைக்குமே அதோட ஒர்க்கை அது கரெக்டாக பண்ணிகிட்ருக்கு. மக்களே, உங்ககிட்ட நான் ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன், நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்கள், ஒரு ஒரு அழகான சின்ன செடியை வச்சு நீங்கள் வளர்த்துனீங்கன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு அதையும் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கனாவே நம்மளுடைய பின்னாடி எதிர்கால வாழ்வே வந்து ரொம்ப சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்கும், ஆரோக்கியமான காற்றும் நமக்கு கிடைக்கும்.
1: எஸ் ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து விலங்கை பற்றி கேட்டாச்சு, ஒரு ஆண்கிட்ட வந்து இந்த இப்போ பூச்சி இனங்களாக இருக்குல்ல சார், அழகான பட்டர்ஃப்ளை கூட சொன்னீங்க, இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளுடைய பூங்காவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன?
0: நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வந்து வருதுங்க, ப்ளூ டைகர், ஒயிட் டைகர், இந்த மாதிரியான
1: பேர்
0: பட்டாம்பூச்சிக்கு. ஸோ இது போக நிறைய பட்டாம்பூச்சி இனங்கள் இருக்குது. நான் இப்போ கேட்டுட்ருக்க நேயர்களுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்குறேன், தமிழ்நாட்டினோட மாநில பட்டாம்பூச்சி என்ன தெரியுமா?
1: தமிழ்நாடோட மாநில பட்டாம்பூச்சியோட பேர் சத்தியமா தெரியல.
0: தமிழ் மரவன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க
1: அதை.
0: ஸோ அதை தமிழ் யோனன் அப்படிம்பாங்க. அது வந்து இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து அதை டிக்ளேர் பண்ணாங்க. அது ஏன் அந்த பட்டாம்பூச்சியை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ப்ளஸ் வந்து கேரளாவில் இருக்கும் அதிகமாக, ஐ மீன் இந்த ரெண்டு பகுதியில் தான் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது வந்து இது ரொம்ப ரேர் ஸ்பீசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம பட்டாம்பூச்சிகளை வந்து நிறையா பார்த்துருப்போம், பட் இதை வந்து பார்க்குறது வந்து கொஞ்சம் அரிது. ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து ஒரு மாநில அந்தஸ்து கொடுத்துருக்காங்க.
1: எஸ் ரைட். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய நேரங்களுக்கு. ஏன்னா ஒரு மணி நேரம் வந்து நிறைய விஷயங்கள் பேசி போகிறதுக்கும் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க, ஒரு முக்கியமான நாள் ஏன்னா இன்றைக்கி உலக சுற்றுச்சூழல். ஸோ உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய இந்த நிறைய கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.
2: தேங்க்யூ.
0: நன்றி.
1: எஸ் இது வரைக்கும் நம்ம நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை பேசி பகிர்ந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது யதார்த்தமாக இருந்தது. நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட இருந்தால் இருக்குது அப்படின்ற மாறுதல் இருக்கு இல்லையா, அது மிக முக்கியமானது. இன்றைக்கி உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி ஆணைக்கட்டியில் அமைந்துள்ள நீலகிரி உயிர்கோள இயற்கை பூங்காவின் அலுவலர்கள் ரெண்டு பேர் நம்மளோட பேசியிருந்தாங்க. சீனியர் அட்மின் ஆஃபீஸர் ஆர் கார்த்திகன், சீனியர் மேனேஜர் டாக்டர் எஸ் பாலமுருகன், தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் நண்பன் ஆர் ஜே சிவா. நிகழ்ச்சி நிறைவா ஒரு விளம்பரம் கேளுங்க ரசிங்க.
3: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.

0: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய நாலு விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் ஆன இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10 to 15 minutes ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கஹாலை அண்ட் ஸ்மோக்கிங்கை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாமல் கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டீங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாமல் பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, டயபிட்டிஸை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஸோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: India has beat Pakistan 5-3 in the semi-final of the Men's Under-18 Asia Cup 2026 in Kagamigahara, Japan today to set up a title clash against Japan. And that is the end.
1: நேரம் 6:10.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

கேட்ட பாடல் மகாசக்தி மாரியம்மன் திரைப்படத்திலிருந்து. டாக்டர் எம் பாலமுரளிகிருஷ்ணா பாடியது.

தோரணங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். டி எம் சவுந்தரராஜன், வாணி ஜெயராம் பாடியது. நேரம் மாலை 6:23. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் திரையில் பக்தி இசை கேட்டிருக்கோம்.

முகமது பின் துக்ளக் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதன் பாடியது. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இதுவரைக்கும் கேட்டு ரசித்தோம் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் திரையில் பக்தி இசை. நிர்மாலை 6:27. இனி நம்ம பண்பலையில் வரக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றி கேட்கலாம். 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கரும்பு விவசாயிகளுக்காக கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் நடத்திய அறிவியல் அடிப்படையிலான ஊட்டச்சத்து மற்றும் வேளாண் இடுபொருள் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு முகாமின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். 9:15 மயிலிறகு நிகழ்ச்சியில் மயில்மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை சி கே சரஸ்வதி. நாளை June 6 சனிக்கிழமை காலை 6:10 சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் தமிழ் பூங்கனி மொழி அவர்கள். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை மற்றும் என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் உலகளாவிய தடுப்பூசி திட்டம். June 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் இடையார்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலய மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 5:02 சித்திரச வானம் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி 90 கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி நிலையத்தில் நடைபெற்ற இளைஞர்கள் மேம்பாட்டு முன்னெடுப்பு நிகழ்வின் ஒளிப்பதிவு முன் செல்லடா ராணுவம் மற்றும் பல்வேறு துறைகளில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து நிபுணர்களுடன் மாணவர்களினுடைய கலந்துரையாடல் கேட்கலாம். 5:30 வழிகாட்டி நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்பு செய்திகள். 7:65 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வெங்காயம் மற்றும் வாழை போன்ற குறத்தொழில் சாகுபடி முறைகள் குறித்து தனது அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் இக்கரை போலுவாம்பட்டி கோட்டைக்காடு பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் அவர்கள். 9:15 மயிலிறகு நிகழ்ச்சியில் திரைப்பட விமர்சனம். நாளை பர்மாராணி திரைப்படம். இனி விளம்பரங்களை தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புறம் ஃபைனான்ஸ்.

0: கிட்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷாமலா. தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில்தான் நீடிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. உலான் பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கல பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், டிஜிட்டல் கட்டமைப்பு துறையின் வளர்ச்சி தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக கூறினார். இதன் காரணமாக ஏர் ட்ரங்க் நிறுவனம் இந்தியாவில் 3 லட்சம் கோடி ரூபாயை முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகக்கூடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களின் முனையமாக இந்தியா வளர்ந்து வருவதை இந்த முதலீடு எடுத்துரைப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நீர் சேமிப்பின் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி தொடங்கவுள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் கூட்டம் 2026 ஜூன் 18 வியாழக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூடும். அவ்வயம் தமிழ்நாடு மேதகு ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். அனைத்து மனுக்களின் மீதும் அனைத்து கோரிக்கைகளின் மீதும் ஆய்வில் உள்ளது. விரைவில் உரிய நடவடிக்கை நாம் எடுப்போம். சட்டமன்ற பேர் நடவடிக்கைகளை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தை மக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இளம் வயதினர், இதுவரை அரசியலில் நேரடியாக தொடர்பில்லாமல் அவ்வப்போது செய்திகளை தெரிந்து கொண்டவர்கள் மிக ஆர்வத்தோடு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய அமைச்சர்கள் நேரடியாக பார்த்துக் கொள்ள விரும்புகிறார் என்பதை நாம் அன்றாடம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இது பற்றி உரிய நடவடிக்கை உரிய நேரத்தில் நாம் எடுப்போம்.
2: பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற பேரிடர் மேலாண்மை ஆணைய கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மாவட்ட நிர்வாகம் மற்றும் அவசரகால செயல்பாட்டு மையங்கள் 24 மணி நேரமும் பணியாற்றும் வகையில் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மழைக்காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். மேகதாது அணையை கட்டுவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு சட்ட ரீதியாக தடுத்து நிறுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக சட்ட ரீதியிலான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். போதைப்பொருள் புழக்கத்தை முழுமையாக ஒழிக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு முத்தரசன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசுக்கு தங்கள் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கடன் வாங்கித்தான் நிர்வாகம் செய்ய முடியும் என்றும் திரு முத்தரசன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தாவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி

0: இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். சட்டப்பேரவை செயலரிடம் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தம் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் முதலமைச்சர் திரு விஜய்க்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக திரு பிரவீன் சக்கரவர்த்தி சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். கோவையில் அப்துல் கலாம் பெயரில் அரசியல் பயிற்சி மையம் தொடங்கப்படும் என்று பிஜேபியிலிருந்து விலகியுள்ள திரு அண்ணாமலை கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் காணொலி வாயிலாக இதனை தெரிவித்த அவர், புதிய அரசியல் இயக்கம் தொடங்கப்பட உள்ளதாக கூறினார். தாம் தொடங்கவுள்ள இந்த இயக்கம் அடுத்த தேர்தலில் போட்டியிடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவை மையத்தில் பயிற்சி எடுத்தவர்கள் வரும் தேர்தல்களில் போட்டியிடுவார்கள் என்றும் திரு அண்ணாமலை கூறினார். எல் நினோ உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களை துல்லியமாக கணித்து முன்கூட்டியே தகவல் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய புவி அறிவியல் துறையின் செயலர் திருமதி கலைச்செல்வி கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: எந்த விதமான மனிதர்கள் சார்ந்த இயற்கை பேரிடரோ வருகின்ற பொழுது விஞ்ஞானிகளும் சமூக ஆர்வலர்களும் எப்பொழுதும் அதை

0: புவி அறிவியல் துறையின் செயலர் திருமதி கலைச்செல்வி கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: எந்த விதமான மனிதர்கள் சார்ந்த இயற்கை பேரிடரும் வருகின்ற பொழுது விஞ்ஞானிகளும் சமூக ஆர்வலர்களும் எப்பொழுதும் அதை முன்னெடுத்து கொண்டு, அது விவசாயிகளாக இருந்தாலும் சரி, சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கவனங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான பரிந்துரைகளை அந்தந்த நேரங்களே எடுத்துக் கூறிக்கொண்டிருப்பது, அது எல்னினோவாக இருந்தாலும் சரி, இன்னும் எத்தகைய பேரிடராக இருந்தாலும் சரி, நம்முடைய வளர்ந்து வருகின்ற தொழில்நுட்பத்தின் மூலமாக எந்த அளவிற்கு மிக துல்லியமாக மிக குறுகிய காலத்திலே மிகப்பெரிய அளவிலே அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்க முடியுமோ அதை நம்முடைய அரசாங்கமும் அறிவியலாளர்களும் நிறுவனங்களும் மிகுந்த பொறுப்புணர்வுடன் செய்து கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உலக அரங்கிலே பெருமிதம் கொள்வதற்கு இந்த நிறுவனம் மிகப்பெரிய ஒரு சேவையை தரமான மாணவ மாணவிகளை உருவாக்குவதன் மூலம் செய்து கொண்டிருப்பதை அறிந்து நான் மிகவும் பெருமிதம் கொள்கின்றேன்.
0: நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள INS ராஜாளி கடற்படை விமான தளத்தில் ஹெலிகாப்டர் இயக்கம் குறித்த பயிற்சி நிறைவு விழா இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து வருவாய் கோட்டாட்சியர் திரு தணிகாசலம் இன்று மரக்கன்றுகளை நட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்காலில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் ஆட்சியர் திரு வீரப்பன் இன்று தூய்மைப் பணிகளை மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலான் பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் மணிஷாவும் 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹா சங்மனும் தங்கப்பதக்கம் பெற்றனர். ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் சாஹிலும் மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் நீலமும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 2 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 15 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப் குமார் உட்பட 54 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் ஆர்தோஸில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலன்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8வது சுற்று முடிவில் அவர் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும் 57 கிலோ எடைப்பிரிவில் ஜாஸ்மின் லம்போரியாவும் முதலிடத்தை பிடித்துள்ளனர். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. துர்சுன் ஜோடாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. இலங்கையில் நடைபெறவுள்ள முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்தியா ஏ அணி இன்று கொழும்பு சென்றடைந்தது. இலங்கை ஏ அணி, ஆப்கானிஸ்தான் ஏ அணிகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில்தான் நீடிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: Ashwani Coimbatore 103 FM. Stay tuned.

கன்னங்கள் சிவந்த மேனி செதுக்காத புற்சிலை. ஆ, வண்ண விழி மலராதோ, வாய் திறந்து பேசாதோ, பள்ளி கொள்ள விட மாட்டேன் என்னுயிரே, எழுந்தென்னை பார் பார் பார்.

0: நேரம் மாலை 6:40 25 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில அழகான பாடல்கள் இது உங்களுக்காக.
1: சின்ன இதழ்கள் செம்பவள்.

தாயில்லாமல் நானில்லை திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். சங்கர் கணேஷுடைய இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, பாடலாசிரியர் வாலி. சென்னை மெத் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வெதர் ரிப்போர்ட்டை இப்போ பார்க்கலாம். நம்மளுடைய கோயம்புத்தூரை பொறுத்தளவில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் இருக்குங்க. திருப்பூரை பொறுத்தளவில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் பதிவாகியிருக்கு. ஈரோட்டில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், சேலம்ல அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், பாலக்காட்டில் அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகி இருக்கு. பாலக்காட்டில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஊட்டியில் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகி இருக்கு. ஊட்டியிலையும் அங்கங்கே மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.

முத்தான முத்தல்லவோ திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து எஸ் பி பாலசுப்ரமணியனோட இணைந்து பாடின பாடல் பாடலாசிரியர் வாலி. நம்ம கோயம்புத்தூர்ல இப்போ எங்கெல்லாம் டிராபிக் அதிகமா இருக்கு அப்படின்னு பாக்கலாம். நமக்கு எப்பவுமே தெரிஞ்ச மாதிரி டவுன் ஹால், ஒப்பனக்கார வீதி, தொடர்ந்த ராஜவீதி, குட்ஷத் ஸ்ட்ரீட், அப்புறமா அவினாசி ரோடு, இந்த ரவுண்டனா கிட்டேயும் அதிகமான டிராபிக் இருக்குங்க. பார்க் கேட் ரோட்லயும் இருக்கு, ராஜவீதி சொல்லிட்டோம். உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் அந்த டெர்மினல் கிட்ட எக்கச்சக்கமான டிராபிக் இருக்கிறதா போட்டிருக்கு. காட்டூர் ரோட்லயும் டிராபிக் இருக்கு. ஜிடி மேம்பாலம் அதுலயும் டிராபிக் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொடிஷியா ரோடு அந்த பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டிராஃபிக் இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், ரோட் ரூல்ஸ் அப்படின்றது நமக்காக தான், நம்மளுடைய பாதுகாப்புக்காக தான். அதை வந்து பத்திரமாக பார்த்துக்கணும், நம்மளையும் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும், கூட பயணிக்கிறவங்களையும் பார்த்துக்கணும், ரோட்டில் பயணிக்கிறவங்களையும் நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம கரெக்டாக போனால் தானே எந்த ஒரு விபத்தும் இல்லாமல் இருக்கும். ஸோ பார்த்து பத்திரமா அவங்களுடைய வேலைகளை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM பொன் மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம்.

நேர்கள் கேட்ட பாடல் ராமன் பரசுராமன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியது. இசை சத்யம், பாடலாசிரியர் வாலி.

பொன்மலை பொழுதில் நீர்கள் கேட்ட பாடல் மாலை சூடவா திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது. இசை விஜயபாஸ்கர், பாடலாசிரியர் வாலி.

0: ஆகாஷ்வாணி தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் லக்ஷ்மணன்.
1: தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகத்தில் ஆண்டுக்கு 10 லட்சம் டன் திறன் கொண்ட பசுமை அமோனியா ஆலை அமைக்க மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சக செயலாளர் சந்தோஷ்குமார் சாரங்கி முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுக ஆணையத்தில் செய்யப்பட்டு வரும் பல்வேறு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டங்களின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து

0: இந்திய அரசின் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் செயலாளர் சந்தோஷ்குமார் சாரங்கி விரிவாக ஆய்வு நடத்தினார். செயலாளரின் இந்த முக்கிய வருகையின் போது வஉசி துறைமுகத்தின் சுற்றுப்புற சூழல் மேலாண்மை திறனை சர்வதேச அளவிற்கு மேம்படுத்தும் நோக்கில் இரண்டு பிரதான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முறைப்படி பரிமாறி கொள்ளப்பட்டன. துறைமுகத்தின் பசுமை சான்றிதழ் நடைமுறைகள், கார்பன் உமிழ்வு கணக்கீடு, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அறிக்கைகள், பாதுகாப்பு மதிப்பீடு மற்றும் பசுமை எரிபொருட்கள் தொடர்பான ஒரு பிரத்யேக சிறப்பு மையம் அமைப்பது உள்ளிட்ட பணிகளுக்காக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. தூத்துக்குடியில் ஆண்டுக்கு 10 லட்சம் டன் உற்பத்தி திறன் கொண்ட பசுமை அமோனியா உற்பத்தி ஆலையை உருவாக்குவதற்காக இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த திட்டத்தின் மூலமாக வஉ சிதம்பரநாத் துறைமுகத்தை ஐரோப்பியா மற்றும் ஆசியாவின் முக்கிய சர்வதேச துறைமுகங்களுடன் பசுமை எரிபொருள் வழித்தடங்கள் வழியாக இணைப்பதற்கும் உலக அளவில் மதிப்பு சங்கிலியில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்துவதற்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பசுமை திட்டங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப ஆய்வு துறைமுகத்தில் தற்போதைய சூழலில் செயல்பாட்டில் உள்ள 10 நானோமீட்டர் கியூப் திறன் கொண்ட பசுமை ஹைட்ரஜன் ஆலை, மின்சார வாகன முன்னேற்ற நிலையம் மற்றும் 9 மெகாவாட் காற்றாலை மின் திட்டம் ஆகியவற்றின் செயல்பாட்டு முன்னேற்றங்களை செயலாளர் நேரில் பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். எதிர்காலத்தில் அமைக்கப்பட உள்ள 750 கனமீட்டர் திறன் கொண்ட பசுமை மெத்தனால் எரிபொருள் நிரப்பும் நிலைய உட்கட்டமைப்புகளையும் அவர் ஆய்வு செய்தார். தொடர்ந்து அவர் பேசுகையில், வஉசி துறைமுகம் மேற்கொண்டு வரும் சூரிய மற்றும் காற்றாலை மின்சக்தி, பசுமை ஹைட்ரஜன் போன்ற உன்னத முயற்சிகள் உலக அளவில் சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கான ஒரு முன்னோடி மாதிரியாக உருவெடுத்துள்ளது. வரும் ஆண்டுகளுக்குள் நிகர பூஜ்ய நிலையை அடைய துறைமுகம் எடுத்த முயற்சிகள் பாராட்டத்தக்கவை என்று குறிப்பிட்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் வருவாய் கிராம கணக்குகள், நில ஆவணங்கள் கணக்கு, பயிர் கணக்கு போன்றவை கிராம நிர்வாக அலுவலர்கள், வருவாய் ஆய்வாளர்கள், புள்ளியியல் துறை அலுவலர்கள் எவ்வாறு பராமரித்து வருகின்றனர் என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக வருவாய் தீர்வாய கணக்குகள் முடிவு செய்யும் பணி ஜமாபந்தி தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. ஏரல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஜமாபந்தியில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் விசு மகாஜன் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். ஏரல் வட்டம் உள்வட்டத்திற்கு உட்பட்ட ஆறுமுகமங்கலம், சிறுத்தொண்டநல்லூர், வாழவல்லான், திருப்பணி செட்டிகுளம், கொற்கை, கொட்டாரக்குறிச்சி ஆகிய கிராமங்களைச் சார்ந்த பொதுமக்கள் மனுக்களை அளித்தனர். பட்டா மாற்றம், பட்டா உட்பிரிவு மாற்றம், இலவச வீட்டுமனை, புதிய குடும்ப அட்டை, முதியோர் மாற்றுத்திறனாளி உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பான 75 மனுக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் பெற்றுக்கொண்டார். ஜமாபந்தியில் விவசாயிகளுக்கு தனித்துவ அடையாள எண் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவ மாணவியரிடம் கல்லூரி கனவு பெரிதனும் பெரிது கேல் என்ற கனவு கட்டுப்பாட்டறை நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட வளர்ச்சி திட்ட கூடுதல் ஆட்சியர் ஆர் ஐஸ்வர்யா தலைமையில் விளையாட்டு திறன் சார்ந்த மாணவர்களுக்கான ஒதுக்கீடுகளை பற்றியும் பொறியியல், கால்நடை, மீன்வளத்துறை மற்றும் பிற துறை சார்ந்த கல்லூரிகளில் அவர்களுக்கான வாய்ப்புகள் குறித்தும் தேசிய அளவில் வெற்றி பெற்றவர்களுக்கான சலுகைகள் மற்றும் ஒதுக்கீடுகள் பற்றியும் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் மூலமாக எடுத்துரைக்கப்பட்டது. பிற துறை அலுவலர்களும் சிறப்பாக தங்களது துறைகளில் உள்ள வாய்ப்புகளையும் வசதிகளையும் எவ்வித செலவும் இல்லாமல் அரசு கல்லூரிகளில் படிக்கும் முறைகளையும் தெளிவாக எடுத்து கூறினர்.
1: தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் லக்ஷ்மணன்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து

வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று சூரத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது நமது பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளதை எடுத்துரைப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டு மக்களின் கடின உழைப்பு மற்றும் சீர்திருத்தங்களுக்கு கிடைத்த வெற்றி இது என்றும் அவர் கூறினார். உலக அளவில் இதுவரை இல்லாத அளவிற்கு சவாலான சூழ்நிலை நிலவி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர், இவற்றை மக்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளோடு இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் என்று தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சர்வதேச அளவில் சவாலான சூழல் நிலவி வரும் போதிலும் நமது பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிபுராவை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்வதில் பாதுகாப்பு முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எல்லைப்பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு நவீன கருவிகள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் 440,000 வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த துறை ஆண்டுதோறும் 23% வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் தயாரிக்கப்படும் வாகனங்களுக்கு வரவேற்பு அதிகரித்துள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அந்தமான் தீவுகள் அருகே இயற்கை எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஸ்ரீவிஜயபுரத்தில் 3வது முறையாக இது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். ஏற்கனவே இப்பகுதியில் 2 இடங்களில் இயற்கை எரிவாயு கிடைப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இயற்கை பேரிடர் குறித்த அறிவிப்புகளை முன்கூட்டியே வழங்குவதில் வானிலை ஆய்வு மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று ஜம்முவில் மண்டல ஆய்வு மையத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். ஜம்மு காஷ்மீர், லடாக் மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்தில் வானிலை தகவல்களை முன்கூட்டியே வழங்குவதற்கு இந்த மையம் பெரிதும் உதவிடும் என்று அவர் தெரிவித்தார். வானிலை ஆய்வு மையங்களுக்கு அதிநவீன கருவிகளை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். கைவினை கலைஞர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென ஏற்றுமதி ஊக்குவிப்பு குழுமம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதில் 100க்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் அமெரிக்காவில் உள்ள வர்த்தக வாய்ப்புகளை பெறும் வகையில் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கைவினை கலைஞர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு கிரிராஜ் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நாட்டின் 100வது ராம்சர் தலமாக ஜெய்பிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பலியாவில் உள்ள இந்த பறவைகள் சரணாலயம் பறவைகளை ஈர்க்கும் மையமாக உருவெடுத்துள்ளது. இந்த அறிவிப்பு குறித்து சமூக வலைதளத்தில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்கவும் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கேரளத்தில் 1 வருட கால சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இயக்கம் நடத்தப்பட உள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு விஷ்ணுநாத் கூறினார்.

0: உள்ளார். கோவளம் கடற்கரை பகுதியில் சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ஓராண்டு கால விழிப்புணர்வு இயக்கத்தை சுற்றுலாத்துறை நடத்த உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். அசாம் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. குவஹாட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா 12 அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா மற்றும் பிஜேபியின் முக்கிய நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நேபாள வெளியுறவு அமைச்சர் திரு ஷிஷிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரின் அழைப்பை ஏற்று அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இரு தலைவர்களும் நாளை புதுதில்லியில் பேச்சு நடத்த உள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நேபாளத்துடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்துறை ஒத்துழைப்பு விரிவடைந்து வருவதாகவும் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தாம் நேசிக்கும் தலைவர்களில் ஒருவர் மட்டுமின்றி நெருங்கிய நண்பரும் ஆவார் என்று கூறினார். இருதரப்புக்கும் பலனளிக்கும் வகையில் இந்த வர்த்தக ஒப்பந்தம் இருக்கும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். இந்தியாவுடன் இணைந்து சுகோய் SU-57 ரக போர் விமானத்தை தயாரிக்க ரஷ்யா தயாராக உள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு சிறப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டார். இலங்கையில் முதியோர் காப்பகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் இன்று உயிரிழந்ததாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. பலத்த காயங்களுடன் 6 மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறிய காவல்துறையினர், இந்த விபத்து தொடர்பாக சம்பந்தப்பட்ட காப்பகத்தின் இயக்குநரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். ராஜஸ்தானில் புழுதி புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் 4 உயிரிழந்தனர். தோல்பூர், பரத்பூர் மற்றும் பில்வாரா மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் வீடுகள் இடிந்து விழுந்ததில் உயிரிழப்பு ஏற்பட்டதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. பிகானிரில் பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்ததாகவும், விடுமுறை என்பதால் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஜப்பானின் டக்கீரு யுசுகி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் பேட்ரிக், ஈக்வடாரின் டியாகோ ஹிடால்கோ இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப் குமார் உள்பட 54 இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் ஆடோஸில் அடுத்த மாதம் 9 தொடங்கி 12 வரை நடைபெற உள்ளது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலான் பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8 சுற்று முடிவில் அவர் 6.5 முதலிடத்தில் உள்ளார். குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் 48 எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும், 57 எடைப்பிரிவில் ஜெய்ஸ்மின் லம்போரியாவும் முதலிடத்தை பிடித்துள்ளனர். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: 0202-0101-0003-886. வங்கியின் பெயர் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஐஎஃப்எஸ்சி குறியீட்டு எண் UBIN 05-63731 UBIN 05-63731. பயிற்சி வகுப்பில் முதலில் வரும் 20 முதல் 25 நபர்கள் மட்டுமே கலந்து கொள்ள இயலும் என உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பண்ணை வளாக முதல்வர் அறிவிக்கிறார். நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இனி தொடர்வது ஏறும் ஊரும். கரும்பு விவசாயிகளுக்காக கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் நடத்திய அறிவியல் அடிப்படையிலான ஊட்டச்சத்து மற்றும் வேளாண் இடுபொருள் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு முகாமின் வானொலி தொகுப்பு.

0: இந்த நிகழ்ச்சி நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சி. வண்ணாரியம்மன் சர்க்கரை ஆலையின் துணை பொது மேலாளர் கே பி குப்புசாமி அவர்கள் சுமார் 14.5% பொட்டாஷ் கொண்ட சர்க்கரை ஆலையின் உப பொருளான மொலாசஸிலிருந்து பெறப்பட்ட பொட்டாசியத்தை போன்ற நிலையான மற்றும் உள்நாட்டு மாற்று ஊட்டச்சத்து இடுபொருட்களை பயன்படுத்துவதன் நன்மைகளை எடுத்துரைத்தார்.
1: அனைவருக்கும் இனிய வணக்கங்க. இந்த போர் அதிகமாக வந்ததுனால வந்து இப்போ நம்மளுக்கு வந்து இந்த உரத்தட்டுப்பாடுங்கிறது வந்து வருங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து முதலே சொல்லியிருக்கிறாங்க. பட் இன்னைக்கு கிடைக்குதுன்னு ஒரு 6 மாதம் இதே மாதிரி தொடர்ந்து போச்சுன்னா எந்தெந்த உரம் கிடைக்கி கிடைக்காதுங்கிறது நம்மளுக்கு ஒரு வர்றதுக்கு முன்னாடியே அதை ப்ரிடிக்ஷனாக சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போவே தயாராகணுங்கிறது அந்த மீட்டிங்கோட நோக்கம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் வந்து பார்த்திங்கன்னா 25 வருஷமும் உங்களுக்கே தெரியும். நாங்கள் வந்து இந்த இயற்கை விவசாயத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறக்காக இயற்கை சார்ந்த இடுபொருட்களை வந்து நம்ம நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இப்போ இந்த இயற்கை வேளாண்மையில் வந்து க்ரூடாக போகாமல் நிறையா இயற்கை வேளாண்மை பண்ணி என்னால் முடியல, லாஸ் ஆகி போச்சு, ஒன்று ஈல்டு வரல அப்படின்ட்டு ஒரு பின்னோக்கி போகிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சை வந்து கையில் எடுத்தோம் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி. என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு பயிர் வந்து நம்மளுக்கு முழுமையாக வந்து வளர்ச்சி விட்டு நல்லா ஈல்டு வரணும்னா நல்லா உரங்கள் வேணும், பூச்சி கட்டுப்பாடு வேணும், நோய் கட்டுப்பாடு இருக்கணும், இந்த 3 நல்ல மண் வளம், நல்ல நீர் வளம், இந்த 5 இருந்துச்சுன்னா ஈல்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது இன்ஆர்கானிக்காக இருந்தாலும் சரி ஆர்கானிக்காக இருந்தாலும் சரி கட்டாயம் வந்துடும். ஸோ நாங்கள் வந்து அதுக்குண்டான முயற்சிகள் தான் எடுத்தோம். இப்போ வந்து ரசாயன உரங்களுக்கு அதுக்கு ஈக்குவலாக ஒரு கரும்புக்கு வந்து ஒரு 3 மூட்டை யூரியா தேவைப்படுது, ஒரு 3 மூட்டை டிஏ தேவைப்படும், அதுக்கு ஈக்குவலாக என்ன ஆர்கானிக்கில் கொண்டு வரலாம், பாஸ்பரஸுக்கு ஈக்குவலாக என்ன ஆர்கானிக்கில் கொண்டு வரலாம், பொட்டாஸுக்கு என்ன ஈக்குவலாக நம்ம வந்து உரத்துகளை வந்து உள்ளே கொண்டு வரலாம். அப்போ வந்து ஒரு சஸ்டைனபிளாக வந்து நம்ம உர பயன்பாடாகட்டு, அதே மாதிரி பூச்சி மேலாண்மை, நோய் மேலாண்மை, நாங்கள் வந்து இதெல்லாம் எல்லாமே வந்து நிறைய ஐசிஆர் இன்ஸ்டியூட்டில் எஸ்பிஐ இந்த மாதிரி வந்து என்பிஐஆர் அங்கே இதில் கேரளாவில் வந்து ஐசிஆர் இன்ஸ்டியூட்டில் இந்த மாதிரி வேரியஸ் ஐசிஆர் இன்ஸ்டியூட்டில் வந்து அவங்க வந்து டெக்னாலஜி வந்து நம்ம வந்து சயின்டிஃபிக்காக வாங்கி அதை வந்து நம்ம லேபில் இங்கே ட்ரைனிங் கொடுத்து டெவலப் பண்ணி தான் ஒன்று ஒன்று பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் தேவையான ஒரு முழு சொல்யூஷனை வந்து நம்ம கொடுக்கும்போது நீங்கள் இன்ஆர்கானிக்கில் எந்த அளவுக்கு ஈல்டு மகசூல் எடுக்க முடியுமோ அதே அளவுக்கு வந்து இதில் கொண்டு வரலாங்கிறத எங்களுடைய நோக்கம். அதனுடைய அடிப்படையில் தான் நாங்கள் இயங்கிட்டு வந்துட்டுருக்கிறோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஏற்கனவே வந்து இந்த மாதிரி வந்து பொட்டாஸ் வந்து 100% இம்போர்ட்டட் தானுங்க. ஏன்னா வந்து பொட்டாஸ் வந்து உர உற்பத்தி இங்கே கிடையவே கிடையாது. யூரியா ஒன்று தான் நம்மளுக்கு சப்சிடைஸ் ப்ரைஸில் கொடுக்குறாங்க, 270 ரூபா 250 ரூபாய் கொடுக்குறாங்க. அது எவ்வளோ நாளைக்கு வந்து அந்த ப்ரைஸை வந்து கவர்மெண்ட் வந்து அஃபோர்ட் பண்ணி கொடுக்க முடியும்னு தெரியல. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆல்டர்னேட்டை என்ன பண்ணலாம், பாஸ்பரஸ் உரத்துக்கு வந்து ஆல்டர்னேட்டை என்ன பண்ணலாம், பொட்டாஸுக்கு என்ன பண்ணலாங்கிறதா வந்து நான் அந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்கானிக்கே விட்டுட்டு ஃபுல்லாக கெமிக்கலையே போடுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறது வந்து உங்களுக்கு மனதினுடைய ஆரோக்கியம் பாதிக்கிறதுலேருந்து சாயில் ஃபெர்டிலிட்டி வந்து தொடர்ந்து கெமிக்கலே போடும்போது அந்த ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட்டு இப்போ நாங்கள் வந்து நிறையா சாம்பிள் எடுத்து பார்த்து தொடர்ந்து எல்லா மீட்டிங்லையும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். எல்லாமே 0.5 கீழே போயிருச்சுங்க. சாயில் டெஸ்ட் தான் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. நாங்களும் எங்களுடைய டிவிஷன் ஸ்டாஃப் மூலிமா வந்து மண் உங்கள் தோட்டத்துக்கே வந்து எடுத்து ரொம்ப வந்து உங்களுக்கு சீப் ரேட்டில் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்து தாக்குறோம். பண்டாத விவசாயம் தயவு செஞ்சு வந்து ஒரு 2 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோவாது உங்களுடைய மண் எடுத்து உங்கள் மண்ணுடைய நிலைமை என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க. மோஸ்ட் ஆஃப் த 75-80% மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் வந்து 0.5 கீழே போச்சுங்கிறதா எங்களுடைய ரிசல்ட்டில் வந்து தெரியுது. அதே சமயம் வந்து நிறையா வந்து நம்ம போடுற ரசாயன உரங்கள் பாஸ்பரஸ் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு சாயில், பயிரே எடுத்துக்காமல் வந்து அதுக்கக்கூடிய கார அமில நிலை வேறுபாட்டினால மண்ணிலேயே வந்து ஃபிக்ஸ் ஆகி பயிர் எடுத்து கொடுக்க முடியாத நிலையில் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து டிஏபி 20-20 சூப்பர் பாஸ்பேட் உரங்களை டம்ப் பண்ணிகிட்டே இருக்கிறோம். பட் அது எங்கே போகுது, அது பயிர் எடுத்துக்குதா இல்லையாங்கிறத அது ஒரு அட்வர்ஸ் எஃபெக்டாக தான் வந்து மண்ணில் நம்ம அந்த ரிப்போர்ட்டை வச்சு பார்க்க முடியுது. அதே மாதிரி வந்து பூச்சிகளுடைய எதிர்ப்பு திறன் குறையிறதுங்க, இரிகேஷன் வாட்டர் வந்து பொல்யூட் ஆகிறது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து தொடர்ந்து கெமிக்கலை மட்டுமே போட்டிருந்தோம்னா அந்த விளைவுகள் தான் வந்து நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து ஸ்டேட்மெண்ட்டு வந்து நீங்கள் எல்லாம் பேப்பரில் எல்லாம் படிச்சிருப்பீங்க, நியூஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. கடைசி பாயிண்ட் பாருங்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு, ரசாயன உரங்கள் மீதான தேவையை குறைத்து இயற்கை விவசாயத்தை நோக்கி முன்னேறவும் அப்படின்னா அது என்ன அலாரம்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வந்து வந்து கிடைக்காது. கிடைச்சாலும் அது என்னங்க காஸ்ட்டு எனார்மஸாக போகும். இப்போ வந்து பொட்டாஸ் வந்து 1800-1900 வந்துருச்சு, நீ அடுத்தது வந்து 2000-2500 போடும்போது பெரும்பாலான விவசாயிகள் என்ன பண்ணுறீங்கன்னா காஸ்ட்டை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாதனால வெறும் யூரியாவை மட்டும் 250-300 ரூபாய் கிடைக்குதுன்ட்டு வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் நாங்கள் நிறைய பக்கம் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற விளைபொருளினுடைய விலைகள் கட்டுப்படி ஆகாதனால 2000 ரூபா கொடுத்து ஒரு 2 மூட்டை பொட்டாஸ்னா 4000 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு அந்தளவுக்கு வந்து அவங்களால வந்து பண்ண முடியதில்லை. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து அந்த இன்பேலன்ஸ்

இன்டென்சிவ் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது அங்கே அந்த விவசாயத்தில் வந்து நம்ம நிறைய பார்க்க முடியுது. எது சீப்பாக கிடைக்குதோ அதை வாங்கி யூஸ் பண்ணிடுறாங்க. போட வேண்டியது வந்து காஸ்ட்லியாக இருக்கிறதுனால அதை வந்து விவசாயி வந்து அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்குது. ஸோ அதுதான் வந்து இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இதுக்கு வந்து என்ன ஆல்டர்னேட்டுங்கிறது இப்போ வந்து நம்ம கண்டிப்பாக அதுக்கு வந்து அதனுடைய யோசனைக்கு நம்ம போயாக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம், சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த நம்ம வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த இந்த ரசாயன உரத்தை குறைச்சிட்டு ஆர்கானிக்கில் நம்ம என்னென்னலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஆர்கானிக் உரங்கள் இதெல்லாம் வந்து பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இது எல்லாமே ஆர்கானிக்னாவே கார்பனோடு சேர்ந்து வந்த இயற்கை இடுபொருட்கள் தான். கார்பன் இருந்தால் தான் அது ஆர்கானிக். ஆர்கானிக் கார்பன் வந்து இருந்து அதோட

ஒரு பொருளில் வந்து கார்பன் உள்ளலைனா இட் இஸ் நாட் ஆர்கானிக். ஆர்கானிக்னுடைய பேஸே வந்து அங்கக கரிமச்சத்து தான். ஸோ அந்த அங்கக கரிமச்சத்தோடு கிடைக்கக்கூடிய இடுபொருட்கள் எல்லாமே நம்ம ஆர்கானிக்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். கார்பன் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு மண் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அதனுடைய எஃபிஷியன்சி ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் ரசாயன உரமே போட்டாலும் அங்கே வந்து நம்ம கரிமச்சத்து வந்து அதிகமாக இருக்கும்போது அது வந்து முழுமையாக வந்து பயிரெடுத்துக்கிறதுக்கு வந்து இந்த இயற்கை வேளாண் இடுபொருட்கள் தான் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும். இப்போ தரப்பள்ளி இறக்கங்கோடையில் வாய்க்கால் தண்ணி விட்டாங்க, எல்லாம் கொண்டு போய் வயலில் யூரியா 20x20 இந்த மாதிரி டிஏபி ஃபெர்டிலைசர் தான் போடுவாங்க. இது எல்லாம் லீச்சிங்காய் நீங்கள் எங்கே பார்க்கலன்னா, பவானி அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் கிடக்கிற பாலத்துலேருந்து இப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த வாட்டர் கைச்சந்து வந்து உங்களுக்கு பரவி கிடக்கு. ஏன்னா நம்ம போடுற நைட்ரஜன் பாஸ்பரஸ் உரங்களினுடைய சத்துக்கள் வந்து அந்த கழிவு நீரில் அதிகமாக போகிறனால அந்த தாவரங்கள் வந்து ஈஸியாக அந்த சத்தை எடுத்துகிட்டு அங்கே வந்து தண்ணி வந்து பொலி உட்டாக்குது, சரிங்களா? ஸோ அதனால் வந்து யூரியா வந்து 100 கிலோ போட்டால் பயிர் கிடைக்கிறதுனா கண்டிப்பாக கிடையாது. அதிகப்படியான யூரியா வந்து உங்களுக்கு எந்தெந்த மாதிரியெல்லாம் போகணும் வரும், 50% வந்து அமோனியாவாக ஆவியாயிரும், மிச்சம் வந்துங்க நிலத்தடி நீரில் கலந்து கிரவுண்ட் வாட்டரில் கண்டாமினேட் ஆகும். ஸோ போடுற 100 கிலோ யூரியாவில் 46 கிலோ இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 40-70% நைட்ரஜன் வந்து லாஸ் ஆயிடுது. வேற ஆர்கானிக்கில் அப்படி இல்லை, சரிங்களா? ஒரு இடத்துல வந்து 100 கிலோ கெமிக்கல் நைட்ரஜன் தேவைப்படுதுன்னு எடுத்துட்டிங்கன்னா ஆர்கானிக்கில் பாதி இருந்தால் போதுங்க, 50 கிலோ இருந்தால் போதும். நிறைய பேர் நினைக்கலாம் அது என்ன மீனமில் வந்து 3 லிட்டர் கொடுத்தா அது ஈக்குவல் ஆயிருமா, கம்போஸ்ட் உரம் ஒரு 2 டன் போட்டால் அது ஃபுல்ஃபில் பண்ணுமா, புண்ணாக்கு வந்து ஒரு 50 கிலோ கொடுத்தா அது வந்து நைட்ரஜன் தேவை கண்டிப்பாக பூர்த்தி கொண்டும், சரிங்களா? ஏன்னா இதில் போடுற அளவில் நம்மளுக்கு ஆர்கானிக்கில் இயற்கையில் பாதி இருந்தால் போதும், 100% நம்மளுக்கு தேவைப்படாது, சரிங்களா? இப்போ தலைச்சத்துக்கு வந்து நம்ம என்னென்னலாம் மாற்று நம்ம பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பசுந்தால் உரங்கள், அப்புறம் பசுந்தலை உரங்கள், தொழு உரம், கோழியரு, மக்கிய உரங்கள், புண்ணாக்கு வகைகள், மண்புழு உரம், மீன் அமிலம், தலைச்சத்தை நிர்ணயிக்கக்கூடிய பயோ ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ இது எல்லாம் வந்து இத்தனை இருக்குது நைட்ரஜனுக்கு ஆல்டர்னேட்டாக, யூரியாவே எல்லாமே விவசாயம் பண்ணுறதுக்கு இவ்வளவு ஆல்டர்னேட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயோ ஃபெர்டிலைசர் பற்றி ஏற்கனவே சொல்லிட்டாங்க. நம்ம வந்து கரும்புக்கு வந்து குளுக்கோனா அசிட்டோபாக்டர் கொடுக்குறோம், அது நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க. இருக்கிறதுலையே ஹையஸ்ட்டு நைட்ரஜன் காற்றுல இருக்கக்கூடிய நைட்ரஜனை இயற்கையாக கிடைக்கக்கூடிய நைட்ரஜனை அதிக அளவு பயிருக்கு எடுத்து கொடுக்குற வேலையை வந்து பண்ணுறது இந்த குளுக்கோனா அசிட்டோபாக்டர். அதெல்லாம் நீங்கள் அசோஸ்பயரில் இருக்குது, அசட்டோபாக்டர் இருக்குது, பயிர் வகை பயிருக்குனா ரைசோபியம் இருக்குது, இவ்வளவு பயோ ஃபெர்டிலைசர் இருக்குது. இந்த பயோ ஃபெர்டிலைசர் வந்து அவங்க சொன்ன ரெக்கமெண்டேஷன் டோஸில் வந்து நம்ம சீ ட்ரீட்மெண்ட்டாவோ அல்லது சாயில் அப்ளிகேஷனாவோ ஃபெர்டிகேஷன்லேயோ கொடுக்கும்போது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து 20-25% தலைச்சத்து தேவையாக அது பயிரினுடைய பயிர்காலம் முழுவதும் வந்து உங்களுக்கு இயற்கையாக காற்றுலேருந்து எடுத்து கொடுத்துட்டே இருக்கும். தொழு உரம்னா ஏக்கருக்கு வந்து எவ்வளோ போடுறாங்க, ஏக்கருக்கு வந்து ஒரு 15-10 டன் போடும்போது அதில் இருக்கிற மாய்ச்சர் வந்து போயிடுச்சுன்னு கணக்கு போட்டிங்கன்னா கூட ஒரு 50%-60% மாய்ச்சர் போச்சுனாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு ஒரு 50 கிலோ வந்து 100 கிலோ வரைக்கும் தலைச்சத்து வந்து அந்த உரத்துலேயே கிடச்சிரு. அதனால தான் நம்ம சாணிக்குப்போ போட்டு உங்களுக்கு வந்து பயிர் நல்லா வர காரணமே அதுக்கூடிய ஆர்கானிக் நைட்ரஜன் தான். இந்த ஆர்கானிக் நைட்ரஜன் வந்து எந்த வகையிலையும் வந்து லாஸ் ஆகாது. இப்போ இந்த ஆவி ஆகிறதோ சாயில லீச்சிங் ஆகி போகிறதோ, பிகாஸ் அது வந்து கார்பனோட சேர்ந்து இருக்கிறதுனால பயிர் வந்து முழுமையாக வந்து அதை எடுத்துக்கும், சரிங்களா? எனி ஆயில் கேக் நீங்கள் நைட்ரஜனுக்கு ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேப்ப புண்ணாக்கு, நிலக்கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, பருத்தி புண்ணாக்கு, ஆமணக்கு, தேங்காய் புண்ணாக்கு, இதில் பாருங்கள் எல்லாமே புண்ணாக்கில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கரண்ட் அதிகமாக இருக்குது. ஆயில் கேக்கில் எல்லாமே வந்து நைட்ரஜனை வந்து உங்களுக்கு முழுமையாக எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 50 கிலோ வரைக்கும் நீங்கள் புண்ணாக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அந்த புண்ணாக்கு வந்து நீங்கள் பொடி பண்ணி இல்லை உரத்தோட கலந்தா போடலாம், இல்லாட்டி வந்து தண்ணியில் ஊற வச்சு ஈஎம் சொல்யூஷனு, நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டு, சீவீட் எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் போட்டு ஒரு ஃபர்மெண்டேஷன் பண்ணி ஃபில்டர் பண்ணி நீங்கள் அந்த அதில் இருக்கிற சத்துக்களை வந்து தண்ணியில் கரைச்சி அப்புறம் நீங்கள் பயிருக்கும் உள்ளா என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இவ்வளவு புண்ணாக்கு வகையில் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி நிலக்கடலையில் வந்து 7-7.5% இருக்குதுங்க. இது ஃபுல்லாக ஆர்கானிக் நைட்ரஜன் தான், உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பிளான்ட் எடுத்துக்கும். அடுத்தது வந்து ஃபிஷ் அமினோ, அது நிறைய பேர் நீங்களே விவசாயி யூஸ் பண்ணியிருப்பீங்க. 1 கிலோ ஃபிஷ் எடுத்துகிட்டு சாப் பண்ணிவிட்டு ஈக்குவல் வால்யூம் வந்து நாட்டு சக்கரை போட்டு மண்பானையில் வந்து போட்டு வச்சுட்டு ஒரு 30 நாள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு அருமையான மீன் அமிலம் கிடைக்கி அதை வடிகட்டி நீங்கள் வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுனால 5-7 மில்லி வரைக்கும் போட்டு அடிக்கலாம். ட்ரிப் இரிகேஷன் வந்து ஏக்கராக்கு 2-3 லிட்டர் வந்து மாசரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூரியா போட்ட அளவுக்கு வந்து அது வந்து வேலை செய்யுங்க. அப்புறம் பஞ்சகாவியா பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், நாங்களும் பண்ணி கொடுத்துருக்குறோம், நீங்களுமே தோட்டத்துலேயே மாடு இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். அது ஏக்கருக்கு வந்து 10 லிட்டர் நீங்கள் சொட்டு நீர் பாசனம் மூலியம் இல்லை ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியே 30 மில்லி 1 லிட்டருக்கு போட்டு நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம். இதெல்லாமே உங்களுக்கு தலைச்சத்தை வந்து உங்களுக்கு இது பண்ணி கொடுக்கும். இதில் முக்கியமாக நான் சொல்ல வர்றது வந்துங்க இந்த 20 வகையான கலப்பு விதைகள், பலதானிய விதைகளை வந்து விதைக்கும் போது ரிசல்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதில் பாருங்கள் 4 சிறுதானிய விதைகள், 4 வகை பருப்பு விதைகள், 4 வகை எண்ணெய் விதைகள், 4 வகை பசுந்தால் உர விதைகள், 4 வகை நறுமண விதைகள். நறுமண விதைகளில் பார்த்தீங்கன்னா சோம்பு, இந்த ஜீரகம்,
கடுகு இதெல்லாம் வந்து இருக்கும். இது வந்து இப்போ ரெண்டாக வந்து பிரிச்சுக்கணுங்க. அந்த பெரிய விதை இருக்கிறதெல்லாம் ஒரு

கலவையாகவும் சின்ன விதைக்கிறத ஒரு கலவையாகவும் பார்த்துட்டு இறைக்கிறதுக்கு சிரமப்படாமல் ஃபஸ்ட்டு ஏதோ ஒன்று சின்ன விதையெல்லாம் ஃபஸ்ட்டு இறச்சிடணும். அப்புறம் ரெண்டாவது பெரிய விதையெல்லாம் இறச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கிடைக்கும். உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு 45 நாள் 50 நாளுங்க பூக்கும் பருவத்தில் வந்துடும். இது அப்படியே ரொட்டாவேட்டர் போட்டு மடக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது என்னென்னா ஒவ்வொன்றும் வந்து ஒரு ஒரு ரூட் சிஸ்டத்தில் இருக்குது. நீங்கள் இருக்கக்கூடிய 20 வகையான சீடும் போட்டிங்கன்னா வெவ்வேறு சத்துக்களை வந்து மண்ணில் இருக்கிற சத்துக்களை வந்து அவைலபிள் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இது எல்லாம் பலதானியம் சேர்த்து விதைக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான ரிசல்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். இது அப்படியே வந்து மறைக்கி விட்டு ஓட்டிட்டு அப்போ நீங்கள் விவசாயத்தை வந்து தொடர்ந்து என்ன பயிர் வேணாலும் நீங்கள் மேலே பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றும் வந்து ஒரு ஒரு வேர் சுரப்பிகளை வெளியிடுறது மூலிமா நோய் கட்டுப்பாடு, இந்த மாதிரி பயிருக்கு வரக்கூடிய பூச்சி கட்டுப்பாடு எல்லாமே கிடைக்கும். மண்ணில் வந்து பெனிஃபிஷியல் மைக்ரோப்ஸினுடைய தூண்டுதல் வந்து நிறையா இருக்கும். ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடும். வேறு எந்த உரமும் நீங்கள் குப்பையோ இதோ வந்து செலவு வண்டி போடுறது தேவையில்லை. ஏக்கருக்கு வந்து 20-25 கிலோ போட்டுக்குங்க. நீங்கள் இறச்சி விட்டு ஓட்டி விட்டு அப்படியே நீங்கள் ஒரு 40 நாள் மடைக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் யூரியாவுக்கு வந்து மாற்று வந்து இத்தனை விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு இன்டகிரேட்டடாக நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அங்கே வந்து நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போக வேண்டிய தேவை இருக்காது. இல்லாட்டி கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கெல்லாம் கொண்டு வந்து உரத்தினுடைய தேவையை குறைச்சிக்கலாம். சப்போஸ் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா யூரியா கிடைக்கிறதே இல்லை, அப்போ வந்து கிடைக்கலையேன்ட்டு நம்ம காலம் தாழ்த்திட்டு இருக்க தேவையில்லை. இவ்வளோ வழிகள் இருக்குது, நீங்கள் அதை பின்பற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது முதன்மையான சத்து வந்து பாஸ்பரஸ். இந்த சாயில் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா நிறையா மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் வந்து அதிகம் அதிகம் அதிகம் தான் வருது நம்ம ரீஜியன் பொறுத்தளவுக்கு. ஏன்னா நிறையா நம்ம போடுற டிஏபியை எனார்மஸ் பாஸ்பரஸ் ஃபெர்டிலைசரை கொட்டுறோம். அது பூரா சாயிலில் வந்து ஃபிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து அன்அவைலபிள் ஃபார்ம்லையோ அல்லது இது வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. திரும்ப திரும்ப நம்ம அதையாக தான் போடுறோம். 20-20 போடுறோம், காம்ப்ளெக்ஸ் போடுறோம், டிஏபி போடுறோம், சூப்பர் பாஸ்பேட் போடுறோம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி முழுமையாக பயிருக்கு கொண்டு வரது. ரெண்டாவது வந்து இயற்கையாக பாஸ்பரஸ் உரத்தை வந்து நம்ம எப்படி உபயோகப்படுத்துதுங்கிறது. போடுற பாஸ்பரஸில் 70-90% பயிர் கிடைக்காத போடுற காரணம் வந்து ஆசிட் சாயில் அண்டு அல்கலைன் சாயில், கார அமிலமண். அமிலமண் நம்ம பகுதியில் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த சாயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அல்கலைன் பிஹெச்சாக தான், கார மண்ணாக தான் இருக்குது. பிஹெச் வந்து பார்த்திங்கன்னா 8.1, 8.2. முதல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 7.5, 7.6 இருக்குது. இன்றைக்கெல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா மோஸ்ட்லி 8 பிடிச்சி 8 தாண்டிகிட்டு இருக்குது ஒரு சிலதெல்லாம், சரிங்களா. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த நம்ம கொடுக்குற பாஸ்பரஸ் பூராமே சாயிலில் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்குது, அது பயிர் எடுத்துக்க முடியாதுல்ல. ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இந்த உரங்க வந்து வீணாகிறதை தடுக்கிறதுக்கு வந்து பசுநாள் உரங்களாட்டு குப்பையாட்டு அதுலேயும் சம் பர்சன்டேஜ் பாஸ்பரஸ் இருக்குது. பட் ரசாயன பாஸ்பரஸுக்கு மாற்றாக என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இருக்கிற பாஸ்பரஸை எடுத்து கொடுக்கறதுக்கு வந்து ரெண்டு வகையான பயோஃபெர்டிலைசர் இருக்குது. பாஸ்பரஸ் எடுத்துக்கூடிய பூஞ்சானம் அஸ்பரஜிலஸ் அவமோனி, இன்னொன்று வந்து பேசிலஸ் மெகாத்தீரியங்கிற பாஸ்போ பாக்டீரியா. இதை வந்து நம்ம உபயோகப்படுத்தி இருக்கிற பாஸ்பரஸை பயிருக்கு எடுத்து கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து நாங்கள் வந்து பண்ணாரியம்மில் என்ன பண்ணுறோம்னா ராக் ஃபாஸ்பேட். ராக் ஃபாஸ்பேட் தான் வந்து எல்லா ஒரு பாஸ்பரஸ் உரங்களுக்கு வந்து மூலப்பொருள். கெமிக்கலாக பண்ணுறவங்க வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி டிஏபி ஆகும் 20-20 காம்ப்ளெக்ஸாக அந்த மாதிரி சூப்பர் ஃபாஸ்பேட்டை கொடுப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அந்த ராக் ஃபாஸ்பேட்டை வந்து நம்மளுடைய ஆலையிலேருந்து கிடைக்கக்கூடிய பிரஸ்மட்டை வந்து மிக்ஸ் பண்ணி அதில் மைக்ரோப்ஸை விட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 நாள் வந்து நம்ம ஒரு சயின்டிஃபிக்காக அதை வந்து கம்போஸ்ட் பண்ணி அந்த ராக் பாஸ்பேட்டில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் கண்டென்ட்டை அவைலபிள் ஃபார்முக்கு மாற்றி திரும்ப வந்து அந்த ஃபைனல் பாஸ்பரஸில் வந்து பாஸ்பரஸ் சொல்பலைசிங் பாக்டீரியா ஃபங்கை இதெல்லாம் வந்து என்ரிச் பண்ணி ஒரு தரமான ஒரு பாஸ்பரஸ் ரிச் ஆர்கானிக் மணியோட ப்ரோம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆர்கானிக் பாஸ்பரஸ் வந்து ஒரு 8-10% எஃப்சிஓ வந்து 8% சொல்கிறாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாக Up to P2O5 வந்து 10% வரைக்கும் வச்சு நம்ம விவசாயிகள் கொடுத்துட்டு வரோம். இது உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள் நிறையா கரும்பு விவசாயிகள் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது இருக்கும்போது நீங்கள் வந்து மற்ற பாஸ்பரஸ் உரத்துக்கு வந்து நம்ம பற்றாக்குறை வந்துச்சுன்னா இதை வந்து அருமையாக யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏக்கருக்கு வந்து ஒரு 5-6 மூட்டை போட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இது ஃபுல்லாக ஆர்கானிக் ஃபார்ம் ஆஃப் பாஸ்பரஸ், இது வந்து சாயலில் போய் செட்டில் ஆகாது. கம்ப்ளீட் வந்து பிளான்ட் வந்து உங்களுக்கு எடுத்துக்கக்கூடிய நிலையில் தான் அது இருக்குது. ஸோ இது எல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு ரொம்ப அருமையான ஒரு பயோஃபெர்டிலைசர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்பரஸ் எடுத்து கொடுக்குறதுக்கு மைக்ரோன்ட்ரியன் எடுத்து கொடுக்குறது இந்த வேம் வந்து ஒரு 10-10 கிலோ வந்து கரும்புக்கெல்லாம் வந்து போடுங்க. மற்ற நீண்டகால பயிருக்கு 10 கிலோ போடுங்க. குறுகிய கால பயிருக்கு வந்து ஒரு 5-5 கிலோ வந்து அந்த பாரில் வந்து போட்டுவிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பூஞ்சானங்கள் வந்து அந்த பாஸ்பரஸ் வந்து சாயில் ஃபிக்ஸ் ஆகிக்கிற பாஸ்பரஸ் வந்து கரைச்சி எடுத்து பயிருக்கு வந்து நகர்த்தி கொடுக்குற வேலையை வந்து இந்த வேம் அருமையாக பண்ணும். வேறு வளர்ச்சி தூண்டுங்க, மற்ற எல்லா சத்துக்களையும் வந்து எடுத்துக்கூடிய ஆற்றல் வந்து இந்த வேம் வந்து பண்டு. ஸோ இதை வந்து இந்த வேம் வந்து ஏக்கராக 10 கிலோ போட்டிங்கன்னா உங்களுக்கு பாஸ்பரஸ் தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம். அப்போ வந்து பயோஃபெர்டிலைசரில் வேம் இந்த மாதிரி லிக்விட் உரம் பயன்படுத்தணும். ஆல்டர்னேட் உரம்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு உரங்கள்லையும் வந்து பாஸ்பரஸ் சத்து ஒரு குறைவான ஒரு 0.5-1% வரைக்கும் இருக்குது. அதை இயற்கை உரங்களை யூஸ் பண்ணலாம். மூணாவதாக வந்து இந்த பாஸ்பரஸ் ரிச் ஆர்கானிக் பண்ணிங்கிற ப்ரோம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாஸ். பொட்டாஸ்க்கு வந்து
நேச்சுரல் சோர்சஸ்

0: வந்து பார்த்தீங்கன்னா சுகர் ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய கழிவுகளில் மட்டும்தான் கிடைக்கும். வேறு எங்கேயுமே வந்து பொட்டாஸ் சோர்ஸ் நம்ம வந்து உங்களுக்கு எல்லாம் சொன்னாங்க, பொட்டாஸ் வந்து இம்போர்ட் பண்ணால் தான் கிடைக்கிது, இங்கே வந்து நம்ம சோர்ஸ் இல்லைன்னு. நம்மளுக்கு ஒரு அருமையான இயற்கையாக கிடைச்ச சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொலாசஸ்லேருந்து வரக்கூடிய பொட்டாஸு. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா கரும்பு வந்து எவ்வளவு பொட்டாஸை வந்து பயிர்லேருந்து எடுத்துக்குதோ அது பூரா ஃபைனலாக எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா அந்த மொலாசஸில் தான் வரும். மொலாசஸில் வந்து நம்ம வந்து அதில் ஆளுகால் எடுத்துக்கு பின்னாடி வரக்கூடிய வேஸ்ட் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஸ்பெண்ட் வாஸ் அதில் தான் வந்து ரிச் இன் பொட்டாசியம். ஸோ அதுலேருந்து நாங்கள் வந்து ஒரு ரெண்டு வகையான பொட்டாஸ் உரங்களை நம்ம பண்ணாரியில் பண்ணிகிட்ருக்கிறோம். ஒன்று வந்து நாங்கள் வந்து அந்த பொட்டாசனுடைய இதை வந்து கிரானுல் பண்ணி ஈ கேர் பொட்டாஸ்னு சொல்கிறோம். இட்ஸ் நாட் அ பியூர் ஆர்கானிக், அது கெமிக்கல் கேட்டகரியில் தான் வரும். இன்னொன்று வந்து பயோ ஆர்கானிக் பொட்டாஸ்னு ரெண்டு வகையான பொட்டாஸ் உரங்கள் பண்ணிட்டுருக்கிறோம். உங்களுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து பொட்டாஸ் 2000 ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இது வேண்டாம். நம்ம வந்து ஒரு ரொம்ப சீப்பான விலையில் தான் உங்களுக்கெல்லாம் கொண்டு வந்து அங்கேயே டோர் டெலிவரியே கொடுத்துட்டுருக்குறோம். நீங்கள் நிறையா உபயோகப்படுத்தியிருப்பீங்க. ஸோ இதுக்கு எங்கெங்கெல்லாம் சோர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பசுந்தாள் உரங்கள், கோழியரு, மண்புழுரு, இதில் எல்லாமே நம்ம என்னென்ன சப்ஸ்ட்ரேட் யூஸ் பண்ணுறோமோ, சாணி எருவாக இருக்கலாம், இதுக்கு அதில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பொட்டாசி இருக்கிற ஒரு 0.5%லேருந்து 1% வரைக்கும் தான் இருக்கும். அதை வந்து நம்ம உரங்களாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த பொட்டாஸ் ஊட்டமேற்றப்பட்ட இயற்கை உரங்கள் தான் வந்து பயோ ஆர்கானிக் பொட்டாஸுங்கிறது நாங்கள் இந்த இது பண்ணிகிட்ருக்கிறோம். சேம் இதே மாதிரி தான் இந்த பாஸ்பரஸ் ரிச் ஆர்கானிக் மணியூர் மாதிரி பொட்டாஸ் ரிச் ஆர்கானிக் மணியூர்னு நாங்கள் வந்து எங்களுடைய இதில் கம்போஸ்ட் யூனிட்டில் பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து நம்ம கரும்பு மொலாசஸில் இருக்கிற ஏசியுமே ப்ரெஸ்மட்டையும் வச்சு உங்களுக்கு ஒரு முழுமையான பொட்டாஸ் உரமாக வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம். இதில் வந்து நாங்கள் அந்த பொட்டாஸ் பாக்டீரியா வந்து உள்ளே பிளண்ட் பண்ணிக்கிறோம் அந்த பயோ பாஸ்பேட்டில். இந்த பொட்டாஸ் பாக்டீரியா தனியாகவும் கொடுக்குறோம், லிக்விடாகவும் பவுடராகவும் கொடுக்குறோம். இது என்ன பண்ணுனா உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த பயிரினுடைய வேற வந்து லென்த் அதிகம் பண்ணும். இந்த பொட்டாஸ் பாக்டீரியா வந்து லென்த் அதிகம் பண்ணி தூரத்தில் இருக்கிற பொட்டாஸை வந்து நகர்த்தி பயிருக்கு எடுத்து கொடுக்குற வேலையை இந்த பொட்டாஸ் பாக்டீரியா பண்ணும். ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணும்போது வந்து நம்ம சாயலில் உங்களுக்கு நிறையா தெரியும், சாயலில் வந்து கம்பேர் டு நைட்ரஜன் பாஸ்பரஸை விட அதிகமாக நம்ம மண்ணில் இயற்கையாக இருக்கிறது பொட்டாஸ் சத்து தான் இருக்குது நம்ம பகுதியில். ஸோ அந்த பொட்டாஸ் சத்தை வந்து முறையாக பயிருக்கு எடுத்து கொடுக்குற வேலையை வந்து இந்த பொட்டாஸ் மொபிலைசிங் பாக்டீரியா வந்து உங்களுக்கு பண்ணுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த பயோ ஆர்கானிக் பொட்டாஸும் யூஸ் பண்ணலாம். இந்த ஈகேர் பொட்டாஸுங்கிறது வந்து இது கெமிக்கல் ஃபார்ம் ஆஃப் பொட்டாஸ் தான், நம்ம அந்த ஆஷை வந்து அப்படியே கிரானுல் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம். இது 50 கிலோ மூட்டையில் உங்களுக்கு கிடைக்குது. இது நீங்கள் மற்ற ரசாயன உரங்களோட எது வேணால் கலக்கிக்கலாம். இஎம் வந்து இந்த டீகம்போஸ் பண்ணுறக்கு, சாயில் ஃபெர்டிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறக்கு, இந்த மைக்ரோப்ஸ் வந்து சாயிலில் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறக்கு எல்லாமே வந்து எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் கொடுத்துட்டுருக்குறோம். பயோ ஸ்டிமுலண்ட் கேட்டகரியில் கடல் பாசி உரங்கள் அதுக்கூடும் கொடுக்குறோம், ஜெல்லும் கொடுத்துட்டுருக்குறோம். ஸோ அது நீங்கள் போடும்போது பயிர் வளர்ச்சி வந்து உங்களுக்கு தூண்டி கொடுக்கும். ஹியூமிக் எல்லாத்துக்குமே தெரியும், 1 கிலோ ஹியூமிக்கில் இருக்கக்கூடிய ஹியூமிக் ஆசிட் கண்டென்ட் வந்து கிட்டத்தட்ட 5 டன் 6 டன் ஃபார்ம்யார்ட் மென்யூரில் இருக்கக்கூடிய ஹியூமிக் அமிலத்துக்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால் ஏக்கருக்கு வந்து ஒரு 3 கிலோ கொடுத்தீங்கன்னா போது எல்லா பயிர்களுக்கும் வந்து ரொம்ப அருமையாக வேலை செய்யும் இந்த ஹியூமிக் அண்ட் ஃபல்விக். ஸோ ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட்டை சாயில இம்ப்ரூவ் பண்ணி பயிர் வளர்ச்சி தூண்டக்கூடியது இந்த ஹியூமிக்கு வந்து ரொம்ப நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால் இது நீங்கள் வந்து ஒரு ஆர்கானிக் இடுபொருளாக நீங்கள் உள்ளே சேர்த்திக்கலாம். அடுத்தது வந்து நாங்கள் இந்த நுண்ணுடச்சத்துக்கு வந்து நாங்கள் இந்த பயாலஜிக்கல் பூஸ்ட்டுங்கிறத வந்து திரவ வடிவில் கொடுத்துட்டுருக்குறோம். மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு, கீழே ட்ரிப் போடுறதுக்கு, எல்லா பயிருக்கும் கொடுத்துட்டுருக்குறோம். ஸோ இதையும் வந்து நீங்கள் நுண்ணுடச்சத்து பற்றாக்குறை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாங்க. இது எல்லாத்துக்குமே இருக்குது, கரும்புக்கு இருக்குது, வாழை, தென்னை, மற்ற எல்லா பயிருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஃபார்முலேஷன் பண்ணி அதை பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம். அவ்வளோதாங்க, ஆல்டர்னேட் எல்லாமே சொல்லிட்டேன். கெமிக்கல் இல்லாமல் வந்து பயோவில் எந்த அளவுக்குலாம் இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஃபெர்டிலைசரே டிமாண்ட் வரும்போது நம்ம அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். எது எது அவைலபிளாக கிடைக்குதோ இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நீங்கள் அது பன்னாரி பிராண்டாக இருந்தாலும் சரி, வேறு பிராண்டாக இருந்தாலும் சரி, எது மார்க்கெட்டில் கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரசாயனத்தினுடைய தேவையை குறைச்சிக்கலான்னு கேட்டு இந்த வாய்ப்பை கொடுத்த SBI மற்றும் பன்னாரி அம்மன் சர்க்கரை ஆலையினுடைய நிர்வாகத்துக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு வாழ்த்துக்களை கூறி விடைபெறிய நன்றி, வணக்கம்.
1: இந்த நிகழ்ச்சியில் பேசிய மதராஸ் உர நிறுவனத்தின் கூடுதல் மேலாளர் ஏ சிவகுமார் அவர்கள் மணிச்சத்தினை கரைக்கும் பாஸ்பேட் நிறைந்த உயிர்ம உரம் மற்றும் நொதிக்க வைக்கப்பட்ட உயிர்ம உரம் போன்ற அங்கக ஊட்டச்சத்து இடுபொருட்களை விவசாயிகள் பயன்படுத்தி கொண்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
2: ICR நிறுவனத்தின் தலைவர், விஞ்ஞானிகள் மற்றும் பன்னாரி அம்மன் ஆலை நிர்வாகத்தில் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கிறேன்.
3: இந்த 60 ஆண்டுகளுக்கு முன்ன நம்ம எப்படி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா சாதாரண நாட்டு விதைகள், அப்புறம் நம்ம ஃபார்ம்யார்ட் மென்யூர்னு சொல்லும் இல்லைங்களா, எரு, அது கோழி எரு, அந்த மாதிரி மற்ற மக்கன எருகள் அப்படி தான் வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். பசுந்தாள் உரங்கள் நிறைய போட்டோம் அப்போ, அப்போ வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ அந்த வெரைட்டிக்கெலாம் அந்த அளவு உரங்கள் போதுமானதாக இருந்தது. அதுக்கப்புறம் பசுமை புரட்சின்னு வந்த பிறகு அதிக ஈல்டு கொடுக்கக்கூடிய விதைகள், கரும்புகள், இது மாதிரி எல்லாத்துலேயுமே ஹைப்ரிட் வெரைட்டிஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு வந்து பார்த்தோம்னா ரசாயன உரங்கள் போடணும் அப்படிங்கிறது. அப்போ வந்து நாங்கள் எங்களுடைய சீனியர்ஸ்லாம் சொல்லுவாங்க, நான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரோட போயிட்டு

நைட்டில் போய் நாங்கள் ஒரு தோட்டத்தில் ஒரு பகுதியில் மட்டும் அந்த யூரியாவை விசிறி விட்டு வருவோம். அப்புறம் மூணு நாள் கழித்து போய் அந்த விவசாயியை கூப்பிட்டு இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டு நாங்கள் தான் நைட் போட்டோம் அந்த மாதிரி. அப்போ உங்களை வந்து அந்த இயற்கை வழியில் இருந்து ரசாயன உரத்துக்கு உங்களை மாற்றுறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அந்த கஷ்டங்கள் இப்போ வந்து ஆர்கானிக்குக்கும் நாங்கள் பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக கவர்மெண்ட் அதை செஞ்சிட்ருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு மூட்டை போடுங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒன்றா நாம் ரெண்டு மூட்டை போடுறோம் யூரியாவே. இப்போ யூரியா தலைச்சத்து அதிகமாக கொடுக்க கொடுக்க என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பயிரில் வந்து ஒரு இனிப்பு சுவை ஒன்று கிரியேட் ஆகும், அதனால் பூச்சி தாக்குதலும் அதிகமாகும். இது ரெண்டும் இது, அது இல்லாமல் மண் வளம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. உங்களுக்கு ரசாயன உரங்கள் நீங்கள் வந்து இப்போ ஒரு மூட்டை போட்டால் 30 மூட்டை நெல் வருது, அல்லது ரெண்டு மூட்டை போட்டால் 35 மூட்டை வருது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கிட்டே போய் மண் வளம் ரொம்ப பாதிச்சிருச்சு. இது மண் வளம் மட்டும் பாதிக்கலைங்க, ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லுக்கும் இந்த சப்சிடின்னு ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேர் இப்போ வந்து எல்லாமே அந்த பிஓஎஸில் இது வாங்கிட்டு இருப்பீங்க இல்லைங்களா, ரேகை வச்சு பில் போட்டு தானே வாங்குறீங்க. அதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ஒரு மூட்டை யூரியா என்ன ரேட்டுங்க, 266 ரூபா தான், 266. அதுலேயே மேலே ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த ஒரு மூட்டைக்கு எவ்வளோ சப்சிடின்னு கொடுத்துருப்பாங்க. ஏறத்தாழ 2500 ரூபா ஒரு மூட்டைக்கு சப்சிடி. அப்போ வந்து இந்திய அரசாங்கத்தினுடைய செலவு எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள். ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு 10,000 இருந்தது, அப்புறம் 12,000 ஆச்சு, 16,000 கோடி ஆச்சு, இப்போ வந்து 2,00,000 கோடியில் போய் நிற்குது. அப்போ நாட்டினுடைய அதிகப்படியான செலவு வந்து இந்த ரசாயன உரங்களுக்காக சப்சிடி கொடுக்கறதுலே போகுது. அது ஒரு சிலது வந்து மிஸ்யூஸும் பண்ணுறாங்க. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, இவங்க நிறைய ப்ராசஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அடுத்தது வந்து இன்னொன்று விரைவில் வரப்போகுது, ஒரு 5-20 நாளைக்குள்ளே அதையும் அறிமுகப்படுத்த போகிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், முன்னமே டிஜிட்டல் கிராப் சர்வேன்னுலாம் எடுத்தாங்க, கவர்மெண்ட்டில் வந்து எடுத்திருந்தாங்க. அப்புறம் மண்வள அட்டைன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்தந்த பகுதிக்கு உங்களோட இண்டிவிஜுவல் ஃபீல்டில் எடுக்கலனாலும் அந்த பகுதி, இப்போ சத்தியமங்கலம்னா சத்தியமங்கலம், டிஜிபுதூர்னா டிஜிபுதூர், அந்த மாதிரி ஒரு பகுதிகளும் அந்த மண்வள அட்டை. இந்த மண்வள அட்டை, உங்களுடைய டிஜிட்டல் கிராப் சர்வேயினுடைய இது, பிஓஎஸ் மிஷின், இது மூணையும் லிங்க் பண்ண போகிறாங்க. லிங்க் பண்ணிட்டா உரம் எடுக்கணும்னா நேராக போய் எந்த கடை அப்படிங்கிறத உங்கள் மொபைலில் வந்து உங்கள் பேர், உங்கள் சர்வே நம்பர் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அது ஒரு 10 கடை லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுக்கும், இங்கே இங்கெல்லாம் இந்தந்த உரங்கள் இருக்குதுன்னு. நீங்கள் அதுவே காமிச்சிடும் உங்களுக்கு வந்து ஒரு மூட்டை யூரியா, அரை மூட்டை டிஏபி, பொட்டாஷ் அரை மூட்டை அப்படிங்கிறத. அதுவே உங்களுடைய பயிருக்கு நீங்கள் என்ன பயிர் போடுறோங்கிறதும் அதில் ஃபீட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி ஃபீட் பண்ணும்போது அதுவே ஒரு கிரியேட் பண்ணி கொடுத்துரும் ஒரு கியூஆர் கோடு. அந்த கியூஆர் கோடை கொண்டு போய் காமிச்சிங்கன்னா தான் கடையில் உங்களுக்கு அந்த உரத்தையே கொடுக்க முடியும். அவங்களாலையும் அவங்க நினச்சாலும் இனிமேல் அந்த உரம் அதிகப்படியான உரங்களை கொடுக்க முடியாது. அதனால் இப்போ ஒரே கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி சப்சிடியை குறைக்கிறதுக்காகவும் மண் வளம், தாய் மண்ணை காப்பாற்றி அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம அதை கொண்டு போகணும், அடுத்த நம்ம சந்ததிக்கு அந்த மண்ணை வந்து வளமையான மண்ணாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இயற்கை உரங்களை நம்ம ப்ரொமோட் பண்ண சொல்லி இப்போ கவர்மெண்ட்டு அதுக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க. அதுக்கு எப்படி சப்சிடி கொடுக்குறாங்கன்னா ப்ரொமோஷனுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துங்க, மீட்டிங் போடுங்க அப்படின்னு. நாங்கள் போன ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 120 மீட்டிங் போட்டிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து எங்கிட்ட இருக்கிறது வந்து விஜய் யூரியா ஒன்று மட்டும்தான். ஆனால் இப்போது வச்சிருக்கிற இயற்கை உரங்கள்னு பார்த்தீங்கன்னா 5 உரங்கள் வச்சுருக்கோம். சிட்டி கம்போஸ்ட், விஜய் சிட்டி கம்போஸ்ட்டு, விஜய் ஆர்கானிக்கு, விஜய் ப்ரோம், விஜய் பிடிஎம், விஜய் எஃப்ஓஎம். இதில் வந்து சிட்டி கம்போஸ்ட்டுங்கிறது சிட்டி வேஸ்ட்லேருந்து தயார் பண்ணக்கூடிய உரம். ஆர்கானிக்குங்கிறது வந்து அந்த கோழி எருக்கள் அதிலிருந்து தயார் பண்ணக்கூடியது. எஃப்ஓஎம்ங்கிறது வந்து ஃபெர்மெண்டட் ஆர்கானிக் மணியூர், அதை ஃபெர்மெண்ட் பண்ணி அதிலிருந்து கேஸ் எடுத்துகிட்டு அப்புறம் அதை வந்து உரமாக மாற்றி கொடுக்கறது. பிடிஎம்ங்கிறது வந்து பொட்டாஷ் டெரிவேட்டட் மொலாசஸ், மொலாசஸ்லேருந்து இது பண்ணக்கூடிய பொட்டாஷ், இது ஆர்கானிக் பொட்டாஷ்னு சொல்லுவாங்க. ப்ரோம்ங்கிறது வந்து ஆர்கானிக் டிஏபின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி 5 உரங்கள் நாங்கள் வச்சு பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அது வந்து இப்போ ரீசெண்டாக, முன்னே வந்து நாங்கள் 2 மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தோம், சிட்டி கம்போஸ்ட் அண்ட் ஆர்கானிக். மத்திய அரசனுடைய ப்ரெஷர்னால ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை வந்து இந்த அளவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக தான் இந்த 5 உரங்களையும் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். அதே போல் இயற்கை பூச்சிக்கொல்லிகளில் வந்து விஜய் நீம்னு ஒன்று கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் அதுலேயுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, பூச்சி மருந்து 1 லிட்டருக்கு 1 ml போட்டு அடிங்கன்னா, நம்ம வந்து எப்பயுமே என்ன விவசாயிகள் என்ன பண்ணுறோம்னா அதை வந்து டபுள் டோஸாக போட்டு அடித்தா டக்குன்னு கண்ட்ரோல் கிடைக்கும் அப்படின்னு. அப்போ டபுள் டோஸாக போடும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பூச்சிக்கே ஒரு எதிர்ப்பு சக்தி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் 5 மில்லி போட்டாலும் அது கேட்காது. அதனால தான் அந்த பழைய மருந்துகள்லாம் வந்து நீங்கள் ஜாஸ்தி போட்டு அடித்து அடித்து அந்த மருந்து போட்டால் கிடைக்காது. அப்புறம் வந்து காக்டெயிலில் கொடுக்கணும், அது 2 மருந்து கலந்து கொடுக்கணும், அந்த மாதிரியெல்லாம் போக வேண்டியிருக்கும். அதனால தான் பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி நிலையங்கள்

0: என்ன சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணுங்கள். ஈவன் கம்பெனிக்காரங்களும் அதை எஜுகேட் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் ரசாயன உரத்தை வந்து 2 மூட்டை போட்டிங்கன்னா 4 மூட்டை போட்டிங்கன்னா மண் வளம் கெடுறது மட்டும் இல்லாமல் ஈல்டுமே குறையும். ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது அது லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்பாங்க, கிராஃப் இப்படி போய் ஏறி இப்படி இறங்கிடும், அதுக்கு மேலே குறைய ஆரம்பிச்சிடும். இயற்கை உரங்களை போடும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 5 மூட்டை போட வேண்டிய இடத்துல 10 மூட்டை கூட போடலாம், மண் வளம் நல்லா தான் இருக்கும், பயிருக்கும் நல்லாயிருக்கும், மண்ணும் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் இயற்கை விவசாயத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு மாறுங்க, ரசாயன உரங்களை கம்மி பண்ணிக்கிங்க. ரசாயன உரங்களை கம்மி பண்ணுறதுனால உங்களுக்கு மண் வளமும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: தொடர்ந்து கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் தயாரித்த கரும்பு விவசாயத்தில் இயற்கை எடுபொருட்களை பயன்படுத்துதல் குறித்த சமூக ஊடக ஆலோசனை பிரசுரம் ஒன்றை வண்ணாரியம்மன் சர்க்கரை ஆலையின் துணைத் தலைவர் எஸ் சண்முகசுந்தரம் அவர்கள் வெளியிட முன்னோடி பெண் விவசாயி லிங்கேஸ்வரி அவர்கள் பெற்றுக்கொண்டார். இவ்வெளியீடு உடனடியாக வாட்ஸ்அப் செயலி மூலமாக 14,000-க்கும் மேற்பட்ட கரும்பு விவசாயிகளுக்கு ஒரே நேரத்தில் அனுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விவசாயி விஞ்ஞானி கலந்துரையாடல் அமர்வின் போது கரும்பு சாகுபடி, அறுவடை முறைகள் மற்றும் மானிய விலையில் உயிரி உள்ளீடுகள் கிடைப்பது தொடர்பான விவசாயிகளின் கேள்விகளுக்கு விஞ்ஞானிகளும் நிபுணர்களும் பதிலளித்தனர். பின்னர் உரங்களை விவேகத்துடன் பயன்படுத்துவது குறித்த வினாடி வினா போட்டியும் நடத்தப்பட்டது. இதில் ஆர்வத்துடன் பங்கு கொண்டு வெற்றி பெற்ற விவசாயிகளுக்கு வண்ணாரியம்மன் சர்க்கரை ஆலை, மதராஸ் உர நிறுவனம் மற்றும் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனத்தின் இயற்கை இடுபொருட்களும் பசுந்தாள் உர விதைகளும் வழங்கப்பட்டன. கரும்பு சாகுபடிக்கு ஏற்ற இயற்கை இடுபொருட்களை காட்சிப்படுத்தும் ஒரு கண்காட்சி நிகழ்விடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 85-க்கும் மேற்பட்ட விவசாயிகளும் இடுபொருள் விற்பனையாளர்களும் பங்கேற்ற இம்முகாமினை எனது கிராமம் எனது பெருமை திட்டத்தின் குழுவினரான முனைவர் டி புத்திர பிரதாப், முனைவர் ஏ ஜீவலதா, முனைவர் டி லக்ஷ்மிபதி மற்றும் முனைவர் டி ராமசுப்பிரமணியன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். வண்ணாரி அம்மன் சர்க்கரை ஆலையின் உதவி பொது மேலாளர் எஸ் மோகன் அவர்கள் நன்றி நவில விழா இனிதே நிறைவு பெற்றது. நேயர்கள் இதுவரை கேட்டது கரும்பு விவசாயிகளுக்காக கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம் நடத்திய அறிவியல் அடிப்படையிலான ஊட்டச்சத்து மற்றும் வேளாண் இடுபொருள் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு முகாமின் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் ஜி வானதி, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார், நிகழ்ச்சி ஒளிப்பதிவு எம் முருகேசன்.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று சூரத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது நமது பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளதை எடுத்துரைப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டு மக்களின் கடின உழைப்பு மற்றும் சீர்திருத்தங்களுக்கு கிடைத்த வெற்றி இது என்றும் அவர் கூறினார். உலக அளவில் இதுவரை இல்லாத அளவிற்கு சவாலான சூழ்நிலை நிலவி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர், இவற்றை மக்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளோடு இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் என்றும் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நீர் சேமிப்பின் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். பேரிடர் காலங்களில் உயிர்ச்சேதத்தை தவிர்ப்பதை முக்கியமான நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற பேரிடர் மேலாண்மை ஆணைய கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மாவட்ட நிர்வாகம் மற்றும்

0: அவசர கால செயல்பாட்டு மையங்கள் 24 மணி நேரமும் பணியாற்றும் வகையில் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மழைக்காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். மேகதாது அணையை கட்டுவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு சட்ட ரீதியாக தடுத்து நிறுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பான சட்ட ரீதியிலான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். போதைப்பொருள் புழக்கத்தை முழுமையாக ஒழிக்க தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு முத்தரசன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசுக்கு தங்கள் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கடன் வாங்கித்தான் நிர்வாகம் செய்ய முடியும் என்றும் திரு முத்தரசன் தெரிவித்தார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். சட்டப்பேரவை செயலரிடம் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தம் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் முதலமைச்சர் திரு விஜய்க்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக திரு பிரவீன் சக்கரவர்த்தி சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். கோவையில் அப்துல் கலாம் பெயரில் அரசியல் பயிற்சி மையம் தொடங்கப்படும் என்று பிஜேபியிலிருந்து விலகியுள்ள திரு அண்ணாமலை கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் காணொலி வாயிலாக இதனை தெரிவித்த அவர், புதிய அரசியல் இயக்கம் தொடங்கப்பட உள்ளதாக கூறினார். தாம் தொடங்க உள்ள இந்த இயக்கம் அடுத்த தேர்தலில் போட்டியிடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவை மையத்தில் பயிற்சி எடுத்தவர்கள் வரும் தேர்தல்களில் போட்டியிடுவார்கள் என்றும் திரு அண்ணாமலை கூறினார். நீலகிரி கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கப்பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் சீனியர் பிரிவில் அபய் பர்மனும் மகளிர் சீனியர் பிரிவில் ரித்து மண்டலும் தங்கப்பதக்கம் வென்றனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரு இசுகி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் பேட்ரிக், ஈக்வடாரின் டியாகோ ஹிடால்கோ இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப்குமார் உள்பட 54 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் அடோஸில் அடுத்த மாதம் 9 தொடங்கி 12 வரை நடைபெறவுள்ளது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலன்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8 சுற்று முடிவில் அவர் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும் 57 கிலோ எடைப்பிரிவில்
1: ஆகாஷ்வாணி தி நியூஸ் ரெட் பை நிபுணிகா ஷாஹித். Prime Minister Narendra Modi has launched various infrastructure projects worth over 18,000 crore rupees in Surat today. Addressing a public gathering on the occasion, Prime Minister Modi has emphasized self-reliance in the energy sector, stating that the world is moving towards a green future and India is actively leading the way by balancing economic growth with ecological preservation. He said the current global energy crisis highlights the critical importance of self-reliance in energy.
2: ये जो वैश्विक संकट चल रहा है ये दिखाता है कि एनर्जी के मामले में आत्मनिर्भरता कितनी जरूरी है और बीते 12 वर्षों में देश ने जो कैपेसिटी तैयार की है उसका कितना बड़ा महत्व है। 12 वर्ष पहले भारत में सौर ऊर्जा का उत्पादन नाम मात्र का था, आज हम दुनिया के टॉप 5 देशों में से एक हैं।
1: Speaking on the transformation of Surat, the Prime Minister praised the city's spirit and its transition into a green city. He lauded Surat's circle.

0: மணமகளே வா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இளையராஜா இசையில் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் பஞ்சவர்ணாச்சலம்.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது. மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
0: நேரம் இரவு 8:26 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இதம் ரிதம் கேட்டுட்டு இருக்கோம்.

இன்னைக்கு பியூட்டிஃபுல் 80s அண்ட் 90s கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி.

ராஜா இசையமைத்து பாடிய பாடல் கேட்டோம். அறுவடை நாள் திரைப்படத்திலிருந்து பாடலாசிரியர் கங்கை அமரன். நேர்களை நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாளை பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை மற்றும் என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.

0: கோட்டையுடைய இசையில வெள்ளி நிலவே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இனிமையான பாடல்கள், அதாவது 80 மற்றும் 90களில் வெளியான திரைப்படங்கள் பாடல்கள் இருந்தால் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம், லயிச்சுட்டு இருக்கோம். நேரம் 8:43. நாளை மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் இடையார்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அந்த குழந்தைங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டுடியோக்கு வந்து நிறைய விஷயங்களை பண்ணாங்க, அது எல்லாமே நீங்கள் கேட்குறதுக்காக காத்துட்ருங்க. நிறைய குழந்தைங்க பாட்டு பாடினாங்க, நிறைய ஸ்பெஷல் டேலண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நமக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நாடோடி தென்றல் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் மனோ எஸ் ஜானகி பாடியது.
1: மணியே மணிக்குயிலே மாலை இளங்கதிரழகே கொடியே கொடிமலரே

சினிமா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இளையராஜா இசையில் எஸ் என் சுரேந்தர், அருண்மொழி மனோ பாடியது, பாடலாசிரியர் கங்கை அமரன். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் என் அருகில் நீ இருந்தால் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் நா காமராசன்.

0: நேர்களே, நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்றிரவு 9:15 மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் நடிகை சி கே சரஸ்வதி. நாளை இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வெங்காயம் மற்றும் வாழை போன்ற குறு தொழில் சாகுபடி முறைகள் குறித்து தன்னுடைய அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். கோயம்புத்தூர் மாவட்டம் இக்கரை போலுவாம்பட்டி கோட்டுக்காடு பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் அவர்கள். இவ்வளோ நேரம் கேட்டு ரசித்தோம் இன்னைக்கு இதம் ரதம் நிகழ்ச்சியில 80s and 90s ரொம்பவே அழகான பாடல்களுடைய தொகுப்பு. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் ஜெல்லியிலிருந்து. நன்றி நேயர்களே.
1: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. ஐ எம் அனுஜா குமார் வித் நியூஸ் அட் 9. தி ஹெட்லைன்ஸ். Prime Minister Narendra Modi launches multiple development projects in Gujarat and Daman. Prime Minister emphasizes on self-reliance in energy sector, says India actively leading towards green future by balancing economic growth and ecological preservation. Country's GDP growth rate estimated at 7.7% in 2025-26 following strong momentum by the economy. Home Minister Amit Shah says smart border project in its final execution stage, pilot rollout to be introduced next year at sensitive border locations. Southwest monsoon advances further into more parts of Arabian Sea, Goa and Karnataka. And in hockey, India enter final of men's under 18 Asia Cup, beating Pakistan 5-3 in semi-final at Kakamigahara in Japan. And now the news in detail. Prime Minister Narendra Modi has emphasized self-reliance in the energy sector, stating that the world is moving towards a green future and India is actively leading the way by balancing economic growth with ecological preservation. Addressing a large gathering after launching various infrastructure projects worth over 18,000 crore rupees in Surat today, the Prime Minister pointed out that out of India's total renewable energy

0: departments from the BRICS countries engaged in a day-long thematic discussions around future forecasting, challenges and opportunities facing BRICS countries in the current global situation and building resilience, innovation, cooperation and sustainability. Minister for Petroleum and Natural Gas Hardeep Puri today announced that natural gas has been discovered at the Srivijayapuram 3, about 15 kilometers off the east coast of the Andaman Islands. In a social media post, Mr. Puri said the discovery reinforces the vast energy potential of the Andaman Sea and marks another success in the ongoing exploration campaign in the basin. The India Meteorological Department or IMD has said the southwest monsoon has further advanced into some more parts of the east central and west central Arabian Sea, parts of Goa and additional areas of Karnataka, Tamil Nadu and southwest Bay of Bengal. It also forecasts favorable conditions for its advancement in some parts of Karnataka, Maharashtra and Andhra Pradesh during next 2 to 3 days. Meanwhile, IMD has issued a red alert for extremely heavy rainfall at isolated places in Kerala and Mahe tomorrow. The Met Department has also forecast heavy to very heavy rainfall over Assam, Meghalaya, coastal Karnataka and Tamil Nadu, Puducherry and Karaikal during the next 2 days. Coastal Andhra Pradesh and Yanam can experience heat wave conditions tomorrow and Odisha may witness hot and humid weather conditions. Over to sports. In hockey, India defeated Pakistan 5-3 in the semi-final of the Men's Under-18 Asia Cup in Kakamegahara, Japan to set up a title clash against the hosts. In a high-scoring contest, India held its nerve against its arch-rival to seal its place in the final. Japan booked its place in the final with a commanding 8-1 win over Malaysia in the first semi-final. Meanwhile, Indian women's team made an exit from the Under-19 Asia Cup, losing to China in penalty shootouts in the semi-final today. In the SAAF Football Women's Championship, India will face Bangladesh in the final at Margao, Goa tomorrow. The match will be played from 6:30 p.m. IST. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi launches multiple development projects in Gujarat and Daman. Prime Minister emphasizes on self-reliance in energy sector, says India actively leading towards green future by balancing economic growth and ecological preservation. Country's GDP growth rate estimated at 7.7% in 2025-26 following strong momentum by the economy. Home Minister Amit Shah says smart border project in its final execution stage, pilot rollout to be introduced next year at sensitive border locations. Southwest monsoon advances further into more parts of Arabian Sea, Goa and Karnataka. And in hockey, India enter final of men's under-18 Asia Cup beating Pakistan 5-3 in semi-final in Japan. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் கூட்டுறவுக்கான தனி அமைச்சகம் உருவாக்கப்பட்டது குறித்தும் அதன் செயல்பாடுகள் குறித்தும் அந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் நடேசன் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிறுவனத்தின் துணை இயக்குநர் திரு வெங்கடேஷ் மற்றும் விரிவுரையாளர் திரு ரகுபாலன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2 பாகத்தை கேட்கலாம்.
4: உலக மார்க்கெட்டுக்கு வந்து இந்த பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்காக கூட்டுறவு அமைச்சகம் என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொள்றாங்க?
5: இப்ப கூட்டுறவுகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. நம்ம எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறோம் அப்படின்னா கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் இருக்குது. விவசாயிகள்டருந்து விளைபொருட்களை சரியான விலை கிடைக்க வைக்கணும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். இப்போ அவங்க விவசாயிகளுடைய விளைபொருட்களை உற்பத்தி பண்ணுறாங்க, பல்வேறு மதிப்பு கூட்டிய பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய பொருட்களை எல்லாம் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும், வெளியில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறோம். 3 முக்கியமான தேசிய அளவிலான மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்மாநில கூட்டுறவு சங்கங்களை மத்திய கூட்டுறவு அமைச்சகம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை முதல்ல சொல்லக்கூடியது நேஷனல் கோஆப்ரேட்டிவ் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய கூட்டுறவு ஏற்றுமதி நிறுவனம். கிராமங்களில் செயல்படக்கூடிய கூட்டுறவு சங்கங்களோ மாவட்ட அளவில் செயல்படக்கூடிய கூட்டுறவு சங்கங்களோ இந்த ஏற்றுமதி சங்கத்தில் உறுப்பினராக முடியும். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட பொருட்களிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை இந்த நிறுவனம் மூலமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காகவே பிரத்யேகமாக ஆரம்பிக்கப்பட்டக்கூடிய நிறுவனம். 2வது சொல்லக்கூடிய

0: இது பாரதிய பீச் சகாரி சமிதி லிமிடெட் அப்படின்னு சொல்றோம். இது வந்து விதை கூட்டுறவு சங்கமா தேசிய அளவுல உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப விதை அப்படின்னு சொல்லும் போது, ஒரு விவசாயி ஒரு தனியார் கடையில ஒரு உரக்கடையில போய் ஒரு விதை வாங்கிட்டு வர்றாரு. அதை வச்சு அவரு உற்பத்தி பண்றாரு. அவரு கஷ்டப்படுறாரு, இரவும் பகலும் வேலை பார்க்கறாரு. ஆனா அந்த விதை தரமானதா இல்லைன்னா அவர் என்ன கஷ்டப்பட்டாலும் அதுல இருந்து உண்மையாக வரக்கூடிய அந்த விளைபொருள் பலன் அப்படிங்கறத அவருக்கு கிடைக்காது. நம்ம விவசாயத்துல ஒரு முன்னணி நாடா இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட விதைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அயல் நாடுகள்ல இருந்து வரக்கூடிய ஹைபிரிட் விதைகளையும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. ஸோ இந்த நிலை மாறணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் விதை கூட்டுறவு நிறுவனம். ஸோ இந்த நிறுவனம் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, உலகத்தரமான விதைகளை கண்டறிஞ்சு அதற்கான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு தரமான விதைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா, இயற்கை விவசாய பொருட்களுக்கான நேஷனல் கோஆபரேட்டிவ் ஆர்கானிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற தேசிய அளவிலான கூட்டுறவு நிறுவனம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய ஆர்கானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்க்கான டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றோம். மக்கள் சிறுதானியங்களை நிறைய இன்னைக்கு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த இயற்கை விவசாய பொருட்களையும் இன்னைக்கு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கான தனி பிரத்யேக கடைகள் எல்லாம் இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். நம்ம இயற்கை விவசாயத்திலையும் கால் பதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. பாரத் ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற பேரில் ஆர்கானிக் விவசாய பொருட்களை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செஞ்சு நாடு முழுவதும் விற்பனை செய்வதற்கான இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு.
1: கூட்டுறவுத்துறை அப்படின்னாவே ஒரு பழமையான சிஸ்டம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மக்கள்கிட்ட இருக்கு. ஆனா இப்போ வந்து டெக்னாலஜி மூலமா வந்து நிறைய புதுமைகளை வந்து அமைச்சகம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன மாதிரியான புதுமைகள் சார்?
2: 2025 தான் அந்த புது கொள்கை வந்தது. ஸோ அந்த கொள்கை கொண்டு வந்ததற்கு நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு எல்லா இடத்துக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக கொள்கையை கொண்டு வந்தார். கூட்டுறவு நிறுவனங்கள் எல்லாம் அவங்களோட செய்யக்கூடிய பிஸ்னஸை எவ்வளோ ஈஸியாக எப்படி செய்யணும், அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி பர்டிகுலர்லி சட்ட திருத்தங்கள்லாம் செஞ்சு அதன் மூலமாக நம்ம கூட்டுறவுலாம் சிறப்பாக பங்கேற்க வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது. அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு கல்வி பயிற்சி ஆராய்ச்சி, அதற்காக அதிக இளைஞர்கள் பெண்கள் இந்த கூட்டுறவுல வந்து கொண்டு வரணும்னு பார்த்து அவர்களுக்கு நிறைய ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஸோ அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வர்றதுக்காக இந்த கொள்கைகள் இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, முதன் முதலாக நேஷனல் கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி, கூட்டுறவு பல்கலைக்கழகங்கிறது இந்தியாவில் அது மாதிரி எதுவும் இல்லை. அமைச்சகம் ஏற்படுத்த பிறகு அதில் ஒரு தேசிய கூட்டுறவு, அதாவது திரிபுவன் சாக்கார் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது வந்து குஜராத்தில் ஆனந்த் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இர்மான் ஒரு நிறுவனம் இருந்தது, இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் மேனேஜ்மெண்ட் ஆனந்த். ஸோ அதை வந்து ஒரு கூட்டுறவு பல்கலைக்கழகமாக மாற்றியிருக்கிறார். இதுக்காக பார்த்தீங்கன்னா, இது நம்மளுடைய கூட்டுறவு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களை வந்து ப்ரொஃபஷனல் மேனேஜர்ஸாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டு கூட்டுறவு கல்வி பயிற்சி இதுக்கெல்லாம் முக்கிய நோக்கங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு கான்செப்ட், மற்ற ப்ரைவேட்டில் இருக்கிற மாதிரியே நம்ம கூட்டுறவுக்கு அந்த மாதிரி இருந்தால் டிரைவர்ஸ் அவங்களுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும்னு பார்த்து பாரத் டாக்ஸிங்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட் கோஆபரேட்டிவை வந்து கொண்டு வந்தாங்க. டிரைவர்ஸ் எல்லாம் அதனால் பயனடைஞ்சிருக்காங்க. தேசிய கூட்டுறவு கொள்கை மூலமாக நிறைய திட்டங்களை வந்து நம்மளுடைய அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்கிறது.
1: ரகுபாலன் சார், தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் இளைஞர்களை வந்து கூட்டுறவுக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சின்னு இதை சொல்லலாமா சார்?
0: நிச்சயமா. தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் சொல்லக்கூடிய திரிபுவன் சகாரி பல்கலைக்கழகம்ங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது கூட்டுறவுக்கான ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான பணியாளர்களை கூட்டுறவுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதா இந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு நோக்கம். சார் குறிப்பிட்டாங்க மூணு விஷயம், ஒன்று கல்வி, ரெண்டாவது பயிற்சி, மூன்றாவது ஆராய்ச்சி. இந்த மூன்று விஷயங்களையும் செய்வதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பல்கலைக்கழகம். அல்டிமேட்டாக அப்போ இது மூணையுமே நம்ம இளைஞர்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். அப்போது அடுத்த கட்டமாக இளைஞர்களை கூட்டுறவுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது கூட்டுறவு கொள்கையினுடைய முக்கியமான ஒரு அம்சம். ஒன்று டிஜிட்டலைசேஷன், ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்களை கூட்டுறவுக்குள்ளே கொண்டு வந்து இந்த கூட்டுறவு குடையின் கீழ் இளைஞர்களை அதிகப்படியாக கொண்டு வந்த இந்த பல்கலைக்கழகம் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லலாம். டிஜிட்டலைசேஷன் ஓரியன்ட் கோர்சஸ் நமக்கு இருக்கணும், அதில் திறமை வாய்ந்தவர்கள் இருக்கணும். இது நம்ம அடுத்த கட்டமாக கொண்டு வரக்கூடியவங்க. இன்னைக்கு பல லட்சம் பேர் கூட்டுறவுகளை பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்கள வச்சு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டுறவுகளை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அப்போ அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்கணும். அதற்கும் பல்கலைக்கழகம் அடுத்தடுத்து முன்னெடுப்புகளை எடுக்கும்.
2: நடேசன் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையமே பார்த்தீங்கன்னா, எங்களுடைய முக்கிய நோக்கமே என்னென்னா கூட்டுறவு கல்வி பயிற்சி. அந்த வகையில் நாங்களும் வந்து கூட்டுறவு பல்கலைக்கழகத்தில் ஒரு உறுப்பினராக சேர்ந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை நாங்களும் வழங்க இருக்கிறோம்.
1: கூட்டுறவு பயிற்சி நிறுவனம் மூலமாகவே அந்த பயிற்சிகளை பெற முடியும்னு சொல்றீங்க.
0: ஏற்கனவே 7 மாநிலங்கள்ல

0: வேலைக்கு போகிறாங்க. அடுத்த கட்டமாக நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு பார்க்கும்போது நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய நடேசன் கூட்டுறவு பயிற்சி மேலாண்மை நிலையத்திலேயே திருபுவன் சககாரி பல்கலைக்கழகத்தினுடைய சான்றிதழ் படிப்புகளையோ பட்டப்படிப்புகளையோ இங்கேயே கொடுப்பதற்கான வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கும்.
1: மாணவர்கள்ட்ட பல்கலைக்கழகமாக வழங்கப்படுகிற சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா மதிப்பை கொடு கூட்டுறவு பல்கலைக்கழகத்தில் நாங்கள் படித்து
2: ஒரு கூட்டுறவு
1: யூனிவர்சிட்டி மூலமாக டிகிரியை வாங்கி நாங்கள் கூட்டுறவு நிறுவனத்தில் வந்து வேலை செய்கிறோம்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு மதிப்பாக இருக்கும்.
0: ஏன்னா இது ஒன்று தான் தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரே கூட்டுறவு பல்கலைக்கழகம், வேற எங்கேயும் கூட்டுறவுக்கான தனி பல்கலைக்கழகம் கிடையாது.
1: அதற்கு முக்கிய காரணம் நம்மளுடைய கூட்டுறவு அமைச்சகம் தான் நம்ம சொல்லலாம்.
0: இந்த பல்கலைக்கழகம் வந்து தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாகவும் கொண்டு வந்திருக்காங்க.
2: கல்வியிலையும் சிறப்பான முன்னெடுப்பை வந்து கூட்டுறவு அமைச்சகம் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய இளையோருக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான் சார். கரும்பு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஆலைகள் அதனுடைய பொருளாதார பலத்தை அதிகரிக்கிறதுக்காக ஒரு 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு மாபெரும் கடன் திட்டத்தையும் வந்து கூட்டுறவு அமைச்சகம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனுடைய முக்கியத்துவம் என்ன சார், எந்த அளவுக்கு கரும்பு விவசாயிகளுக்கு இது வந்து பயனளிக்கும்?
0: சர்க்கரை ஆலைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமிழ்நாட்டில் பெரிய பெரிய சர்க்கரை ஆலைகள் முன்னாடி செயல்பாட்டில் இருந்தது, இன்றைக்கி நிறைய கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் பெரிய அளவில் செயல்பாட்டில் இல்லை அப்படின்னு பார்க்குறோம். அதற்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இதற்கான உற்பத்தி செலவு அப்படிங்கிறது அதிகம். ஒரு 10,000 கோடி ரூபாயை தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகத்தின் கீழே இந்த திட்டம் NCDC-யின் கீழே செயல்படுத்தப்படுது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதில் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு முக்கியமான விஷயங்கள். ஒன்று, கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகள்லேருந்து பல்வேறு மதிப்புள்ள பொருட்களை நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த வகையில் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள்லேயே எத்தனால் உற்பத்தி ஆலைகளை அமைப்பதற்கான வசதி இந்த 10,000 கோடியின் கீழே கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் பெற முடியும். ரெண்டாவது, மின்சார தயாரிப்பு. அந்த கரும்பு சக்கையிலிருந்து அதை எரிபொருளாக பயன்படுத்தி நம்மளால் மின்சாரம் தயாரிக்க முடியும். ஸோ அதையும் பண்ணுறதுக்கு இதில் ஏற்பாடுகள் செய்யப்படுது. மத்திய அரசாங்கம் இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய எத்தனால கொள்முதல் செய்வதற்கு முன்னுரிமை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் உற்பத்தி செய்கிற பட்சத்தில் மத்திய அரசாங்கத்தில் அதனை விற்பனையும் செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த மொலாசஸ்ன்னு சொல்லக்கூடியதான் பேஸ் ஃபார் எத்தனால். ஸோ அதற்கான GST அப்படின்னு பார்த்தோம்னா 28%லேருந்து 5% குறைஞ்சிருக்கு. அப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட உற்பத்தி செலவில் வரி 5% குறைஞ்சிருது. அடுத்த கட்டமாக எத்தனால் அப்படிங்கிறத அவங்க உற்பத்தி செய்யும் போது பெரிய அளவில் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளில் வருமானத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். கூட்டுறவுகள் அதனுடைய சேவைகள் எவ்வளவு வளர்ந்தாலும் அதனுடைய வருமானம் எவ்வளவு வளர்ந்தாலும் நேரடியாக அதனுடைய பலனுங்கிறது அவங்களுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் போய் சேரும்ங்கிறது நிச்சயமாக நம்மளால சொல்ல முடியும்.
2: நிச்சயமா வெங்கடேஷ் சார், இப்போ கரும்பு விவசாயிகளுக்கு வந்து முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தொகை கிடைக்கிறதுல ஒரு சின்ன இழுபறி இருந்த மாதிரி ஒரு சூழல்லாம் கூட இருந்திருக்கு. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் உடனுக்குடன் வந்து தொகை கிடைக்கிறதுக்கான ஒரு வழிவகை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாமா?
1: கண்டிப்பாக, சுகர் ஃபேக்டரிக்காகவே தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம் மூலமாக நிதி வழங்கப்பட்டிருக்கிறது, சுழற்சி நிதி கிடைக்கிறது. ஸோ அதனால விவசாயிகளுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கரும்புக்கு உடனடியாக விலையை வந்து கொடுத்து விடுகிறார்கள். ஸோ அதுக்கு வந்து பணம் இவங்களுக்கு ரொட்டேஷனுக்கு இருக்கிறதுனால வங்கிகள் சர்க்கரை ஆலைகளுக்கு கடன் வழங்குவதனால் முடிகிறது.
2: மேலும் நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கிராமப்புற கூட்டுறவு வங்கிகளை வந்து பலப்படுத்துறதுக்காக RBI-யோட சேர்ந்து என்ன மாதிரியான முக்கிய முடிவுகள் வந்து அமைச்சகம் எடுத்திருக்காங்க சார்?
1: கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் இருக்கோ, அதே மாதிரி இந்த நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு வங்கி தான் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க். இந்த அமைச்சகம் வந்து உருவாக்கப்பட்டதிலிருந்து நகர கூட்டுறவுக்கு நிறைய வசதி செய்து கொடுத்துக்கப்பட்டிருக்கிறது. பர்டிகுலர்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் ஒரு நேஷனல் அர்பன் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் சொல்லிட்டு ஒரு அம்பரலா ஆர்கனைசேஷன் வந்து உருவாக்கி அதன் மூலமாக எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நகர கூட்டுறவு வங்கிகளுக்கு அவர்களுக்கு தேவையான கடன் வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். தொடக்க வேளாண்மை சங்கத்தில் கணினி மயமாக்கினவர்கள் அதே மாதிரி அனைத்து நகர கூட்டுறவு வங்கிகளும் கணினி மயமாக்கப்பட்டு விட்டது. கவர்மெண்ட் அதற்காக ஒரு அலுவலர்களை நியமித்து இவர்களுக்கு தேவையானதை வந்து அவங்க பூர்த்தி செய்கிறாங்க. கணினி மயக்கல் அதனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எப்படி ஒரு பிரைவேட் பேங்க்கில் ஒரு இந்த இன்டர்நெட் பேங்கிங்கோ மொபைல் பேங்கிங் சர்வீஸ் டோர் ஸ்டெப் டெலிவரி அதெல்லாம் இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கிறது கணினிமயமாக்கல்னால. இந்த அர்பன் பேங்க்லாம் பற்றி அனைத்து வகையான கடன்கள்லாம் வழங்கி கொண்டிருக்கிறேன். வீடு கட்டுவதற்கும் 20 லட்சம் வரைக்கும் கடன் லிமிட்டை வந்து உயர்த்தி இருக்கிறார்கள். நிறைய நகர கூட்டுறவங்களுக்காக பல்வேறு விதமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள்.
2: தங்க நகைக்கான கடன் வரம்பு உயர்த்தப்பட்டிருக்கா சார்? தற்காலத்தில் தங்கம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளா பார்க்கப்படுது, ஏன்னா அதை வச்சு இன்னொரு முதலீட்டை அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க.
1: முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய கடனே பார்த்தீங்கன்னா நகைக்கடன் தான். கூட்டுறவுக்கு எந்த வகையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு செக்யூர்ட் லோன் சொல்லக்கூடியதுனால அனைத்து மக்களும் நகை வைத்திருக்கிறதா

0: அதனால் உடனடியாக அவரோட பணத்தேவைக்காக அந்த நகைக்கடன் வாங்குகிறாங்க. கூட்டுறவு தான் அதிகமாக நகைக்கடன் வழங்குகிறது.
1: அந்த வரம்பு வந்து உயர்த்தப்பட்டிருக்கா சார்?
2: நகர கூட்டுறவு வங்கிகள் அப்படின்னு சொல்லும்போது நகரங்களில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், டெய்லி வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கான தேவைகள், சிறு வியாபாரிகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்காகவே செயல்படக்கூடியதா இந்த நகர கூட்டுறவு வங்கிகள் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்கிறது எல்லா வங்கிகளுக்குமே உண்டு. அதில் நகர கூட்டுறவு வங்கிகளுக்கு பார்த்தோம்னா ஒரு 60% அப்படிங்கிறது இன்னைக்கு நிலைமையில ஆர்பிஐனுடைய ரேட்டாக இருக்கு. ஸோ அவங்க ஒட்டுமொத்த கடனில் 60% இந்த முன்னுரிமை துறைகள், அதில் ஒரு சில துறைகள் கொடுத்துருப்பாங்க, அந்தந்த துறைகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். இந்த முன்னுரிமை கடன்களை அதிகப்படியாக கொடுக்கறது நகர கூட்டுறவு வங்கிகள். எந்தெந்த நகர கூட்டுறவு வங்கிகள்லாம் இந்த 60% சரியாக பண்ணுறாங்களோ அவங்களுடைய தங்க நகைக்கடனுக்கான பண வரம்பு அப்படிங்கிறது 2 லட்சத்திலிருந்து 4 லட்சமாக உயர்த்தியிருக்கிறாங்க.
1: கூட்டுறவு அமைச்சகம்னு அப்படின்ற ஒரு தனிப்பட்ட அமைச்சகம் ஆரம்பிச்சு 5 ஆண்டுகளை வந்து நெருங்கிட்டு இருக்கோம். இந்த சூழல்ல என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் வந்து செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு ரொம்ப சிறப்பா ரெண்டு பேருமே வந்து சொல்லியிருந்தீங்க. நம்ம தமிழக மக்களுக்கு கூட்டுறவு அமைச்சகத்தோட இந்த செயல்பாடுகளை சேவைகளை என்ன மாதிரி பயன்படுத்திக்கலாம், என்ன தெரிஞ்சுக்கலாம்னு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன சார்?
0: அதாவது ஒன்று முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்மளோட தமிழ்நாடு வந்து கூட்டுறவுத்துறையில் மிகவும் முன்னோடியான ஒரு மாநிலம். நிறைய திட்டங்கள் அரசு வழங்கியிருந்தாலும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நம்ம வந்து நிறைய செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். அனைத்து திட்டங்களும் நம்ம தமிழகத்திற்கும் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். விவசாய கூட்டுறவு சங்கத்திலிருந்து நகர கூட்டுறவுங்கிலிருந்து மீனவர் கூட்டுறவு அனைத்து கூட்டுறவு சங்கங்களுக்கும் அந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அதற்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, கடன் வசதிகள், கிடங்கு வசதிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான கூட்டுறவுகளும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
1: ரொம்ப சிறப்பான கூட்டுறவு அமைச்சகத்தோட சேவைகளை மக்கள் எவ்வாறு பயன்படுத்திக்கலாம்னு நீங்க வழிகாட்டுறீங்க சார்?
2: நம்மளுடைய கூட்டுறவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் முதல்ல அவேர்னஸ் வேணும்னு நம்ம நினைக்கிறோம். உறுப்பினர் அப்படின்னா நமக்கு தான் முன்னுரிமை, நமக்கு தான் பல்வேறு விதமான உரிமைகள் அங்க இருக்கு. நம்ம போய் பார்க்கணும் சங்கம் சரியா செயல்படுதா. ஒவ்வொரு ஆண்டும் கூட்டுறவு சங்கத்துல ஆண்டு பேரவை கூட்டம் நடக்கும், அதுல போய் நம்ம கலந்துக்கிறோமா? கூட்டுறவு சங்கத்துல தேர்தல் நடக்கும் போது நம்ம கலந்துக்கிறோமா? நம்ம ஊர் சங்கத்துல தேர்தல் நடக்குதுன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்கள் தான் தலைவராகிறதுக்கு நிக்கிறாங்களா? எப்படி நம்ம ஜனநாயகத்துல சரியான முறையில ஓட்டு போடணும்னு நினைக்கிறோமோ, கூட்டுறவு சங்கம்ங்கிறது ஜனநாயக முறையில மக்களாட்சி முறையில செயல்படக்கூடிய அமைப்பு.
1: மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளா நிறைய மக்கள் நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வர்றாங்க. ஒவ்வொரு அமைச்சகம் வாயிலா வந்து நிறைய திட்டங்கள் வந்து மக்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல கூட்டுறவுத்துறைக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு தனி அமைச்சகம் அதுலயும் வந்து 5 ஆண்டுகளை வந்து நிறைவு செய்ய போகுது. அந்த அமைச்சகத்தோட செயல்பாடுகள் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில வந்து இருக்கு. மக்களுக்கு நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றி சார்.
0: நன்றி.
2: நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
3: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 9:30, திரைகாணம்.

0: முப்பெரும் தேவி ஏற்படத்திலிருந்து எஸ் ஜானகி பி ஜெயச்சந்திரன் பாடியதை கேட்டோம். 9:35.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.
0: திரைகாணத்தில் அடுத்து

0: நான்கு கில்லாடிகள் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியதை கேட்டோம். நேரம் 9:46:35.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்டு லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.
0: திரைக்காணத்தில் அடுத்து

0: வருஷத்து கண்ணில் பட்டு பட்டு சிக்கிக் கொண்டல்லவா.
1: நீலவானம் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியதை கேட்டோம். 9:54 நிமிடம் 50 நொடி திரைகாணத்தை நிறைவு செய்ய

0: நீதிக்கு தலைவணங்கு டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியதை கேட்டோம். கேட்ட இந்த பாடலோடு திரைகானம் நிறைவு பெறுகிறது.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: வெங்காயம் எல்லா மண்ணுக்குமே வரும். அதாவது கரிசல் மண், கருமண்ணுக்கு வரும், மலனுக்கு வரும், செம்மண்ணுக்கு வரும். கரிசல் மண்ணு காட்டுக்கு கொஞ்சம் நல்லா வரும், செம்மண்ணுக்கு நல்லா வரும், மலன் காட்டுக்கு பின்ன இங்கே கொஞ்சம் தொழில் உரமெல்லாம் போட்டு பண்ணால் நல்லா இருக்கும்.
3: இன்றைய நமது நிகழ்ச்சியில் வெங்காயம் மற்றும் வாழை பயிர்கள் சாகுபடி முறைகள் குறித்து தனது அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் இக்கரை போலுவாம்பட்டி கோட்டைக்காடு பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
0: நேரம் 10 மணி.
4: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
7: ஈரோடு, நீலகிரி அண்ட் கேரளா, இதெல்லாம் இல்லாம மற்ற மாவட்ட நேர்கள் பங்கு பெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நேர்கள் 0422, அதாவது 0422 அப்படின்ற கோடோட 2316-3312 அப்படின்ற நம்பருக்கும் 2317-0000 நம்பருக்கும் கால் பண்ணலாம். ஒருவேளை லைன் கிடைக்கலன்னா கோச்சிக்காதீங்க, மனசுக்குள்ளே திட்டாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9585800103 அப்படின்றது உங்களுக்கு காத்துட்டு இருக்கும். மறந்துடாதீங்க. அதுவும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் நம்முடைய போஸ்ட்டுக்கில் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடிச்சமான பாட்டை நீங்கள் தெரிவிக்கலாம். குறிப்பாக 1981 1993 வரை கூடிய இந்த இடைக்கால பாடலை கேட்பீங்க. அதுவும் குறிப்பாக இந்த பாட்டெல்லாம் கேட்டு எவ்வளோ நாளாச்சு தெரியுமா அப்படின்னு ஃபீல் பண்ணி கேட்பீங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியில் வரவேற்கும் முதல் நேர வரவேற்போம். வணக்கம்
8: அனைவருக்கும். இதமான இரவு வணக்கம்.
7: வணக்கம். யார், எங்க இருந்துங்க?
8: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
7: சண்முக சுந்தரம் சொல்லுங்க, என்ன பாட்டு
8: வேணும்? அப்படின்னு கேட்டு இருக்கேன். எனக்கு வந்து கரகாட்டன் படம் இந்த மா உந்தன் சொந்த மான்ற பாட்டு தான்
7: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

0: 10:06 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க மெலடி மட்டுக்கள் நேர்வரப்பும். இப்போ நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்கார் கிராமத்துல இருந்து பாபு.
0: பாபு சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: தாலாட்டு பாடல் வராது வந்த நாயகன்
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: ஆ, ஓகே, நன்றி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டு ரசி சந்தோஷம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. மெலடி மெட்டுக்கள் நேரூட்டம். நம்ம மனசுக்கு பிடிச்சமான பாட்டை கேட்கறது ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லையா? அதுவும் எஃப்எம்ல கேட்கறது எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். இதோ ஒரு நேர் வந்திருக்காரு. வணக்கம்.
1: வணக்கம் கும்பகோணம், மனோகரன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: வனஜா கிரிஜா படத்துல வந்து அந்த முன்னம் தாவம் இருந்து ஒரு பாட்டு, எஸ் பி பாலசுப்ரமணி ஜானகி பாடிப்பாங்க. அந்த பாட்டை கொடுங்க.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிகர்களே.
1: மயிலிறகு சூப்பரா பண்ணுங்க, நான் உங்களுக்கு பாராட்டுக்கேன்.
0: ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. 10:19 நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கங்க.
0: யாருங்க இருந்துங்க?
1: கீதா கிருஷ்ணகுமார், திருத்தங்கள் விருதுநகர் மாவட்டத்தில இருந்து பேசுறேங்க. எனக்கு பிடிச்ச படம் வந்து சொல்ல துடிக்கிற மனசுல இருந்து குயிலுக்கு ஒரு நிறம் இருக்கா கூக்கும். இந்த பாட்டை போடும் கேட்டுக்கொள்கிறேன்.
0: ரொம்ப நன்றி, நீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க.
2: குயிலுக்கு ஒரு நிறம் இருக்கு,

0: மலேசிய வாசுதேவனோட வயசே வயசு தான். 10:24 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டுச்சு சந்தோஷமா என்ஜாய் பண்ணுறீங்க. நமக்கு பிடிச்சமான பாட்டு வருமானு வெயிட் பண்ணுறீங்க, கண்டிப்பாக வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுன்னா ஃபோன் பண்ணோம் 0422 அப்படின்ற கோடோட 2316312 அப்படின்னு நம்பருக்கும் அல்லது 2317046 நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணோம். ஒருவேளை என்ன வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585800103 மறந்துடாதீங்க, மறந்து விட்டுறாதீங்க. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, கேரளா இவங்கள்லாம் தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு இன்றைக்கி வாய்ப்பு கொடுக்குறோம். ஸோ அதனால் மனசில் வச்சுக்கோங்க. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: ஐயா இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சொல்றது யார் இங்கிருந்து?
1: நான் தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் வட்டம் ஜெங்கு செட்டிபட்டி பேமராஜன். ஐயா
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: படம் சங்கர் குரு, அந்த படத்திலிருந்து காட்சி செட்ட போட்ட மச்சான்ற ஒரு அற்புதமான பாடல் இரவு நேரத்தில் அனைவருக்கும் பாடல கேட்கட்டும்.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்க.

பத்து மணி 29 நிமிஷம். நேர்கள் கேட்டு வச்சுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மெல்லடி மெட்டுக்கள் நேர் இருப்போம். இதில் இதர மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, எல்லா நேர்களும் வாங்க, அன்போடு வரவேற்கிறேன். நான் சொன்ன இரண்டு வழிமுறைகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக அம்புஜம் அம்பளவாணன் கேட்டிருக்காங்க, திருநெல்வேலியிலேருந்து அவங்களுக்கு பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

0: இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொன்ன வழிமுறை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 1981 1993 வரை கூட இந்த இடையே காலப்பாலை கிப்பிக்கின்ற நம்பிக்கையோட நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் எங்க இருந்துங்க?
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். யார் இங்கிருந்து?
1: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தொகுப்பு கே எஸ் சுப்பிரமணியன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: படம் மௌன ராகம், பாடல் சின்ன சின்ன வண்ணக்கிவி, கொஞ்சம்

0: நேர்கள் கேட்டு சந்தோஷமா இருக்கீங்க. இது மெலடி மெட்டுக்கள் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல வரவிருக்கும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்துங்க?
1: நாமக்கல் மாவட்டம்.
0: நீங்க பேசுறது ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. சவுந்தரராஜன் சொல்லுங்க, என்ன
1: பாட்டு
0: வேணும்? ஓகே, பாட்டு வர்றது கேட்டு ரசிங்க.

0: 10:49 நேர்கள் கேட்டிருக்கீங்க. இது மெலடி மெட்டுக்கள் நேர் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவா. வணக்கம்
1: அன்பான அன்பருக்கு இனிய இரவு வணக்கம் சார். மதுரையிலிருந்து உங்கள் ஆண்டனி.
0: ஆண்டனி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: ஆக்கி தட்டி திரைப்படம் சார், அதில் பட்டுக்கண்ணம் என்ற பாடல் சார். நன்றி சார். தேங்க்யூ சார்.
0: தேங்க்யூ.

நேரம் 10:55 நேர்கள் இதுவரை கேட்டது மிரடி மட்டுக்கள் நீர்விருப்பம் நிகழ்ச்சி தொகுப்பில் சிவா. நேர்களின் கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6 மணிக்கு காலை தென்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 39 அதிகாரம் அரண் வலியுறுத்தல். தொடர்ந்து நிகழ்ச்சியில் சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் தமிழ் பூங்கொழி மொழி அவர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம், ஜிக்கி நாகூர், ஏஎம் ஹனிஃபா, டி எம் சவுந்தரராஜன், தினேஷ் ஆகியோர் பாடியிருக்கும் பக்தி பாடல்களை கேட்கலாம். காலை 6:30 நிகழ்ச்சி நிரல், 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். காலை 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் திரை இசை. அந்நாளின் சிறப்பை சொல்லும் இன்று பொதறிவுனா இடம்பெறும். காலை 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம். 7:55 வானிலை அறிக்கை, தொடர்ந்து சேவை செய்திகள். காலை 8:00 முதல் 9:00 வரை வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ தொடர்ந்து கேட்கலாம். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். நாளை காலை 9:00 சிறுவாணிச்சாரல், 10:00 இது உங்கள் சாய்ஸ் நேயர் விருப்பம், முற்பகல் 11:00 இன்றைய நேயர், நண்பகல் 12:00 வசந்த இல்லத்தில் அர்த்தமுள்ள அரட்டை, தொடர்ந்து என்றோ கேட்டது இன்று மணிக்குது, பிற்பகல் 1:00 மணி ஒன்று மலர் ஒன்று, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் உலகளாவிய தடுப்பூசி திட்டம் தொகுப்பு நிகழ்ச்சி, பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே கோயம்புத்தூர் இடையர்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி, பிற்பகல் 3:00 டீ டைம் நேரவிருப்பம், மாலை 4:00 கெட்ஸ் இட் கோ கேம் ஷோ, 5:00 சித்திரை செவ்வானத்தில் வழிகாட்டி. ஆகாஷ்வாணி 90 கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி நிலையத்தில் நடைபெற்ற இளைஞர் மேம்பாட்டு முன்னெடுப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு முன் செல்லடா. ராணுவம் மற்றும் பல்வேறு துறைகளில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து நிபுணர்களுடன் மாணவர்களின் கலந்துரையாடல் கேட்கலாம். 6:00 பொன்மலை பொழுதில் திரையில் பக்தி இசை, தொடர்ந்து பொன்மலை பொழுது கேட்கலாம். 7:25 ஏறும் ஊறும், முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனை தொடர்ந்து வெங்காயம் மற்றும் வாழை போன்ற குறுதொழில் சாகுபடி முறைகள் குறித்து தனது அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் இக்கரை போலுவாம்பட்டி கோட்டைக்காடு பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் அவர்கள். 8:00 இதம் ரிதம்,

9:15 மயிலிறகு திரை விமர்சனம். படம் பர்மாராணி. 10 மணிக்கு மெலடி மட்டுக்கள் நேர் விருப்பம். 11 மணி முதல் அதிகாலை 5:53 வரை நிகழ்ச்சி அனைத்தும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து வானிலை அறிக்கை. கோயம்புத்தூரில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. ஈரோட்டில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். சேலத்தில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். பாலக்காட்டில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். ஊட்டியில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. நேரம்

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மதியலை 999 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இதே அலைவரிசையில் நாளை காலை 5:53 தொடங்கிட கேட்கலாம். நேரம் இப்போது 11 மணி. நள்ளிரவாகுக. ஜெய்ஹிந்த்.